கேட்ட பாடலை பாடியவர் பி. சுசீலா. பாடல் இடம்பெற்ற படம் 1000 பூக்கள் மலரட்டும். நிகழ்ச்சியில் அடுத்து கப்பலோட்டிய தமிழன் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், கஜலட்சுமி, மீரா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஸ்தா மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 1 நாள், தித்திப்பின் விடியலாய் திங்கள் கிழமை. நேர்கள் இனி கேட்கலாம் குறள் அமுதம்.

0: சாவை தடுக்கும் அமுதமாக இருந்தாலும் விருந்தினரை ஒதுக்கி தனியாக உண்ணுவது கூடாது. குறள் எண் 82 அதிகாரம் விருந்தோம்பல்.
1: பிறந்திருக்கும் இந்நாள் உங்கள் வாழ்வின் வெற்றிகளை அள்ளித்தரும் நன்னாளாக அமையும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து

0: இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம் கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது.

பெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்திரக்கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நேரிட்ட விமான விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 102.6 MHz ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். இனி இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் சு தலைவனம் அவர்கள். 6:15 வணக்கப்புகழ் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார் குருச்சி ஆயிலின் என்ற மாடசாமி அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நிரல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தமிழே அமுதே உரை வழங்குவோர் பொன் வேலுமயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம் நிகழ்ச்சியில் உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு தினம் குறித்த தகவல்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிரலை பங்கு பெறுபவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டியவரும் சி சக்தி வேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை 9:02 ஆனந்த பூங்காற்று. சுவாரஸ்யமானவை எவை? தெருவில் விளையாடிய கோலி கிட்டிப்புள்ளா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா? 12:00 மனம் விரும்பதை முற்பகல் 11:02 மணித்திருநாடு. வெள்ளூர் ஸ்பைனி பிரிஞ்சால் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நல்லது எது? கட்டுப்பாடா அல்லது சுதந்திரமா? 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வறுமை கோட்டிற்கு கீழுள்ள முதியோருக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 நலம் தானா சிறந்த மருந்தாம் வீட்டு சமையல். 1:55 நலம் தானா காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு 3:30 தேசிய கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 புதிய தும்பி 5:02 படமும் பாடலும். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 தெரியச 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 நம்மை சுற்றி 7:32 அறிவியல் நேரம். 8:05 குக்கு 9:15 செய்திச்சுடர். 9:30 இலக்கியச்சாரல். 10:10 காட்டும் கடற்பூர் உத்திகள். 10:00 சுகமான ரகங்கள் வீரநூலூர் பேராட்சி அவர்களின் தொகுப்பு.
1: 11:00 Prime Minister Narendra Modi will hold talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava, the capital of Slovakia, today. He will also meet Slovak President Peter Pellegrini. Prime Minister Modi arrived in Bratislava last night on a two-day official visit to Slovakia after completing the first leg of his visit to Nice in France. Mr. Modi said that this visit provides an opportunity to deepen India-Slovakia relations and explore new avenues of cooperation between the two countries. In a social media post, Mr. Modi also said that he's looking forward to productive meetings with Slovakia's President Peter Pellegrini and Prime Minister Robert Fico. This is the first ever visit by an Indian Prime Minister to Slovakia since its independence in 1993. The visit by Mr. Modi follows President Draupadi Murmu's state visit to Slovakia in April last year and Slovak President Peter Pellegrini's visit to India for the AI Impact Summit in February this year. The visit reaffirms India's commitment towards strengthening its bilateral relationship with Slovakia in various sectors, including trade, investment, automobile and railway manufacturing. Our correspondent reports that upon his arrival in Bratislava, Mr. Modi was given a warm welcome and accorded a traditional Slovak hospitality.
2: Prime Minister Narendra Modi was received by Slovak Foreign Minister Jure Blan.

0: நேரம் 6:10:17.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
2: சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவது பொருள். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகின்றான். செல்வம் அதிகம் உடையவனுக்கே சிறப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவதால் பொருள்தான் மனித வாழ்வின் அடிப்படை என்றாகிவிட்டது. ஆனால்தான் பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். எவ்வித தகுதியும் இல்லாதவரையும் உலகம் மதிக்கும் அளவிற்கு தகுதிப்படுத்தி காட்டுவது அவரிடம் சேர்ந்திருக்கும் பொருள்தான். ஆனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குரலால் இக்கருத்தை உணர முடிகின்றது. பணம் எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் சம்பாதித்துவிடலாம் என்னும் தவறான போக்கு உலகத்தில் நிலவுகின்றது. செல்வம் ஈட்டும் முறையை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அப்பொருள் வரும் வழி அருளுடன் அன்புடன் பொருந்தாத வழிகளாக இருந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி விடுதலே சிறப்பு. நல்வழியில் பொருளை ஈட்டி சேமித்து வைப்போர்க்கு அறமும் இன்பமும் தானே வந்து சேரும். அரணியனும் செல்வமும் ஈனும் திறனின்றி தீரின்றி வந்த பொருள். வினையே ஆடவர்க்கு

0: என்பது பின்னாளில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றாயிற்று. ஒரு நாட்டின் பொருள் உற்பத்தியை பற்றி கூறும் போது வள்ளுவர் மூன்று வழிகளை கூறுகின்றார். உருபொருள், உள்கு பொருள், ஒன்னார் தெருபொருள் என்பதே அம்மூன்றும். பொருள் இல்லாமல் தனி மனிதனோ அல்லது தனி நாடோ இவ்வுலகில் உயர்வு பெற்றதாக சரித்திரம் இல்லை. செல்வ செழிப்பில் திளைக்கும் அமெரிக்காவும் தீராத வறுமையில் தவிக்கும் சோமாலியாவுமே இதற்கு சான்றுகளாகும். செல்வம் பகையருக்கும் எகாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் உட்பகை புறப்பகை என்று இரண்டு பகைகள் உள்ளன. உட்பகை என்பது சுற்றத்தாலோ நோயினாலோ வரக்கூடியது. புறப்பகை எதிரியால் வரக்கூடியது. இரண்டையுமே நம்மிடம் உள்ள செல்வத்தால் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில் ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களுக்கு பொருளை பயன்படுத்தி புண்ணியம் பெறலாம். பொருள் ஈட்டுவது வாழ்க்கையின் தேவைக்குத்தானே தவிர அதுவே வாழ்க்கையின் நோக்கமாகிவிடாது. உண்மையில் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும். பணம் காசு போன்ற அழியக்கூடிய செல்வங்களை நம் சந்ததிக்கு சேர்த்து வைப்பதை விட கேடில் விழிச்செல்வமாகிய கல்வி செல்வத்தை பண்பாட்டு செல்வத்தை சேர்த்து வழங்கி செல்வதுதான் ஒரு மனிதன் அவன் சந்ததிக்கு சேர்க்கும் உண்மையான செல்வமாகும். எனவேதான் கல்வி செல்வத்தை வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறை ஏதும் குறைபடாது, கள்ளத்தால் கல்வேன் எனலும் ஆகாது, கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழலுவது என்ன என்று விவேக சிந்தாமணி கேட்கின்றது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. திலைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இது உங்கள் அன்பின் அலைவரிசை. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக இறைவனை தொழும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி.

0: அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டி செயலதுவும் தொடங்கு.
1: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு. அன்பே இறைவன், மனிதனை உயர்த்துவது அறிவு மட்டுமல்ல அன்பும் தான். அன்பு விதைக்கப்படும் இடத்தில் பகை முளைக்காது. கருணை கொண்ட இதயம் எல்லோரையும் அரவணைக்கும். அன்பின் வழியே இறை அருளை நாம் அடையலாம்.
2: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.

இணைந்திருக்கிறோம். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. அறம் வாழ்வின் அடித்தளம். செல்வம் சேர்ப்பதை விட நன்மை சேர்ப்பதே சிறந்தது. அறம் காக்கும் மனிதனை காலம் மதிக்கும். நேர்மையான செயல் அமைதியான உறக்கத்தை தரும். அறநெறி வாழ்வை அழகாக்கும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்
3: இணைந்திருக்கிறோம். வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆலயத்தில் ஏற்றும் விளக்கை விட ஏழையின் வாழ்வில் ஏற்றும் நம்பிக்கை உயர்ந்தது.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. பிறருக்கு உதவும் கரங்கள் பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சிறந்தவை. சேவையின் வழியே இறைவன் சிரிக்கிறார். இவ்வரிகளோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களினை கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: டிராகன் பழங்களை நடவு செய்ய சிறந்த காலம் ஜூன் முதல் ஜூலை அல்லது பிப்ரவரி முதல் மார்ச் வரை ஆகும். மண்ணின் கார அமில நிலை 5.5 முதல் 6.5 வரை பொருத்தமானதாக கருதப்படுகிறது. டிராகன் பழத்திற்கு வயலை தயார் செய்ய வயலை நன்கு உழுது சமன் செய்ய வேண்டும். இதனால் மண்ணில் உள்ள அனைத்து களைகளும் அகற்றப்படும். உழவு செய்யும் போது ஒரு ஏக்கருக்கு 30 முதல் 40 டன்கள் நன்கு மக்கிய மாட்டுச்சாணத்தை மண்ணில் இட வேண்டும். இந்த பயிருக்கு ரசாயன உரங்களின் தேவை குறைவாக இருப்பதால் மண் பரிசோதனை செய்த பின்னரே ரசாயன உரங்களை பயன்படுத்த வேண்டும். செடி நன்றாக வளர 10 முதல் 12 கிலோ

0: வரை இயற்கை உரம் தேவைப்படும். பொட்டாஸ் மற்றும் நைட்ரஜனை காய்க்கும் கட்டத்தில் மட்டுமே இட வேண்டும். டிராகன் பழப்பயிரை விதை மற்றும் தண்டு முறை இரண்டிலும் நடலாம். ஆனால் தண்டு முறை வணிக ரீதியாக மிகவும் வெற்றிகரமானது, ஏனெனில் தாவரத்தின் வளர்ச்சி விதையிலிருந்து மெதுவாக இருக்கும். அதே நேரத்தில் தண்டிலிருந்து நடவு செய்தால் ஒரு வருடத்தில் மகசூல் கிடைக்கும். தண்டுகளை நடுவதற்கு முன் வயலில் செடியை தாங்கி நிற்க ஏற்பாடு செய்ய வேண்டும். எனவே 6 முதல் 8 அடி உயரத்தில் இரும்பு குழாய் அல்லது சிமெண்ட் பைப்பை நட வேண்டும். செடிகளுக்கு இடையே 8 மீட்டருக்கு 8 அடி இடைவெளியும் 2 வரிசைகளுக்கு இடையே 5 மீட்டருக்கு 5 அடி இடைவெளியும் வைக்க வேண்டும். இதன் மூலம் 1 ஏக்கரில் 1500 முதல் 1600 மரக்கன்றுகளை நடலாம். ஒரு தண்டு நாற்றின் சாதாரண விலை 60 முதல் 1100 ரூபாய் வரை இருக்கும். 3 முதல் 4 அடி ஆழத்தில் குழி தோண்டி நடவு செய்வதற்கு முன் 50:20:30 என்ற விகிதத்தில் இயற்கை உரம், மணல் மற்றும் வயல் மண்ணை குழியில் நிரப்ப வேண்டும். டிராகன் பழப்பயிர் நீர்த்தேக்கத்தால் பாதிக்கப்படும், எனவே இதற்கு அதிக நீர்ப்பாசனம் தேவையில்லை. சொட்டு நீர் பாசனம் இந்த பயிருக்கு மிகவும் பொருத்தமானது. பொதுவாக நடவு செய்த 1 முதல் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு பயிர் பழங்களை உற்பத்தி செய்ய தொடங்குகிறது. அவற்றின் பூக்கள் மிகவும் அழகாகவும் கவர்ச்சிகரமான வெள்ளை நிறமாகவும் இருக்கும். டிராகன் பழம் ஒவ்வொரு ஆண்டும் 5 மாதங்களுக்கு பழங்களை கொடுக்கிறது. இது பொதுவாக கோடைக்காலத்தில் நடக்கும். பூ பூத்த பிறகு பழங்கள் 1 மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும். பழுக்காத பழங்கள் பச்சை மற்றும் பிரகாசமான நிறத்தில் இருக்கும். பழுத்த பழங்கள் 300 முதல் 600 கிராம் எடையுள்ளதாக இருக்கும். ஒரு மரத்திலிருந்து குறைந்தது 5 முதல் 6 முறை பழங்களை பறிக்கலாம். ஆனால் பழங்களை ஏற்றுமதி செய்ய வேண்டுமென்றால் நிறம் மாறிய 1 நாளில் அறுவடை செய்ய வேண்டும். டிராகன் பழங்களை 3 முதல் 6 முறை அறுவடை செய்யலாம் மற்றும் சாதகமான சூழ்நிலையில் ஒரு செடியிலிருந்து 50 முதல் 100 பழங்கள் கிடைக்கும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 90 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை என்ற நீர்மட்டம் 73 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா, நம்ம ஊர்ல உரமெல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 37% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: தலைவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமையன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 52 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 54 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 62 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்கலாம் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா,

0: டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், பேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்றிரவு 10 மணிக்கு இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணமாக முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது.

0: முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திர கோளாறு

0: களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கித் தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21 நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்ததான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம் கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே. வருங்காலம் என்னவாகும்? ஒரு 50 வளர்ந்த மரம் பல லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள நன்மைகளை நமக்கு வழங்குகிறது. 5.5 மதிப்புள்ள ஆக்சிஜன் மற்றும் 6.40 மதிப்புள்ள மண் அரிப்பை தடுக்கிறது. 10 மதிப்புள்ள உணவை கொடுக்கிறது. 5.5 மதிப்புள்ள காற்று மாசுபாட்டை தடுக்கிறது. ஒரு மரம் தன் வாழ்நாளில் கிரகித்து கொள்ளும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 1000 கிலோ. இவ்வளவு பயன்களை கொடுக்கும் மரங்களை வெட்டி சாய்க்க நினைப்பது எவ்வளவு பெரிய செயல்! தொழிற்சாலைகள் கட்டுவதற்கோ அல்லது பிளாட்டுகள் போட்டு வீடுகள் கட்டுவதற்கோ விவசாய நிலங்கள் அழிக்கப்படும் போது உயிர்ம வளங்கள் அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டு அழிக்கப்படுகின்றன. கனவு நாயகன் ABJ அப்துல் கலாம், கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடிப்போனது, ஆனால் மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்பார். விவசாயம் இல்லையெனில் உணவு பஞ்சம் தலைதூக்கும். விவசாய நிலங்களை வியாபார நிலங்களாக மாற்றும்போது உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும். வனங்கள் நமக்கு வளமான ஆக்சிஜனை வாரி வழங்கும் வள்ளல்களாக செயல்படுகின்றன. மண் அரிப்பை தடுக்கின்றன. பல்லுயிர்களின் வளங்களை பெருக்குகிறது. நீர் பிடிக்கும் தன்மையை அதிகரிக்கிறது. வளிமண்டல நச்சுக்களை அகற்றி காற்றை சுத்தப்படுத்தி உயிரினங்களுக்கு வழங்குகிறது. மழை பொழிவை கூட்டுகிறது.

0: சுவிட்சர்லாந்து நாட்டில் ஆல்ப்ஸ் மலை பகுதியில் சேகரித்த தூய்மையான காற்றை பாட்டிலில் அடைத்து 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றனர். இதுவரை தண்ணீரையும் எரிவாயுவையும் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இனி வருங்காலத்தில் ஆக்சிஜனையும் சிலிண்டரில் அடைத்து விற்பனைக்கு கொண்டு வரப்போகிறார்கள். மாணவர்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்லும்போது ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டிக்கொண்டும், மக்கள் வெளியூர்களுக்கு செல்லும்போது கவனமாக ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து செல்லும் சூழ்நிலையும் வரப்போகிறது. போதி மரம்தான் நட வேண்டும் என்பதில்லை. நமக்கு போதிய மரங்கள் நட்டினாலே போதும். காற்று மாசுபடுதலை தவிர்த்து ஆக்சிஜன் உருவாக்கத்தை மேம்படுத்தலாம். துரதிருஷ்டவசமாக செய்ய வேண்டிய எதையும் நாம் செய்யவில்லை. செய்ய முடியும் என்றாலும் செய்யக்கூடாதவை அனைத்தையும் நாம் செய்யாமல் இருக்க முடியும் என்றாலும் செய்து வருகிறோம். அதையும் வேகமாக செய்து வருகிறோம். அதுதான் கவலை அளிக்கிறது. இப்பொழுதே மக்களாகிய நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். உலக வெப்பமய மாதலை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். விரைவாக வேகமாக வனவளங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த சில விழிப்புணர்வு நடவடிக்கைகளான சாலையோர காடுகள் வளர்ப்பு, சமூக வன காடுகள் வளர்ப்பு, வீதியங்கும் மரம் நடுதல், காடுகளை அழிப்பவர்களுக்கு தண்டனை வழங்குதல், பிறந்தநாள் திருமண நாள் தினங்களில் மரம் நடுதலை ஊக்குவிப்பது, நர்சரி மற்றும் மாடித்தோட்டங்களை ஊக்கப்படுத்துவது, தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றுவது, இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துவது, காடுகளை பாதுகாக்கும் திட்டங்களை மேம்படுத்துவது போன்றவற்றை உருவாக்கலாம். மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் வன வளங்களை பாதுகாக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் போது புவி வெப்பமயமாதல், இயற்கை பேரிடர்கள், ஓசோன் படல சேதம், பேரழிவுகள், பாலைவனமாதல் என அனைத்தையும் கட்டுப்படுத்தி வன வளங்களை தொடர்ந்து பாதுகாத்து வருங்காலத்தை வருங்கால சந்ததிகளுக்கு வளமாக விட்டுச் செல்லலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் பரணி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். சார் வணக்கம். சார்

0: இணைந்திருக்கிறோம். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம். தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். ஐயா வணக்கம்.
1: வணக்கம், வாழ்க. நாம் தினந்தோறும் தொழில் முனைவோருக்கு கடனுதவி தரக்கூடிய மத்திய அரசு அல்லது மாநில அரசினுடைய அந்த திட்டங்கள், அதாவது கடனுதவி கொடுப்பதற்கே பல்வேறு திட்டங்களை திட்டியிருக்கிறார்கள். பல்வேறு பெயர்களில் முத்ரா திட்டம், பாரத பிரதமரின் சுயவேலை வாய்ப்பு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் திட்டம் என்று மத்திய மாநில அரசுகள், இவற்றிலே தினந்தோறும் ஒரு கடனுதவி திட்டத்தை பற்றியும் ஒரு நிதி நிறுவனத்தை பற்றியும் நாம் பேசி விவாதித்து வருகிறோம். இன்று பேங்க் ஆஃப் பரோடா ஆக்ரோ ஃபுட், அதாவது உணவு மற்றும் வேளாண் சார்ந்த பதப்படுத்தும் தொழிற்கடன், இதை இந்தியாவின் மிகப்பெரிய மத்திய அரசு வங்கியான பேங்க் ஆஃப் பரோடா கொண்டு வந்துள்ளது. இது மிக அருமையான திட்டம். அதாவது 100 கோடி வரை இந்த உணவு பதப்படுத்தும் தொழிலுக்கு பேங்க் ஆஃப் பரோடா வழங்குகிறது. இயந்திரங்கள் வாங்க, கட்டடம் கட்ட, நடைமுறை மூலதனத்திற்கு விரிவாக்கம் செய்வதற்கு, தனி நபர்களுக்கும் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி, அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, சுய உதவி குழுக்கள், தனி நபர்கள் அனைவருக்குமே இந்த கடனுதவி வழங்கப்படுகிறது. பல்வேறு வகையான தானியங்கள், பால் பொருட்கள், பழம் மற்றும் காய்கறிகளை வைத்து தயாரிக்கின்ற பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், மீன் சார்ந்த பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள், இவற்றையெல்லாம் பல்வேறு நூற்றுக்கணக்கான மசாலா பொடிகள், இவற்றையெல்லாம் தயாரிப்பதற்கு, விற்பனை செய்வதற்கு, மதிப்பு கூட்டுதலுக்காக இந்த பிஓபி ஆக்ரோ ஃபுட் என்ற இந்த கடன் திட்டம் உதவி செய்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள எந்த பேங்க் ஆஃப் பரோடா கிளையிலும் அணுகலாம். இந்தியாவின் முக்கிய நகரங்கள் அனைத்திலும் பேங்க் ஆஃப் பரோடா இருக்கிறது. அப்படி கிளை இல்லாத ஊரிலே இருக்கிறீர்கள் என்றால் இலவசமாக 1800 570 0500, அதாவது 1800 5700 5000 என்ற இந்த நம்பரிலே முழு விவரங்களையும் நீங்கள் தெரிந்து எப்படி விண்ணப்பம் பெற வேண்டும், எப்படி அதை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும், அப்படி என்ற அனைத்து விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல 7966296009 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் முழுமையாக விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். www.bobagrofood.com என்ற வெப்சைட் நீங்கள் போட்டால் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய இதர கடன் திட்டங்களை பற்றியும் இந்த கடன் திட்டத்தை பற்றியும் முழுமையாக அறிந்து நீங்கள் செயல்படலாம். அடுத்து நாம் தினந்தோறும் ஒரு நிதி நிறுவனத்தை பற்றி நாம் பேசி வருகிறோம். இன்று தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம், இது முற்றிலும் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது. 1974 இதை தொடங்கினார்கள். வணிக மீன் வளர்ச்சி மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு தேவையான கடல் உணவை விற்பனை செய்வதற்கு தேவையான உதவிகளை மீனவர்களுக்கு செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட நிதி நிறுவனம் இது. மீனவர்களுக்கு படகுகளுக்கு மானியம், அந்த படகுகளுக்கு விலை குறைந்த எரிபொருள் டீசலை வழங்குதல், மீன் எப்படி சந்தைப்படுத்தலாம் என்பதற்கு உதவி செய்தல், சந்தைப்படுத்துவதற்கு கட்டடங்கள் கட்டி கொடுத்தல், அவர்களுக்கு கடன் தருதல், நடமாடும் விற்பனை மையங்கள் தொடங்குவதற்கு இந்த நிறுவனம் கடனுதவி கொடுத்து வருகிறது. மேலும் அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு

அந்த அணைகளில் மீன் வளர்க்க, குஞ்சுகள் வளர்க்க, இதர ஃபார்மர்ஸுக்கு அதாவது ஏராளமான பல லட்சம் விவசாயிகள் மீன் வளர்த்து சம்பாதித்து வருகிறார்கள். குளம் வெட்டி அப்படிப்பட்டவர்களுக்கு குஞ்சுகள் குறைந்த விலையிலே கொடுப்பதற்கு இது ஏற்பாடுகளை செய்து வருகிறது. மேலும் நவீனமான முறையிலே பல்வேறு உணவுப் பொருட்களை, மீன் சார்ந்த உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு உதவி இருக்கு. மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு நவீனமான கடைகள் வைத்து விற்பனை செய்வதற்கு உதவி செய்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிறுவனம் முழுமையாக தமிழகமும் அனைத்து மாவட்டங்களிலும் மீனவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறது. பொதுவாக இப்போதெல்லாம் பல இடங்களிலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள் கட்டி அதிலே கடைகளை கொடுத்து அதன் மூலம் நன்றாக மீனவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய முழு பெயர் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு மீன் வள மேம்பாட்டு நிறுவனம், 57 அண்ணா சாலை நந்தனம், சென்னை 35 உள்ளது. அதனுடைய போன் நம்பர் 0444-2436-4901, சைபர் 44-24-36-49, சைபர் 1, வலைத்தளம் www.tnfdc தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய சுருக்கம் .gmail.com. இந்த வெப்சைட்டிலே நீங்கள் முழுமையாக எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த நிதி நிறுவனங்களை மட்டுமல்ல இதர அரசு வங்கிகளும் கடனில் கொடுக்கிறார்கள். அவற்றை பயன்படுத்தி தொழில் முனைவோர், வணிகம் செய்வோர், ஏற்றுமதி செய்வோர் பயன்படுத்தி முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்போ கட்டாச்சுன்னே தெரியல.

0: இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். வணக்கம் பரணி நிகழ்ச்சியோடு.
1: நேயர்களுக்கு வணக்கம். இது
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். நிரல் நிகழ்ச்சி வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்கலாம் மாநில செய்திகள், சாரி தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபீகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர்

0: நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், யுபிஐ, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலகத் தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின்போது ஜிபிஎஸ் தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 3,300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிக்கோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 1 குழந்தை உட்பட 8 உயிரிழந்தனர். பந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4

0: உயிரிழந்துள்ளனர். 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19 சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்மோஸ் நீரிணை பகுதியின் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 106 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். வணக்கம் பரணி நிகழ்ச்சியோடு நேயர்களை இனி கேட்கலாம். தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள்.
5: திருநெல்வேலி ஆகாசவாணி பண்பலை நேயர்களை வணங்கி மகிழ்கிறேன். தமிழர்களின் பண்பாட்டில் ஏறுதழுவுதலுக்கும் திருமணத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. பண்டை முல்லை நிலத்திலே ஏறுதழுவல் களத்தில் காளையை அடக்கும் ஈரனுக்கே ஆயர்குல பெண்களை மணமுடித்து கொடுக்கும் சுயவர முறை வழக்கத்தில் இருந்தது. ஆயர்குல பெண்கள் தங்கள் திருமண வயதை எட்டும் போது அவர்களுக்கென்று தனியாக ஒரு காளை வளர்க்கப்படும். அப்பெண்ணை மணப்ப விரும்பி அவளை பெண் கேட்கும் இளைஞர்கள் அக்காளையை அடக்க வேண்டும். காளையை அடக்கும் வலிமை மிக்க வீரனுக்கே அப்பெண் மணம் முடிக்கப்படுவாள். ஆயர்குல மகளும் அப்படிப்பட்ட வீரனையே மணாளனாக பெற விரும்புவாள் என்பதை கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று சிறப்பிக்கிறது முல்லைக்கலி 3வது பாடல். அதாவது, காளையின் கொம்புக்கு அஞ்சும் கோளையான இளைஞனை இப்பிறவி மட்டுமல்லாது அடுத்த பிறவியிலும் ஆயர்குல பெண் மணக்க மாட்டாளாம். காளையை அடக்குவதற்கு துணிந்த வீரன் மீது காதல் கொண்ட பெண்கள் அவன்

0: காளையை அடக்கி வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வழிபடும் மரபும் அக்காலத்திலே இருந்தது. ஆயர்கள் இல்லத்தில் திருமணம் முதலிய நிகழ்வுகள் நடக்கும் போது தங்கள் வீட்டிலே செம்மண் பூசியும் இளமணலை வீட்டின் முன்பக்கம் பரப்பியும் அழகுபடுத்துவார்கள். பெண் எருமை கொம்பை வீட்டிலே வைத்து அதை தெய்வமாக வழிபடுவார்கள் என்ற செய்திகளையும் கலித்தொகை பாடல்களில் இருந்து அறிய முடிகிறது. சங்க இலக்கியமான கலித்தொகையில் முல்லைக்கலி பகுதியில் 7 பாடல்களில் ஏறுதழுவதும் திருமணமும் இணைத்து பேசப்பட்டுள்ளன. கலித்தொகை பாடல்கள் அனைத்தும் துள்ளலோசை கொண்ட இசைப்பாடல்கள். பாடல்களை வாசிக்கும் போதே உள்ளத்தில் உற்சாகம் ஊற்றெடுக்கும். அவ்வாறு முல்லை நில ஆண்மகன் ஒருவன் ஏறு தழுவி தான் விரும்பிய பெண்ணை மணந்த நிகழ்ச்சியை முல்லைக்கலி 2வது பாடல் வழியாக காண்போம். ஆயர்குல மங்கையர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆயர்குலத்து இளைஞன் ஒருவன் அந்த பெண்களில் ஒருத்தியிடம் மனம் பறிகொடுத்து அவள் யார் என்று தோழரிடம் கேட்கிறான். அவன் போரிடும் காளையை கைப்பற்றுவரை அல்லாதாரை தன் உடம்பாலும் தீண்டமாட்டாள் என்று ஊரில் உள்ள எல்லோருக்கும் தெரியும்படி மீண்டும் மீண்டும் பறையறிவிக்கப்பட்டு அப்படிப்பட்டவனுக்காகவே வாழ்ந்து வருவோள் என்று கூறுகிறான். அப்படியானால் காளை போரை சந்திப்பதற்கு தான் தயார், போருக்கு ஏற்பாடு செய்க என்று தலைவன் தலைவியின் சுற்றத்தாருக்கு தன் சுற்றத்தார் மூலம் செய்தி சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் இனி தாமதியோம், ஏறுதழுவும் விழாவிற்கு பற அருக என்று கூறி ஏறுதழுவல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். காளை போர் நடைபெறும் அரங்கத்திற்கு தொழுவு என்று பெயர். அந்த அரங்கத்திலே ஆயர்கள் கூடி நிற்கிறார்கள். கொல்கின்ற காளையை அடக்கி விழுப்புண்படாத ஆண்மகனை அன்றி வேறு ஒருவனை திருமணம் செய்யோம் என்று சபதம் எடுத்த ஆயர்குல மகளிர் தங்கள் காளை அடக்கப்படும் நிகழ்வுகளை காண அரங்கத்தை கண்கள் கூக்க பார்த்திருக்கிறார்கள். அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் அரங்கத்துள் சீறிக்கொண்டு சினத்துடன் கொல்லும் வில்லை போல வளைந்து மேலெழுந்து துள்ளி பாய்கின்றன. அவைகளை பிடிப்பதற்காக காளையர்கள் பலர் தத்தம் மார்பை முன்னிறுத்தி ஆரவாரத்துடன் பாய்கிறார்கள். இதனால் அரங்கத்துள் எழுந்தது காளையர் ஏற்றனர் மார்பில் கொம்பால் குத்துவதற்கு தலைகவிழ்ந்தன காளைகள் கலங்கினர் பார்வையாளர்கள். அந்த நேரம் காவியாடை தரித்த நம் தலைவன் தான் காதலித்த பெண்ணிற்கான காளை களத்திற்கிலே வந்ததும் மகிழ்வுடன் தன் தோள்களால் காளையின் இமிலை வளைத்து பிடித்து கொண்டு தோன்றுகின்றான். காளையின் கொம்புகளை பிடித்து அழைத்து காளையை வருத்தி வீழ்த்துகிறான். தம் காளை வீழ்த்தப்பட்டதற்கு முதலில் வழுந்திய பெற்றோர்கள் பெண்ணின் திருமணம் கூடியதற்காக மகிழ்கிறார்கள். திருமணம் அங்கே நிச்சயிக்கப்படுகிறது. உடனே இன்று ஒரு பொதுவன் காளையை அடக்கிவிட்டான் என்று திருமண விழாவுக்கான தன்மை முரசு முழங்குகிறது. காளையை வளர்த்தவள் அதனை அடக்கிய பொதுவனை பார்த்து புன்னகை பூக்கிறாள். ஆயர் மகளிர் கூடி அப்பெண்ணின் குளிர்ச்சி மிக்க தோள்களையும் தோராடை தரித்த கரிய மேனியையும் திண்மையான தோள்களையும் உடைய பொதுவனையும் பாராட்டி சிறுகுடி மன்றத்தில் குறைவையாடி மகிழலாம் வாருங்கள் என்று கூற எல்லோரும் குறைவையாடி மகிழ்கிறார்கள். தலைவனும் தலைவியும் திருமணத்திலே ஒன்றுபடுகிறார்கள். இவ்வாறு கூடிய தலைவனும் தலைவியும் இல்லறம் கண்டு மகிழ்ந்த மாண்பை அடுத்த நிகழ்ச்சிகளே காண்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கியவர் பொன் வேலுமயில் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 ஒலிபரப்பில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கவரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார். ஆங்கிலம் அறிவோம் காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நெல்லை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களாக நம் ஆங்கிலத்தை அறிந்து தெரிந்து வருகிறோம். லெட்ஸ் நோ இங்கிலீஷ், லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ் என்று அதனுடைய பொருளின்படி நாம் ஆங்கிலம் அறிந்து வருகிறோம். நாம் பாமரரும் புரியுமாறு சிறிய சிறிய வார்த்தைகள், சிறிய சிறிய வாக்கியங்களை நாம் அறிந்து வருகிறோம். இன்றும் நான் ஓரிரு கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். முதலாவதாக ஹோமோஃபோன்ஸ், அதாவது ஒரே உச்சரிப்பு வெவ்வேறு ஸ்பெல்லிங் ஆங்கிலத்தில் இருக்கிறது. சில வார்த்தைகள், பல வார்த்தைகள் மாணவர்கள் அதை அதிகமாக அவர்கள் அதை பயிற்சி பெறுவார்கள். நம் வாழ்நாளில் அடிக்கடி கேட்கக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் ஒரு நாளோ ஐந்தோ பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். முதலாவது வீக், வீக். வீக் என்றால் WEEK. There are 7 days in a week. ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் உண்டு.

0: வீக்குங்கிறது வாரம். இன்னொரு வீக் பாருங்க, WEAK வீக், ரொம்ப பலகீனம். The old man is too weak to walk. அவர் ரொம்ப அந்த ஒரு பெரியவர் நடக்க முடியாம ரொம்ப சிரமப்படுவார், அவர் பலவீனத்தை குறிக்கு. அப்படின்னா வீக், நம்ம வீக் வீக்குங்கிற ரெண்டு வாரத்தை சொல்லும் போது ஒன்னு வாரத்தை குறிக்கு, இன்னொன்னு பலவீனத்தை குறிக்கு. அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சன், சன் சன் சன் SUN, சன்னுனா சூரியன், SON, சன்னுனா மகன். சன் இஸ் பிரைட், சூரியன் பிரகாசமாக இருக்கிறது. அடுத்தது மை சன், என்னுடைய மகன். ஹீ இஸ் ஒர்க்கிங் தேர், அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் ரைட்டிங் தேர், மை சன் இஸ் ரைட்டிங் ஹியர், இங்கே என்னது மகன் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த சன் SON, அதாவது SUN சன் என்றால் சூரியன், SON சன் என்றால் மகன். அடுத்தபடியாக எல்லோருக்கும் நன்றாக நான் பரிச்சயமான வார்த்தைகளை தான் சொல்லி அதை நாம் எப்படி பயன்பாட்டில் கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். இதுதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். வலது அல்லது சரி, ரைட் ஹேண்டு, எப்பா ஹி இஸ் மை ரைட் ஹேண்ட், என்னுடைய வலது கையா இருக்கிறார் அப்படின்னு பேசுவாங்க. ரைட், ரைட் ஹேண்ட்னா வலது கை, ரைட். இன்னொரு ரைட் டபிள்யூ, அந்த டபிள்யூ வந்து அதுல உச்சரிப்பு வராது. WRITE, ரைட், ரைட்னா எழுது. ஆக ரைட்னா வலது அல்லது சரிங்கிற அர்த்தத்துக்கும், இன்னொரு ரைட்டுங்கிறது எழுது. எல்லாரும் ரிட்டன் ரைட்டிங்கிறது தெரியாம இருக்க மாட்டோம் நம்ம. ஸோ ரைட், அந்த வார்த்தைக்கும் அது பயன்படுற மாதிரி இருக்கு, ரைட் ரைட். இன்னொன்று வந்து பாருங்க, மீட், மீட் பண்ண, எங்கப்பா மீட் பண்ண போற, வேர் ஆர் யூ கோயிங் டு மீட், நீ எங்க போய் சந்திக்க போற, வேர் ஆர் யூ கோயிங் டு மீட், சந்திக்க, மீட், MEET, மீட், அந்த மீட்டுக்கு பேர் சந்திப்பு. இன்னொரு மீட் இருக்கு பாருங்க, MEAT, மீட், இது அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க சிலர். மீட்னா இறைச்சி துண்டு, மீட். The dog is taking a meat, அதாவது நாய் இறைச்சி துண்டு எடுத்துட்டு ஓடுது அப்படிங்கிற மாதிரி. மீட், இறைச்சி துண்டு, அப்படின்னா மீட், MEET, மீட், சந்திக்கிறது, MEAT, இறைச்சி துண்டு. இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடலான் இருக்கேன், பார், சிஹியர் இங்கே பார், சிஹியர் இங்கே பார், யூசி நீ பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். இன்னொன்னு SEA, கடல், நம்ம பக்கத்துலதான் இருக்கு. SEA, the sea is in Tuticorin, the sea is in Tiruchendur, கடல் வந்து தூத்துக்குள்ள இருக்கு, திருச்செந்தூர்லாம் இருக்கு. அந்த SEA என்றால் பார், SEA என்றால் கடல். ஆக ஒரே உச்சரிப்பு, ஆனால் வெவ்வேறு ஸ்பெல்லிங் உள்ள நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதில் ஒரு நாலஞ்சை பார்த்தோம், நேயர்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தபடியாக நான் என்னுடைய அடுத்த கருத்துக்கள் என்ன பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன் என்றால், காய்கறி கடை, அதாவது வெஜிடபிள் ஷாப் கான்வர்சேஷன், அதாவது கடையில் போய் பொதுவாக என்னெல்லாம் கேட்பாங்க. புதுசாக ஒருத்தர் ஒரு அரசு ஸ்மாராக தான் தெரியுதுன்னு வச்சுங்களா, ஆங்கிலம் வந்து பரிட்சியும் இல்லை அவருக்கு, அவ்வளோ தூரம் தெரியல. ஆனால் பொதுவாக தெரிஞ்சிருக்க ஒரு நாலஞ்சு வரிகள் தெரிஞ்சிருந்தாலே போதும், காய்கறி கடைகள் நமக்கு தேவையான ஜாமான்களை வாங்கி கொள்ளலாம். முதலில் காய்கறிக்கு, அதாவது தக்காளி, டொமேட்டோ தெரியும் எல்லாருக்கும், உருளைக்கிழங்கு, பொட்டட்டோ, கத்தரிக்காய், பிரிங்கால், அப்புறம் கொஞ்சம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், முருங்கைக்காய்க்கு ட்ரம்ஸ்டிக், முருங்கைக்காய்க்கு ஆங்கிலத்தில் ட்ரம்ஸ்டிக். அப்புறம் இன்னொரு
1: சொல்லக்கூடிய கருத்து,
0: வெண்டைக்காய், அதுக்கு வந்து லேடி ஃபிங்கர். இப்படி சில வார்த்தைகளை நம்ம அந்த காய்கறிகளுக்குள்ள, பூசணிக்காய், பம்ப்கின், அப்படி நிறைய ஒவ்வொரு காயா நிறைய காய் இருக்கு. அந்த காய்களுக்குள்ள ஆங்கில வார்த்தைகளை, சில்லி, அதாவது நம்ம கிரீன் சில்லி, பச்சை மிளகாய் போன்ற வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அடிப்படையான சில கேள்விகளை கூட கேட்டாலே போதும். பாருங்க, முதல் கேள்வி வந்து கடைக்கு போறாரு, என்ன கேள்வி கேட்பாரு தெரியுமா, ஒரு கிலோ என்ன விலைன்னு கேட்கணும். ஐயோ என்ன செய்யணும் தெரியலன்னு யோசிக்காருன்னா, ஹவு மச் இஸ் ஒன் கிலோ அப்படின்னு போட்டு, இந்த நான் காய் சொன்ன பார்த்தீங்களா, அந்த காய்களில் ஒன்று ஒரு பேரை போட்டு விட்டுரலாம். ஹவு மச் இஸ் ஒன் கிலோ டொமேட்டோ, ஒரு கிலோ தக்காளி என்ன விலை, அதுக்கு அவ்வளோ அழகா த டொமேட்டோ இஸ் 40 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி, ஒன் கிலோ டொமேட்டோ இஸ் 40 ருபீஸ்ன்னு அவர் சொல்லுவார். ஈஸியா அது நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அப்படி ஒவ்வொரு காய்க்கும் போடணும். அடுத்த
1: நன்றி, நன்றி ஐயா.
0: எப்படி கேட்கலன்னா, ஹாஃப் அ கிலோ.

நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம், வழங்கினார் கே கே தாமஸ் அவர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது வணக்கம் பரணி. நேர்கள் அடுத்ததாக கேட்க இருக்கிறீங்க இன்றைய தினம். இன்று June 15 உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுது. இது சம்பந்தமாக தான் இன்றைக்கு வர இருக்கிறது இன்றைய தினம். நம்மை வளர்த்து வழிநடத்தி வாழ்வின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் முதியோர்களின் நலன் குறித்து சிந்திக்க வேண்டிய முக்கியமான நாளாக

இந்த ஜூன் 15 இருக்கிறது. முதியவர்கள் ஒரு குடும்பத்தின் வரலாற்று புத்தகங்கள். அவர்களின் அனுபவங்கள், அறிவுரைகள், வாழ்க்கை பாடங்கள் இவை அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் விளக்குகளாக இருக்கின்றன. ஆனால் இன்றைய வேகமான உலகில் பல முதியவர்கள் தனிமை, புறக்கணிப்பு, அவமதிப்பு மற்றும் அன்பின்மை போன்ற சவால்களை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். முதியோர் அவமதிப்பு என்பது உடல் ரீதியான துன்புறுத்தல் மட்டுமல்ல, அவர்களின் உணர்வுகளை மதிக்காமல் பேசுவது, அவர்களை முடிவெடுப்பதில் பங்கேற்க விடாமல் இருப்பது, அவர்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது, அவர்களை தனிமைப்படுத்துவது போன்ற செயல்களும் அவமதிப்பின் வடிவங்களே.

ஒரு சமுதாயத்தின் நாகரிகத்தை அளவிட வேண்டுமானால் அந்த சமூகம் தனது முதியோர்களை எவ்வாறு நடத்துகிறது என்பதை பார்த்தாலே போதும் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் முதியோர்களை மதிப்பதும் அவர்களுக்கு அன்பும் பாதுகாப்பும் வழங்குவதும் ஒவ்வொருவரின் பொறுப்பு. நம் இல்லங்களில் இருக்கும் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா ஆகியோருடன் சிறிது நேரம் செலவிடுவோம். அவர்களின் எண்ணங்களை கேட்போம். அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வோம். அன்பான வார்த்தைகளும் சிறிய அக்கறையும் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். முதியவர்கள் சுமையல்ல, அவர்கள் நம் குடும்பத்தின் செல்வம். அவர்கள் வாழ்வின் அனுபவங்கள் நமக்கான வழிகாட்டுதல்கள். எனவே முதியோர் அவமதிப்பை முற்றிலுமாக ஒழித்து மரியாதையும் அன்பும் நிறைந்த சமூகத்தை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம். முதியோரை மதிப்போம். அவர்களின் வாழ்க்கை அனுபவத்தை போற்றுவோம். அன்பும் அரவணைப்பும் வழங்குவோம். முதியோர் அவமதிப்பை தடுப்போம். இந்த உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு தினத்தில் முதியோரின் நலனையும் உரிமைகளையும் பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைவோம்.

இணைந்திருக்கிறோம். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஹெர்ட்ஸில் நேர்கள் அடுத்ததாக கேட்கறீங்க காய்கறிகளோட விலை நிலவரம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மாரதநகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களோட விலை நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 50.48, கத்திரிக்காய் 78.76, 50.45, 45.40, வெண்டைக்காய் 26.22, புடலங்காய் 20, சுரைக்காய் 12, பெருக்கங்காய் 40, பூசணிக்காய் 16, தடியங்காய் 16, அவரைக்காய் பெல்ட் 110, நாடு 80, கொத்தவரங்காய் 25, பாகற்காய் சிறியதாய் 55, பெரியது 50, பச்சை மிளகாய் சம்பா 40, புல்லட் 46, முருங்கைக்காய் 90, வெங்காயம் பெரியது 28, சிறியது 24, சின்ன வெங்காயம் 70, 60 என இரண்டு விலைகளில், காராமணி 32, கோவைக்காய் 70, தேங்காய் பெரியது 49, வாழைக்காய் 30, வாழைத்தண்டு 10, வாழை இலை 20, 15, கீரைகள் கட்டு 15, மல்லி இலை 50, கருவேப்பிலை 30, இஞ்சி 140, 135 என இரண்டு விலைகளில், சாம்பார் வெள்ளரி 14, நாட்டு வெள்ளரி 14, சாலட் 35, மாங்காய் கல்லாமை 20, நாடு 16, நார்த்தங்காய் 30, முள்ளங்கி 35, 30, உருளைக்கிழங்கு 25, 23, கேரட் பெரியது 68, பொடி கேரட் 38, ரிங் பீன்ஸ் 116, 115 இரண்டு விலைகளில், சவு சவு 34, முட்டைக்கோஸ் 50, 48, பீட்ரூட் கம்பம் 36, உடுமலை 36, ஊட்டி 48, காலிஃப்ளவர் 40, 38, குடமிளகாய் 90, 85, பஜ்ஜி மிளகாய் 90, 85, வெள்ளைப்பூண்டு நாடு 200, 180, 160 என மூன்று விலைகளில், பட்டர்பீன்ஸ் வரி 150, 130, சோயாபீன்ஸ் 190, 170, பச்சைப்பட்டாணி 190, 170. பல வகைகளில் ஆப்பிள் 240, 220, எலுமிச்சம்பழம் 40, 30, கோழிக்கூடு 60, நாடு 60, செவ்வாழை 100, ஏலக்கி 90, மட்டி 70, நேந்திரன் 50, கற்பூரவள்ளி 60, அன்னாச்சிப்பழம் 70, 60, மாதுளை 240, 220, 200, கொய்யா சிவப்பு 80, வெள்ளை 60, சப்போட்டா 50, 40, பப்பாளி 40, 35, நெல்லிக்காய் 50, 40, திராட்சை 120, 110, சாத்துக்குடி 120, 100, கிர்ணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, 80, கமல ஆரஞ்சு 120, தர்பூசணி 30, 25, மாம்பழம் 60, 70, இது போன்ற விலைகளில். நேர்கள் இதுவரை கேட்டது நமது பாளையங்கோட்டை மகாராஜனர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களோட விலை நிலவரங்கள்.

0: நேர்களே, வணக்கம். பரணி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். பாடலை தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க செய்தி சுருக்கம். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க அரங்கத்தில் ரம்யா.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே. நேரம் காலை 8:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போ நம்ம கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தால். இன்றைய நிகழ்ச்சியில் நில உடைமை பதிவேடு அல்லது பட்டா பற்றி விளக்கம் அளிக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த சொத்துக்கள் மாற்றம் செய்வது குறித்து நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பட்டா, அதாவது நில உடைமை பதிவேடு, அதை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். தற்போது பட்டா என்பது ஒரு மந்திர சொல்லாக சொத்துரிமை மாற்றத்தின் போது பயன்படுத்தப்படுகிறது. பட்டா என்ற வார்த்தை உருது மொழியில் இருந்து வந்தது. பட்டா என்ற சொல்லுக்கு உடைமை என்று பொருள். அசையா சொத்துக்கள் யாருடைய உடைமையில் இருக்கிறது என்ற விவரத்தை சட்டப்பூர்வமாக தெரிவிக்கும் ஒரு வருவாய்த்துறை ஆவணம் பட்டா ஆகும். வருவாய்த்துறை இதனை வரன்முறைப்படுத்தி எந்தெந்த சொத்து யார் வசம் உள்ளது என்பதை கணக்கெடுத்து நில உடைமை பதிவு புத்தகம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதில் யார் வசம் நிலம் உள்ளதோ அவரது பெயர், அவரது தகப்பனார் பெயர், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவர் பெயர், மாவட்டத்தின் பெயர், தாலுகா, கிராமம், புலையன், உட்பிரிவு எண், நிலத்தின் வகைப்பாடு, நிலத்தின் விஸ்தீரணம், உடைமைக்கான தீர்வை போன்ற விவரங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு பதிவேடாகும். சிலர் பட்டாவை நில உரிமை பதிவேடு என்று கூறுகிறார்கள். பட்டா பதிவு புத்தகச் சட்டம் 1983 2 உட்பிரிவு 6 உடைமையாளர் என்றே குறிப்பிடுகிறது. உரிமை என்பதன் பொருள் வேறு, உடைமை என்பதன் பொருள் வேறு. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆதியில் நிலங்கள் அனைத்தும் பட்டாவின் மூலமாகவே உரிமையாக்கப்பட்டிருந்தன. பின்னர் பதிவுத்துறை மற்றும் உத்தரை ஏற்பாடுகள் ஏற்பட்ட பின்னர் பட்டாவின் மூலம் இருந்த சொத்துரிமை மாற்றம் செய்யப்பட்ட போது பதிவுத்துறையின் மூலம் ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டன. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் ஒரு நிலத்தின் உரிமையையும், அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட நிலத்தை வருவாய்த்துறையில் காண்பித்து நில உடைமை பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட பின்னர் நிலத்தின் உரிமையாளருக்கு வருவாய்த்துறையினரால் வழங்கப்பட்ட ஒரு உடைமை சான்றிதழாகவும் பட்டா வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட நில உடைமை குறிக்கும் பட்டா என்பது உரிமை மூல ஆவணம் ஆகாது. அது அரசாங்கம் சொத்தின் உரிமையாளரிடமிருந்து நில வருவாய் வசூலிப்பதற்காக கொடுக்கப்படும் ஒரு ரெக்கார்டு ஆகும். பட்டாவை வைத்து சொத்தின் உரிமையாளரை முடிவு செய்ய முடியாது. பட்டா என்பது சொத்தின் உரிமையாளர் யார் என்று காட்டுகின்ற ஆவணமாக கருத முடியாது என்று மல்லிகா எதிர் வீராசாமி படையாட்சி மற்றும் பலர் என்ற வழக்கில் உயர்நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1979 தமிழக அரசு பட்டாதாரர்களை வரன்முறைப்படுத்த வருவாய்த்துறைக்கு உத்தரவிட்டது. அதனால் நிலங்கள் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் மூலம் நிலங்கள் மறுமதிப்பாய்வு, அதாவது ரீசர்வே செய்யப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அவ்வாறு திருத்தங்கள் செய்ததை கணினி மயமாக்கவும் சீர்திருத்தப்பட்ட நில அளவையை மேம்படுத்தவும் உத்தரவிட்டது. இந்த பணியானது 1989 வரை நடைபெற்றது. இவ்வாறு சீரமைக்கப்பட்டதை ஆங்கிலேயத்தில் அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்ட்ரி என்றும், அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி ஸ்கீம், இதுவே யூடிஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், யூடிஆர் என்று அழைக்க. 1983 தமிழக அரசு தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தகச் சட்டம் 1983 என்ற சட்டம் இயற்றியது. அதன்படி திருத்தப்பட்ட பட்டாக்கள் குடியானவர்களுக்கு வழங்கப்பட்டன. பட்டா பாஸ் புத்தகம் என்ற பெயரில் நில உடைமை பதிவேடு புத்தகம் வருவாய்த்துறையினரால் வழங்கப்பட்டது. இந்த புத்தகத்தின் முகப்பு அட்டையில் மாவட்டத்தின் எண், தாலுகா எண், கிராமத்தின் எண், நில உடைமை பதிவேடு, இது மாதிரி ஒரு 32 கொண்ட புத்தகமாக வடிவமைத்து வழங்கினார்கள். தற்போது பட்டாக்கள் அனைத்தும் முழுமையாக இணைய வழியில் தயார் செய்யப்படுகிறது. பட்டா பெயர் மாற்றம் போன்ற அனைத்தும் இணைய வழியாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. அதனால் மோசடி ஆவணப்பதிவுகள், போலி உரிமையாளர்கள் தடுக்கப்படுகின்றனர். பதிவு அலுவலகத்தில் பத்திரங்கள் தாக்கல் செய்யும் பொழுது தாய் பத்திரம் மற்றும் நிலத்தின் உரிமையாளர் பெயரில் பட்டா இருந்தால் மட்டுமே தற்போது சொத்துக்கள் பதிவு செய்யப்படுகின்றன. தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தகச் சட்டம் 1983 பிரிவு 5 விற்பனை, கொடை, அடமானம், ஏற்பாடு, சொத்துரிமை மாற்றம் ஆகிய எதன் மூலமாகவோ வேறு வகையிலோ நிலம் எதனையும் உரிமை மாற்றம் செய்வது தொடர்பான ஆவணம் எதுவும் பதிவு செய்கிற அதிகார அமைப்பின் முன்பு அத்தகைய நிலம் தொடர்பான பட்டா பதிவு புத்தகம் தாக்கல் செய்யப்பட்டால் அன்றி அத்தகைய பதிவு செய்கிற அதிகார அமைப்பினால் பதிவு செய்யப்படுதல் ஆகாது என்று கூறுகிறது. அதனால் பட்டா இல்லாமல் பதிவு செய்யக்கூடாது என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. கணினி முறைப்படுத்துவதற்கு முன்னர் கையேடு பட்டா என்றும், கணினி முறைப்படுத்திய பின்னர் அது யூடிஆர் பட்டா என்றும் வழங்கப்படுகிறது. தற்போது பட்டா, சிட்டா போன்ற விவரங்கள்

0: இ சேவை மையம் மூலமாகவும் இணையதளத்திலையும், அதாவது டிஎன் இ சர்வீசஸ் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பட்டாவில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பட்டாக்கள் என்னென்ன பட்டாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தோராய பட்டா, தூய பட்டா, தூசி பட்டா, ஏடி கண்டிஷன் பட்டா, நில ஒப்படைவு பட்டா, டிஎஸ்எல்ஆர் பட்டா, கூட்டுப்பட்டா, தனிப்பட்டா, இது மாதிரியான பட்டாக்கள் இருக்கிறது. இந்த பட்டாக்களுடைய விவரங்கள், ஒவ்வொரு பட்டாவும் என்ன பட்டா எப்படின்னு சொல்லக்கூடிய விவரங்களை நான் அடுத்து வரும் ஒரு தொடரில் நான் உங்களுடன் கலந்துரையாடுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நீர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். இன்று நில உடைமை பதிவேடு அல்லது பட்டா குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

நேர்களே, காலை 8:30 வேதமும் நாதமும் உரை கேட்கலாம். வழங்குகிறார் சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
1: சரளி வரிசைகளில் 10, 11, 12, 13, 14 இந்த 5 வரிசைகளையும் நாம் பஞ்சம வரிசை என்றும் மத்தியம வரிசை என்றும் சொல்வது வழக்கத்தில் உள்ளது. காரணம், இந்த வரிசைகளில் பஞ்சமம் அதாவது பாஸ்வரம் கூடுதலாக பிரயோகப்படுத்தப்படுகிறது, அதாவது அபியாசம் செய்யப்படுகிறது. மத்தியம வரிசை என்று சொல்வதற்கு காரணம், இந்த வரிசையை நாம் முதலில் பாடும் பொழுதே இரண்டாவது காலமாக பாடுகிறோம்.

ஏசா. இந்த சரளி வரிசைகளை நாம் பாடிய பின், அபியாசம் செய்த பின், அடுத்து நாம் பாட வேண்டிய பாடத்திட்டங்கள் ஜண்ட வரிசைகள். அதாவது ஒவ்வொரு ஸ்வரமும் இரட்டையாக வரும்படி அமைக்கப்பட்ட ஸ்வர வரிசைக்கு ஜண்ட வரிசைகள் என்று பெயர். ஒரே பெயர் கொண்ட இரண்டு ஸ்வரங்களை நாம் உச்சரிக்கும் பொழுது இந்த இரண்டு ஸ்வரங்களுக்கும் இடையில் உள்ள கால அளவுகளில் கமகங்கள் வெளிப்படும்.

0: சாசா. இந்த வரிசைகளை நாம் அடுத்தடுத்து காலங்களை, அதாவது பாடும் முறையை அதிகப்படுத்தி செல்லும் பொழுது நமக்கு இந்த கமகங்கள் வெளிப்படுகின்றன. ச ச ரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச ச ச நி நி த த ப ப ம ம க க ரி ரி ச ச ச ச ரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச ச ச நி நி த த ப ப ம ம க க ரி ரி ச ச. இந்த முறையில் நாம் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு சுரத்திற்கும் இரண்டாவது சுரத்திற்கும் இடையில் உள்ள கமகங்கள் நமக்கு புரிய வரும். இந்த கமகம் என்றால் என்ன என்றால், அதாவது அகார உகார சாதகம் என்று நாம் சிந்தித்தோமே, அதனை குறிக்கிறது. உலகத்திலேயே மிக மிக அரிது மனிதனாக பிறப்பது. மனிதன் என்ற சொல்லுக்கு நினைப்பவன் என்று பொருள். மனம் நினைக்கின்ற கருவி. நாம் எங்கிருந்து வந்தோம், ஏன் வந்தோம், நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய வேண்டிய கர்மங்களுள் முக்கியமும் முதன்மையானதும் எது, முந்தி செய்ய வேண்டியது எது, சற்று பிந்தி செய்ய வேண்டியது எது என்ற சிந்தனை அறிவு படைத்தவன் உள்ளத்தில் தோன்றாமல் இருக்க முடியாது. மலரை விட்டு மனம் பிரியாதது போல், பாலை விட்டு சுவை பிரியாதது போல், மணியை விட்டு ஒலி பிரியாதது போல், நாம் கற்ற வித்தையும் ஒருபோதும் நம்மை விட்டு பிரிவதில்லை. இதனை தெய்வ புலவர் திருவள்ளுவர் தான் இயற்றிய திருக்குறளாகிய தமிழ் வேதத்தில், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து என்று பாடுகிறார்.
1: நீர்கள் இதுவரை வேதமும் நாதமும் கேட்டீர்கள். உரை வழங்கினார் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: என்ன அலாரம் அடிக்கிறது? அதற்குள் மணி 6 ஆகிவிட்டதா?
2: மணி 5 தான் ஆகிறது.
1: யாரோ நேற்று வைத்த அலாரத்தை மாற்றாமல் உறங்கி இருக்கிறார்கள்.
2: நாம் தூங்குவோம்.
1: என்னை இப்படி தூங்க விடாமல் அலாரம் வைத்து கொள்வது யார்? மணி 5:05.
2: மறுபடியுமா?
1: மணி 5:10. யார் அந்த கிராதகன்?
2: இன்று அரசவை தொடங்கியதும் மன்னரிடம் முறையிட்டு விட்டுத்தான் அடுத்த வேலை.
1: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
3: காலை வணக்கம் மந்திரியாரே. வாரும் வாரும். அட, என்ன மந்திரியாரே, தூக்க கலக்கத்தில் அப்படியே எழுந்து வந்து விட்டீரா? கண்களில் உறக்கம் சொக்குகிறதே.
1: மன்னா, அந்த கொடுமையை ஏன் கேட்கிறீர்கள்? இன்று அதிகாலை யார் என்று தெரியவில்லை. யாரோ ஒருவன் தொடர்ச்சியாக அலாரம் வைத்து என்னை நிம்மதியாக உறங்க விடாமல் செய்து விட்டான்.
3: அப்படியா? யார் அது எனது மந்திரியாரை உறங்க விடாமல் தொந்தரவு செய்தது? யார் அங்கே? இந்த அரண்மனையில் யாரெல்லாம் அலாரம் வைத்தார்கள் என்று கண்டுபிடித்து வந்து சொல்.
4: தங்கள் ஆணைப்படியே அரசே. அப்படியே ஆகட்டும் மன்னர் வேந்தே.
3: உமது உறக்கத்தை கலைத்தவனை அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்க வேண்டும் மந்திரியாரே.
1: அது போதாது மன்னா. அவன் 4 மணிக்கு அலாரம் வைத்ததை கூட மன்னித்து விடலாம். ஆனால் 5 மணிக்கு, 5:05, 5:10, 5:15 என்று 5 நிமிடத்திற்கு ஒரு முறை அலாரத்தை அலர விட்டதை தான் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவனை தலைகீழாக கட்டி தொங்க விட வேண்டும்.
3: பொறுமை மந்திரியாரே, பொறுமை. அவன் கையில் கிடைக்கட்டும், ஒரு வழி செய்து விடுவோம். சரி, ஒரு அலாரம் தொடர்ச்சியாக அடித்து தூக்கம் கலைந்ததற்கா இப்படி கோபத்தில் எரிமலையாக வெடிக்கிறீர்? அப்படி இவ்வளவு கோபப்பட இதில் என்ன இருக்கிறது?
1: என்ன மன்னா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? தங்களுக்கு அப்டேட்டே தெரியாதா? இதற்கு தான் தங்களை அடிக்கடி அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுவது? இந்த மந்திரியார் கூறினால் யார் கேட்கிறார்கள்?
3: சற்று பிஸியாக இருந்ததால் அதை தவற விட்டு விட்டேன். அதை கூறுவதற்கு தான் நீர் இருக்கிறீரே. இப்போது கூறும்
1: மன்னா. காலையிலே எழுவதற்கு நிறைய பேர் அதிக முறை அலாமை செட் செய்து வைக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக அதிக முறை ஒன்றுக்கு மேற்பட்ட அலாரம் வைத்து எழுவதால் சோர்வு, மன அழுத்தம், மூட் ஸ்விங்ஸ் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் மன்னா.
3: ஓஹோ, அப்படியா விஷயம்? இது புது விஷயமாக இருக்கிறதே. இதுவரை நமக்கு யாருமே கூறியதில்லை.
1: மன்னர் தான் காலையில் எழுவதே இல்லையே. இதை பற்றி யார் யாரிடம் கூற?
3: என்ன கூறினீர்?
1: இல்லை, அது வந்து மன்னா, காலை நேரத்தில் நமது மூளை புத்துணர்வுடன் இருக்கும், அப்போது புதிய சிந்தனைகள் தோன்றும் என்று கூறும் மருத்துவர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியமாக இருக்கும்.

0: தவிர்க்க முடிந்தவரை ஒரு அலாரத்திலேயே எழுந்து கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறார்கள் மன்னா.
1: ஓஹோ, அப்படியா விஷயம். சரி, இதை நாமும் நோட் செய்து வைத்துக் கொள்வோம். சேவகன் வந்து விட்டான். யார் தொடர்ச்சியாக அலாரம் வைத்தது என்று கண்டுபிடித்து விட்டாயா?
2: ஆம், கண்டுபிடித்து விட்டேன் மன்னர் வேந்தே.
0: மன்னா, அவன் 4 மணிக்கு அலாரம் வைத்ததை கூட மன்னித்து விடலாம், ஆனால் 5 மணி, 5:05, 5:10, 5:15 என்று 5 நிமிடத்திற்கு ஒரு முறை அலாரத்தை வைத்து 1 மணி நேரம் என்னை உறங்க விடாமல் செய்ததைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவனை தலையீடாக கட்டி தொங்க விட்டு அவன் முகத்திலேயே கும்மாம் குத்து குத்த வேண்டும்.
2: மன்னர் வேந்தே, தொடர்ச்சியாக அலாரம் சப்தம் வந்தது தங்களது அறையில் இருந்ததான் என்று ராஜமாதா கூறினார்.
0: என்ன மன்னா, அது தாங்களா?
1: நடிப்பு அது வந்து நாளை முதல் நான் அலாரமே வைக்கவில்லை மந்திரியாரே. போதுமா?
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: ஆலா பிராஜோ, ஹாரினி தேவனேகாம்பரம், பிரவீன் சைவி குரலில் மதன் கார்கே, வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ். இசையில் பாடல் கேட்டோம் என்றென்றும் பொன்னகை திரைப்படத்திலிருந்து. நேர்களின் நினைவிற்கு, நேர்களை இன்று பிற்பகல் 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் சிறந்த மருந்தாம் வீட்டு சமையல் குறித்து கேட்கலாம். 1:55 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குகிறார் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். மதியம் 12:10 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நம் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு நல்லது எது, கட்டுப்பாடா சுதந்திரமா, இந்த தலைப்பில் தான் நம்ம தோழிகளோட பேச இருக்கிறோம். 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் வேலூர் முள் கத்திரிக்காய் பற்றிய தகவல்களோடு உள்ளூர் தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிகளை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி கேட்கலாம் இன்றொரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மகன். வயசான காலத்தில் அம்மாவை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக பொழைப்பு தேடி பட்டணத்துக்கு வந்தான் அந்த பையன். அங்கே இங்கே தேடினா வேலை கிடைக்கல. கடைசியாக ஒரு ஆள் இந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டார். முதல்ல சில நாள் எந்த வேலையும் கொடுக்கல. அப்புறம் ஒரு நாள் இந்த பையனை கூப்பிட்டு ஒரு எரும மாட்டு தோலை அவங்ககிட்ட கொடுத்தார். ஏன் எதுக்குன்னு கேட்காம இவன் அதை வாங்கிட்டான். அப்புறம் அவர் ஒரு 4 கோணி பைகளை எடுத்துக்கிட்டார், சாக்கு பை. ஒரு ஒட்டகத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டார், புறப்பட்டு போகலாம்னார். இவனும் ஏன் எதுக்குன்னு கேட்கல, முதலாளி கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி சரின்னு புறப்பட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டாங்க. பயணம் ஆரம்பமாச்சு, போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய செங்குத்தான மலை வந்தது. ஒட்டகத்தை நிறுத்தினார். பையன் இறங்கினான். அவர் சொன்னார், இதை பாருப்பா, அந்த மாட்டு தோலை கீழே விரித்து போடு, அதில் படுத்துக்கொண்டார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் முதலாளி சொல்கிறார் அப்படின்னு படுத்துக்கிட்டான். உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த எரும தோலை 4 பக்கமும் எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு கயத்தில் கட்டி விட்டார். உள்ளே அந்த பையன் மாட்டிக்கிட்டான். இவர் அவனை அப்படியே கட்டி போட்டுட்டு விலகி வந்தார். ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டார். இவர் அங்கே கட்டி போட்டது ஒரு எரும மாடு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரத்தில் 2 பெரிய கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்து தான் அந்த எரும தோல் மூட்டையை அப்படியே தூக்கிட்டு உயர பறந்து போச்சு. அந்த செங்குத்தான மலை உச்சிக்கு போய் அதை வச்சு தான் அலகால கொத்தி கட்டை அவிழ்த்துது. உள்ளேருந்து ஒரு பையன் வெளியில் வர்றதை பார்த்ததும் அந்த கழுகுகள் பயந்துட்டு ஓடிப்போச்சு. அந்த பையன் அங்கே பார்க்குறான், அவன் காலடியிலே ஏராளமான நவரத்தனங்கள் கொட்டி கிடக்குது. கீழே நின்றுட்டு இருந்த முதலாளி கத்தினார், ஏன் சும்மா நிற்கிற, உன் காலடியில் கிடக்கிற அந்த நவரத்தன கற்களையெல்லாம் பொறுக்கி கீழே போடுன்னார். அவன் போட ஆரம்பித்தான். முதலாளி, நான் எப்படி கீழே இறங்கி வர்றதுன்னா, நீ முதல்ல போடு, அப்புறம் அதுக்கு வழி சொல்கிறேன்னார். 4 சாக்கு நிரம்பிச்சு சேர்த்து கட்டி ஒட்டகத்தின் முதுகில் ஏற்றிக்கிட்டு அவர் புறப்பட்டார். அதை பார்த்ததும் முதலாளின்னு கத்தனான் பையன் இங்கே மலை உச்சியில் நின்றுக்கிட்டு. அப்போ அவர் சொன்னார், முட்டாளே, என்னுடைய வேலையாளர்களுக்கு எப்படி வேலை கொடுக்குறேங்கிறது புரியலையா, அங்கே மலை உச்சியில் பின்னாலே திரும்பி பார், எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது புரியும் அப்படின்னார். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். பையன் திரும்பி பார்க்குறான், அங்கே ஏராளமான எலும்பு கூடுகள் கிடக்குது. ஆகா, ஏமாந்து போயிட்டோங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் ஒரு கழுகு தலைக்கு மேலே பறந்து வந்தது. இவன் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரே தாவா தாவி அதோட காலை பிடிச்சிக்கிட்டான். கழுகு பயந்து போய் மேலே பறந்தது. கடைசியில் களைச்சி போய் ஒரு இடத்துல கீழே இறங்கிட்டது. பையன் தொப்புன்னு தரையில் குதித்து தப்பிச்சு வந்துட்டான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பழைய முதலாளிகிட்டே போய் வேலை கேட்டான். அவருக்கு ஆச்சரியம், இவன் எப்படி தப்பிச்சான்னு. இருந்தாலும் இவன் வேறு யாரோ, அவன் சாயலில் இருக்கிறான் போல இருக்குன்னு சொல்லி வேலையில் சேர்த்துக்கிட்டார். 2 கழித்து வழக்கம் போல் 4 சாக்கு எருமத்தோல் சகிதம் இவனையும் அழைச்சிக்கிட்டு அந்த மலை பக்கம் போனார். எருமத்தோலை தரையில் விரித்து படுக்க சொன்னார். உடனே அவன் புத்திசாலித்தனமா, முதலாளி எனக்கு இதில் எப்படி படுக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் படுத்து காட்டினா தேவையில்லைன்னா. அவரும்

யதார்த்தமாக இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் படுத்தார். அவ்வளோதான், உடனே வந்து திடீர்னு அப்படியே சுருட்டி காயத்தால் கட்டி விட்டான். கொஞ்சம் நேரத்தில் வழக்கம் போல் ரெண்டு கழுகு வந்தது, தூக்கிட்டு போய் அந்த நவரத்தின மலை உச்சியில் போட்டுட்டுது, மூட்டையை பிரிச்சுது. முதலாளி வெளியில் வந்தார். கீழே இருந்து பையன் கத்தனான், நேரத்தை வீணாக்காதீங்க, ரத்தன கல்லையெல்லாம் பொறுக்கி கீழே போடுங்கன்னான். அவருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் பழைய ஆள் தான். அது சரி, மலை உச்சியிலேருந்து எப்படி கீழே இறங்கி வந்தா அதை சொல்லு முதல்ல என்னார் முதலாளி. முதல்ல ரத்தனக்கல்லை பொறுக்கி கீழே போடுங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன்னா. வேறு வழி இல்லை, பொறுக்கி போட்டார். நாலு சாக்கலையும் கட்டிட்டு ஒட்டகத்தில் ஏறி புறப்பட்டான். முதலாளி கத்துனார், தப்பிக்கிற வழி என்ன, அதை சொல்லாமல் போறியன்னார். தப்பிக்கிற வழி என்னங்கிறத உங்களுக்கு பின்னாடி இருக்கிற எலும்பு கூடுகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டான் இவன். இது வந்து ஒரு துருக்மேனிய நாட்டு கதை. நண்பர் ஒருத்தர் சொன்னார், அதிகமாக ஆசைப்பட்ட ஆபத்து வந்து சேரும்ங்கிறத உணர்த்துறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இது மாதிரி கதைகள் எல்லா நாடுகள்லேயும் உண்டு. ஒரு குரங்கு மரத்து மேலே இருந்தது, அந்த மரத்துக்கடியில் ஒரு சிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கு. அது அந்த குரங்கு அண்ணாந்து பார்த்தது, ஏன் அங்கேயே உட்காந்துருக்குற, இறங்கி வாயன் விளையாடலாம்னது. நான் இறங்கி வந்தால் என்னை தின்னுடுவேன், அதனால் ஒன்று செய், உன் வாயை மூடி நல்லா கட்டிக்கோ, அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி வர்றேன்னுது குரங்கு. சிங்கம் அதே மாதிரி ஒரு

0: சொன்னார். அதிகமாக ஆசைப்பட்ட ஆபத்து வந்து சேருங்கிறத உணர்த்தறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இது மாதிரி கதைகள் எல்லா நாடுகள்லேயும் உண்டு. ஒரு குரங்கு மரத்து மேலே இருந்தது. அந்த மரத்துக்கடியில் ஒரு சிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கு. அது அந்த குரங்கை அண்ணாந்து பார்த்தது, ஏன் அங்கேயே உட்காந்துருக்குற, இறங்கி வாயன் விளையாடலாம்னது. நான் இறங்கி வந்தால் என்னை தின்னுடுவேன், அதனால் ஒன்று செய், உன் வாயை மூடி நல்லா கட்டிக்கோ, அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி வர்றேன்னது குரங்கு. சிங்கம் அதே மாதிரி ஒரு துணியால் வாயை இறுக்கி கட்டிக்கிட்டு பின்னால் முடிச்சு போட்டுக்கிட்டது. அப்புறம் காலையும் ஒரு கயத்தால் இறுக்கி கட்டிக்கிட்டது. அதுக்கப்புறம் அந்த குரங்கு கீழே இறங்கி வந்தது. சிங்கம் முன்னாடி நின்றுது, அது உடம்பு நடுங்குச்சு. ஏன் நடுங்குறேன்னது சிங்கம், நான் நடுங்கலை, உணர்ச்சி வசப்படுறேன், ஏன்னா இன்றைக்கி தான் முதல் தடவையாக ஒரு சிங்கத்தோட கறியை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் அந்த குரங்கு. அதனால் வாழ்க்கையில் நல்ல விதமாக வாழ்வதற்கு சாமர்த்தியம் தேவை அப்படிங்கிறது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சரியா திரங்கா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேர்லி அடுத்ததாக நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமானவை இவை தெருவில் விளையாடிய கோலி கிட்டி புல்லா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா நிகழ்ச்சியில் பேசலாம். அதுக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி திட்ட பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானுமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21 நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று, காற்றலில் ஒரு கருத்து மேடை. நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிலை நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசியிருக்கிறோம் அப்படின்னா, சுவாரஸ்யமானவை எவை, தெருவில் விளையாடிய கோலி கிட்டிப்புல்லா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா. நம்மளாம் சின்ன வயசுலலாம் எப்படா ஸ்கூல் விடுவாங்க போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அப்படி ஓரமாக வச்சுட்டு ஓடி போய் விளையாடி

0: விளையாடிட்டுருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம அந்த தெருவில் விளையாடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. எல்லாம் ரூம்குள்ளேயே நம்ம அப்படி மொபைல் ஃபோன்லேயே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த காலத்து விளையாட்டுக்கும் இந்த காலத்து விளையாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, நீங்கள் அதை எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறத பார்த்தா நம்ம நேர்களோட பேச போகிறோம். நேர்களை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 04462 அப்படிங்கிற நிலையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அல்லது 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம கூட பேச வராங்க முதல் நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். கோட்டியப்பன் சார், சொல்லுங்க. அந்த காலத்தில் நீங்கள் தெருவில் விளையாடு நலமா இருக்கிறேன் சார். அந்த காலத்தில் நம்ம தெருவில் விளையாடின கோழி கிட்டி போல் விளையாட்டு எப்படி இருந்தது? இந்த காலத்தில் இப்போ டிஜிட்டல் கேம் மாதிரி எல்லாரும் கையில் மொபைலே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரெண்டு விளையாட்டுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம்னு உணர்றீங்க?
1: அதுமா அந்த காலத்தில் வந்து கோழி, சில்லாங்குச்சி இதெல்லாம் விளையாண்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து கூட்டி சேர்ந்து விளையாடுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்ப எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனித்தனி ரூம்ல இருந்து செல்போனை வச்சுக்கிட்டு அதுல உள்ள கேம்புகளை விளையாடி மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது போக அந்த காலத்துல வந்துதான் அந்த நைட் நேரங்கள்ல எல்லாம் இந்த கொக்கோ அப்படின்னு சொல்லி தொட்டு பிடிச்சி அப்படி விளையாடுவாங்க. அடுத்து வந்து அப்போ வந்து செல்லாங்குச்சிங்கிற இது இப்ப வந்து கிரிக்கெட் தான் மாறி அந்த விளையாட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது போக நம்ம வந்து இந்த பெண்கள் எல்லாம் பாயிண்ட் விளையாட்டு,
0: ஆமா,
1: கோல போட்டி இதெல்லாம் விளையாடுவாங்க. இப்போ அந்த போட்டிகள் இப்போதைக்கு பெரும்பாலும் கிராமங்கள்ல இருக்கு, ஆனா நகரங்கள்ல இல்லை.
0: ஆமா, எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா, குறைஞ்சு
0: கண்டிப்பா, நிச்சயமா. ஓகே சார், நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிகழ்ச்சியில் இணைறாங்க அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாட்டில இருந்து பேசுறேன்.
0: ஹலோ, உங்களோட இணைப்பு கொஞ்சம் தெளிவா இல்ல நினைக்கிறேன். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
3: குட் மார்னிங் மேடம்.
0: குட் மார்னிங், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கயத்தாறு
0: என்ன விளையாடி இருக்கீங்க?
3: சின்ன வயசுல பள்ளிக்கூடத்து போயிட்டு வந்த உடனே பைய வச்சுட்டு கபடி போட்டி போவோம்,
0: சில்லாங்குச்சி விளையாடுவோம்.
3: ஆனாலும்
0: இப்ப நாங்க சொல்லும் போது உங்களுக்கு அந்த விளையாட்டு விளையாண்டது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி நமக்கு உங்களுக்கு அந்த ஞாபகத்துக்கு வருது.
3: ஆசையா இருக்கு மேடம், விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கு, பார்வை தெரிய மாட்டேன் மேடம்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, சரி,
3: ரொம்ப சங்கடமா இருக்கு மேடம்.
0: சரி, இல்லைங்க சார், இப்போ மத்த குழந்தைங்க எல்லாம் விளையாடுறது அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தானே இருப்பீங்க?
3: கேட்டுக்கிட்டு இருக்க மேடம், சாதாரணமா கேட்க விட்டுரு, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது மேடம்.
0: சரி, ஓகே,
3: அந்த தூண்டுச்சு விளையாடுறது மறந்து கண்ணை பாத்துட்டு.
0: சரி சரி சரி, ஓகே. இருந்தாலும் நீங்க அந்த காலத்துல விளையாண்ட விளையாட்டுகள் அதெல்லாம் நீங்க சொல்லும் போது அது நீங்க எப்படிலாம் அந்த குதிச்சு தாவி குதிச்சு விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச வராங்க அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்புல. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் தெளிவா இல்ல. இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கிறோம். சுவாரஸ்யமானவை எவை? தெருவில் விளையாடிய கோழி கிட்டி புல்லா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா? அதுவும் அந்த விளையாட்டுகள்னு சொல்லும்போது அந்த காலத்தில் நாங்கள் கோழி விளையாட்டே நாங்கள் மூணு குழி பறித்து விளையாண்டோம், அப்படி விளையாண்டோம், இப்படி விளையாண்டோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த விளையாட்டை எப்படிலாம் விளையாண்டுருக்குறாங்க அப்படிங்கிற அனுபவம்லாம் இருக்குது. அதுவும் அந்த சில்லாங்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள்லாம் ஒரு பேர் சொன்னாங்க அந்த காலத்தில் அவங்க விளையாடி இருக்கிற அந்த விளையாட்டுக்கு பேர். இப்போவும் தெருவில் வந்து விளையாடுறாங்க தான், ஆனால் என்ன அப்படின்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து மொபைலில் விளையாடிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி எந்த விளையாட்டுகள் சுவாரஸ்யமாக இருந்தது? நீங்கள் அந்த காலத்தில் தெருவில் விளையாடின அந்த விளையாட்டுகளா, இப்போ மொபைலில் விளையாடிட்டு இருக்கிற விளையாட்டுகளா, எது சுவாரஸ்யமாக இருக்குது தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பாடல் கேட்க போகிறோம். ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், திப்பு, ஜெஸ்ஸி, கிஃப்ட், கைலாஷ் கேர், வி வி பிரசன்னா பாடியிருக்கிறாங்க பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 9:14 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் சுவாரஸ்யமானவை எவை, தெருவில் விளையாடிய கோலி கிட்டி புல்லா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா? அந்த காலத்தில் கோலி கிட்டி புல் மாதிரி என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடிருக்கீங்க, அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துக்கு, இப்போ இருக்கிற விளையாட்டுகளுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க, தொடர்ந்து கூட பேசலாம். நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்னென்ன விளையாட்டுலாம்
1: விளையாடிருக்கீங்க? 6 மணிக்கு மேல வெளிய போனோம்னா 10 மணிக்கு தான் வீடு திரும்புவோம். ஒரே கபடி விளையாட்டு விளையாண்டா அந்த குறிப்போட சேர்ந்து விளையாடுவோம், ஒவ்வொரு குறிப்பா விளையாடுவோம். அதுல அந்த மந்தின்னு ஒண்ணு உண்டு, ரெண்டு காலுக்கு கூட கையை ஒத்திட்டு ஓட்டுற விளையாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒல்லியா வளர்த்தியா இருக்கிறதுனால டக்குன்னு போய் அந்த கோட்டை
0: தொட்டுருவேன்.
1: அந்த விளையாட்டு ரெண்டு வந்து நம்ம ஊர்ல மழை காலம் தண்ணி வந்தீங்கன்னா ஆலமரம் எங்க குளத்தங்கிற ஓரத்துல இருக்கும், அந்த சனி ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா அவ்வளவு வேற அந்த மரத்து மேல ஏறி இருந்து குளத்துல குதிப்போம். அதே ஒரு உடம்புக்கு ஒரு எக்ஸஸ் இல்லாமா?
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயம்.
1: அதே போல நாங்க விளையாண்டு அதே போல இயற்கையான உணவு வீட்டுல வந்த உடனே இருக்கும். ஒரு பானையில எங்க பெரிய குடும்பம் ஒரு பானை நிறைய சோறு இருக்கும், கஞ்சி கிடக்கும் காலையில. காலையில கஞ்ச குடிச்சிட்டு போனோம்னா வயக்காட்டுல 3 மணி நேரம் நாட்டை இழுத்து போடுவோம். இப்ப என் பேரனையில அந்த தோட்டத்துக்கு போ மாமா கூட என்ன, அதுல உங்க காலத்தை பாத்துக்கிடுங்க தாத்தா. எங்க காலம் வந்து இப்ப கம்ப்யூட்டர் வேகத்துல போகுது, நீங்க மம்பியை தூக்கிட்டாலும் நாங்க மம்பியை தூக்குவோம். இப்ப எல்லா விதமான இது வந்துட்டுல, அதனால நீங்க வந்து எங்களை வந்து நீங்க அட்டாக் பண்ணாதீங்கம்மா.
0: அதனால
1: எனக்கு 72 ஆகுது, இன்னும் வரைக்கும் நான் உப்பளத்துல வேலை பார்க்க, வாழத்தோட்டத்துல வேலை பார்க்க, திடீர்னு வாழ தென்னங்கண்ணில் அந்த களை எடுத்து விடுவேன். இவ்வளவு வேலையும் நான் கைவசம் வச்சிருக்கேன்னா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டது தானம்மா.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
1: அதனால விளையாட்டு வந்து எல்லா விதமான விளையாட்டும் விளையாண்டாதான் அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. இன்னும் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் சைக்கிள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. அவ்வளோ ஆரோக்கியமா நாங்கள் இருக்கிறோம், அவ்வளோ விளையாடிட்டு வரும்போது அப்படி பசிக்கும், நல்லா சாப்பிடுவோம், குழுவோட சேர்ந்து நாங்கள் ஜாலியா விளையாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசன் அம்மா.
0: வணக்கம் வணக்கம் சார். நீங்க சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடி இருக்கீங்க, அது எவ்வளவு சுவாரஸ்யமா?
2: பள்ளி பயின்றது ஒரு காலம், அந்த துள்ளி திரிந்த காலத்தை மறக்கவே முடியாதுமா. அன்னைக்கெல்லாம் கிராமப்புறங்கள்ல, எங்க ஊரு கிராமம் தான்,
0: சரி
2: இரணியல், இன்னைக்குதான் நமக்கு நடக்கிறதுக்கு இடம் இல்ல. அன்னைக்கு எல்லாம் கிரவுண்டு விளையாடுறதுக்கெல்லாம் எல்லாமே இருந்துமா. அன்னைக்கு எங்க ஊர்ல அந்த தள்ளும் முள்ளுன்னு சொல்லுவோம்,
0: தள்ளு முள்ளு,
2: தள்ளும் புள்ளும், அந்த கம்பு வச்சு கட்ட கம்பு வச்சு விளையாடுறது, அந்த குச்சி அடிச்சு விளையாடுறதுமா.
0: சரி சரி சரி.
2: அந்த கலாச்சாரம் இன்னைக்கு கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த ஓணத்துக்கு ஊஞ்சல் எங்க பகுதியில எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும், அது இப்ப கிடையவே கிடையாதுமா.
0: கண்டிப்பா.
2: அது மாதிரி மற்றவங்க சொன்ன மாதிரி விளையாட்டு, நமக்கு எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி தான், நம்ம கபடி பிளேயரும் கூட. அதுல அந்த கபடி விளையாட்டு ஒரு காலகட்டம் இன்னைக்கு வரைக்கும் வழங்க மாட்டேன். நான் அந்த கபடி விளையாடக்கூடிய இடத்துல போய் நின்னா எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும்.
0: ஏன்னா
2: நான் வந்து அந்த கெச்சி போட்டு எப்படி தூக்குறது எல்லாம் அந்த பசங்களுக்கு அந்த காலத்துல சின்ன வயசுல

0: 63 தாண்டிட்டு இருந்தாலும் அவங்க ஒரு மரியாதை இருக்கு. அந்த கபடிங்கிறது எனக்கு வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத விளையாட்டு. அந்த கபடியில நிறைய விளையாட்டுல நான் பரிசுகள்
1: வாங்கியிருக்கேன்.
0: அதனால அந்த அந்த விளையாட்டை எனக்கு மறக்க முடியாது. நிறைய விளையாட்டுகள் இருக்குது, மற்றவர்கள் உறவுகளுக்கும் வாய்ப்பு கொடுப்பா. நன்றிமா.
1: நன்றிங்கய்யா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நேரோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. இன்றைக்கி ஆனந்த பூங்காறு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். சுவாரஸ்யமானவை எவை? தெருவில் விளையாடிய கோழிக்கிட்டி புள்ளா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா? அவங்கெல்லாம் சின்ன வயசில் நேர்கள் எல்லாருமே அவங்க சின்ன வயசில் என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடிருக்கிறாங்களோ அதில் நான் தான் ஜெயிப்பேன், நாங்கள் இப்படிலாம் விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நினைவுகளோட நம்மளோட அருமையாக பகிர்ந்துட்டுருக்குறாங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம். யாரைங்க இருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளவந்து. காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா. நீங்க சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுகள்லாம்
2: விளையாடிட்டு இருக்கீங்க? ஊட்டியில படிச்சோம்மா. ஏரியில போய் மீன் பிடிக்கிறது, அங்க வந்து கபடி எல்லாம் விளையாடுறதுக்கு இடம் கிடையாதுமா. அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை ஏரி அந்த ஐயா சின்ன மாதிரி இந்த தொட்டப்பட்டான்னு ஒரு மரம் 10 ரூபா பந்தயம் வச்சு மாப்பிள்ளை. அப்புறம் இந்த மீன் பிடிக்கிறது, அப்புறம் புட்பால் பிளேயர்னால அந்த புட்பால்
1: விளையாடுறதுக்குமே.
2: காலம் மாறுது, காட்சி மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். நம்ம ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அவரு தியாகராஜ் பாட்டை நம்ம அப்பா அம்மா கேட்டுட்டாங்க, அப்புறம் இளையராஜ் நம்ம கேட்டுட்டாங்க, இப்ப ராகமன் பாட்டு. அது காலங்கள் மாற மாற காட்சிகள் மாற தேமச்சு. இப்ப நம்ம விளையாண்டது பிள்ளைங்க விளையாடுனா போடா பழைய பஞ்சாங்க, என் பையன் 60 போயா பழைய பஞ்சாங்க பேச்சுமா. அதனால வந்து அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறேன். இனி இனி வர காலத்துல இனி என்னென்ன மாறப்போதும் அதை நம்ம பார்த்து ரசிக்க பழைய
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. காலங்கள் மாற மாற அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டுகளும் மாறிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நாம தான் ரசிக்க பழகிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. நேயர்கள் கூட அதற்கு முன்பாக பாடல் கேட்கலாம். மைனா திரைப்படத்துல இருந்து யுகா பாரதி வரிகளை டி இமான் இசையில் பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் சுவாரஸ்யமானவை எவை, தெருவில் விளையாடிய கேலி கோழி குட்டி புல்லா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா? நேர்கள் எல்லாமே அவங்க சின்ன வயசில் விளையாடின அந்த விளையாட்டுகள் அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துட்ருக்கிறாங்க. அந்த வகையில் நேராங்க நேயர் வணக்கம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நான் முத்து செல்வம் கேடிசைலேருந்து பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: நலமா மேம்?
0: நலமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஆ, நல்லா இருக்கேன் மேம்.
0: ம், சொல்லுங்க
1: மேம். என்னை பொறுத்தளவு நம்ம வெளியில் போய் இந்த கிட்டி புல்லு கோழி இதெல்லாம் விளையாடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்.
0: ம், நல்லது. நீங்கள் சின்ன வயசில் என்ன விளையாட்டுலாம்
1: விளையாடிருக்கீங்க? இந்த ஒரு சின்ன ஒரு அக்காக்கோ சின்ன கோழின்னு ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க, அது வந்து எனக்கு இப்போ கூட அது ஃபுல் ப்ரொசீஜர் எனக்கு மறந்து போயிடுச்சு. அது வந்து இப்ப எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த விளையாட்டு. அப்புறம் இந்த தாவுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் காலு கையு, அப்புறம் ஒரு ஜாஸ்தி ஹை ஜம்ப் மாதிரியா ஜம்ப் பண்ணி போறது, அந்த விளையாட்டு விளையாடிருக்கேன் மேம்.
0: உடம்புக்கும் நல்லது.
1: போன்ல பாத்தோம்னா மண்ட மட்டும் நமக்கு மூளைக்கு வந்து ஓய்வே கிடைக்காது, எப்போதுமே பிஸி ஆயிட்டே. இதுன்னா நம்ம அப்படியே நம்ம எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். நம்ம பாடியும் நல்ல செயல்படுறதுனால
0: விளையாட்டு வேணா மறந்து போயிருக்கலாங்க. அந்த விளையாட்டோட பேர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நேயர். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, உங்களோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில இணையறாங்க நேயர் வணக்கம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? திருக்குமாரி. என்ன ஊர் சொன்னீங்க?
2: பிந்து. பிந்து
0: சொல்லுங்க, பேர் மறக்க ஒரு சொல்லிருங்க.
2: பிந்து. பிந்து குமாரி. பிந்து.
0: தில்லு குமாரி. ஓகே, சூப்பர். என்ன ஊர் சொன்னீங்க?
2: கள்ளிக்குறிச்சி.
0: கள்ளிடைக்குறிச்சியில இருந்து தில்லு குமாரி, சூப்பரான பேரு. சரி, ஓகே, சொல்லுங்க. நீங்க என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடிருக்கீங்க? என்ன விளையாட்டுகள்லாம் நீங்க சின்ன வயசுல விளையாடிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா?
2: இருக்கு.
0: சொல்லுங்க.
2: எனக்கும்
0: கொஞ்சம் கூட நானும் விளையாடி பாக்குறேன். உங்க தம்பி கிட்ட எல்லாம் சண்டை போட்டுருக்கீங்களா?
2: இல்ல, தரமாட்டான், விட்டுருவாங்க.
0: ஆனா உங்களுக்கு ஆசை இருந்திருக்கு
2: கண்டிப்பா.
0: ஓ, சரி சரி சரி. அந்த கோலி எல்லாம் விளையாடி இருக்கீங்களா உங்களோட சேர்ந்து?

0: இல்ல, அவன் பசங்களும் விளையாடுவான் பாத்துட்டு இருப்பேன்.
1: சேர்த்துக்க
0: நாங்க
1: மாட்டாங்க.
0: பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்து விளையாடுறது, தனியா விளையாடுறது.
1: ஓ சரி சரி சரி சரி சரி,
0: ஆமா
1: அதெல்லாம் அந்த காலத்து நினைவுகள் என்ன.
0: ஆமா
1: சரி
0: என்ன
1: சரி.
0: புதுசா பேச வேணா?
1: ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அதான் அருமை. சரி பரவாயில்ல, நெல்லை பண்பலை சார்பாக உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் கேளுங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கோங்க சரிங்களா? நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ முதல் நீ முதல் தடவையாக நம்ம கூட பேசியிருக்கிறாங்க. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிகிட்ருக்குறோம். சுவாரஸ்யமானவை எவை தெருவில் விளையாடி அன்றைய விளையாட்டுகளா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா சொல்ல வராங்க. நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சிவகாமி சேரன் மகாதேவிலிருந்து பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, நீங்கள் என்னென்ன விளையாட்டுலாம் சின்ன வயசில் விளையாடிருக்கீங்க?
2: கஷ்டங்கள், அப்புறம் குச்சில் விளையாடுறது. குச்சில்னு ஒரு சின்ன குச்சில் கம்பு மாதிரி சீவி கொடுப்பாங்க எங்கப்பா,
1: சரி,
2: அடிக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கும், அதை வச்சு அப்படியே யார் வீட்டு ஓட்டம் விளையாடு காலங்கள் மாறிச்சு, எனி டைம் செல்லிலே உட்கார்ந்துறாங்க
1: அப்படியே
2: விளையாட்டுக்கு போறதா இருந்தா பைசா கொடுத்துதான் நம்ம விளையாட வைக்க வேண்டியதா இருக்கு. பிள்ளைல ஏதாவது
1: ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க பாருங்களேன். சொன்னாங்களா, கல்லா மண்ணா தட்டாங்கல்லு சில்லாங்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விதவிதமான பேர்கள்லாம் வச்சு விளையாடுவோம். அது ஒரே கேமே வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு பேர்லாம் கூட சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம நேர்கள் சின்ன வயசில் என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடிருக்காங்க, அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அவள் பெயர் தமிழரசி, திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 106.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி பேசிகிட்ருக்குறோம் சுவாரஸ்யமானவை எவை, தெருவில் விளையாடிய கோலி கிட்டிப்புள்ளா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா. அந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடிருக்கிறீங்க, அது எப்படி சுவாரஸ்யமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சி நேராங்க நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மகேஷ்.
0: சொல்லுங்க, நீங்கள் சின்ன வயசில் என்னென்ன விளையாட்டுலாம்
1: விளையாடிருக்கிறீங்க?
0: என்ன என்ன
1: சொன்னீங்க?
0: அள்ளி தண்டு. அணில் தண்டு. ஓ சரி. இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடிருக்கீங்க, சரி. அதெல்லாம் அதை பற்றிலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்கக்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா, நாங்கள் அந்த விளையாட்டுலாம் விளையாடிருக்கோம்ப்பா, நீங்களும் அந்த மாதிரி விளையாடுங்கன்னு
1: சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பாக சொல்லியிருந்தேன்.
0: சரி சரி சரி சரி சரி. நீங்கள் வந்து எந்த கேமில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு? கேரம் தான். கேரமில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? ஓஹோஹோ, கேரம் சாம்பியன் கூட நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சரி
1: சரி
0: சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல அந்த விளையாடி இருக்கிறீங்க இல்லையா. சரி சரி சரி, ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த காலத்தில் விளையாடிருக்கோம், அந்த கேரமில் நான் நல்லா தான் விளையாடுவேன், நான் இன்னும் ஊக்கப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா நான் இந்நேரம் ஒரு பெரிய பிளேயராகவே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்த நேயர் அவங்க என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடிருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுடலாம். வணக்கம்.
2: பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார்.
0: ஓகே, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் சரவண சுந்தர் செந்திருப்பேரிலிருந்து பேசுறேன்.
0: ம், சொல்லுங்கய்யா.
3: நாங்க சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டு பத்தி கேட்டிருக்கீங்க.
0: ஆமா,
3: நாங்க ஒரு வயசு வரைக்கும் கோழி குண்டு பம்பரம் இது ரொம்ப விளையாண்டுருக்கோம். ஒரு வயசுக்கு மேல வந்து கிரிக்கெட் விளையாடுறது, அதுக்கப்புறம் இந்த எங்க ஊர்ல வாய்க்கால் ஆறுலாம் இருக்குது, அது சின்ன பசங்க கூட சேர்ந்து நல்ல தொட்டு பிடிச்சி விளையாடுறது, அது ரொம்ப நேரம் விளையாடுவோம். அது பசங்க கூட விளையாண்டு அது ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தொட்டு பிடிச்சி விளையாடுறது ரொம்ப நேரம், அண்ணி தொட்டு நான் தொட்டு அந்த தண்ணிக்குள்ள ஓடிக்கிட்டு பாலம் இருக்கும், பாலத்துக்குள்ளோடி கீழே வந்துட்டு திரும்ப மேலே இருந்து கீழே வீக்கிறது அவன் ஓடி வர்றது, அது ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓ சரி சரி, நல்லா ஓடி ஆடி விளையாடி இருக்கிறீங்க இல்லையா? நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நிகழ்ச்சியில் இணையறாங்க. எடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?

0: விளையாட்டு
1: ஆமா ஆமா ஆமா ஆமா
0: அதெல்லாம் மூளைக்கு நல்ல வேலை கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து தோட்டத்துல வந்து காலை வச்சிடக்கூடாது. அது நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் பிள்ளைகள் வையாம் பேரனா ரெண்டு நாள் லீவு வந்தா செல்லே தான் நேரம் நடந்தேன் என்று பேச கூட
1: மாட்டேன்.
0: என்னதுதான் பாக்கானு தெரியல, செல்லே தான் விளையாண்டுகிட்டு இருக்கான் எந்த நேரமும். ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு.
1: ஓ சரி சரி, அப்ப செல்ல புடிங்கி வச்சுட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம்னு போக வேண்டியதா.
0: அப்படி வெளியே போனாலும் ஒரே ஜாக்கிரதையா இருக்கு. தெருவில் விளையாண்டாலும் ஏன் மேல தெரிச்சுட்டு வாமன் தெரிச்சுட்டாங்க. கிரிக்கெட் விளையாட போறான், விளையாடுறதுக்கும் இடம் கிடைக்கிறது மார்க்கெட்ல.
1: ஓ முன்னாடி எல்லாம் நல்லா
0: நம்ம மைதானத்துக்கும் ஒத்தையில கூட்டு போக முடியாது, பிள்ளைய விடவே முடியாது. அப்படி இருக்கு.
1: விளையாட முடியல, அவங்க செல்போன்லயே குடிக்கொண்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பேசுறோங்கிறது கூட கேட்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஆர்வமா விளையாடிட்டு இருக்கிறாங்க. நாங்களாம் விளையாடும் போது எல்லாம் செட்டா சேர்ந்து எல்லாரும் விளையாண்டோம், இப்ப எனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிருக்காங்க அருடா. அந்த மாதிரி அந்த குழு விளையாட்டு அப்படிங்கிறது அந்த காலத்தில் நிறையவே இருந்திருக்கு. நம்ம விதவிதமாக சேரும்போது நம்ம அந்த ஒன்றா நம்ம மற்றவங்களோட எப்படி நம்ம அனுசரித்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நமக்கு அந்த குழு விளையாட்டுகள் தான் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி வேறு என்னென்ன விளையாட்டுகள்லாம் சுவாரஸ்யமாக நீங்கள் திருவிழா விளையாட விளையாட்டுகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அழகி திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 9:46 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. பேசிட்டு இருக்கிறோம் சுவாரஸ்யமானவை எவை, தெருவில் விளையாடிய கோலி கிட்டிப்புள்ளா அல்லது இன்றைய டிஜிட்டல் கேம்களா? இணையராங்க நேயர் வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: குளிக்கும் போது
0: செந்தட்டின்னு தோல்,
1: அதாவது எங்களுக்குள்ள நாங்க ஒரு 15 வரைக்கும் அங்கதான்
0: இருந்தேன்.
1: இப்ப நம்ம 18 ஆகுது. ஆனா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போக விட செந்தட்டி இருக்குல்ல, அதை நம்ம பாலிதீன் கதை துண்டை பிடிச்சிட்டு, அப்ப பாலிதீன் கவர் எல்லாம் கிடையாது, துண்டை பிடிச்சி முதல தொடையில ராகி விட்டுருவோம். அது அவ்வளவுதான், ராவணா போதும், அவங்க கையே அவங்களுக்கு எம்மனாமையும். அப்புறம் மணல் அள்ளி வாய்க்கால குளிக்கும் போது மணல் எல்லாம் தூக்கி தலையில தூக்கி போட்டுருவோம். எங்க அவன் பள்ளிக்கூட போவான்.
0: மணல தூக்கி வச்சு நல்லா சேட்டை பண்ணிருக்கீங்க நீங்க.
1: உண்மை 100 உண்மை.
2: 9 இந்த கோடி கூட விளையாண்டுருக்கோம் நாங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து.

0: சொல்றதுங்க. அது கூட நாங்க விளையாடுவோம். அப்புறம் பட்டை சொல்லி பட்டை விளையாடுவோம். அதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையெல்லாம் பத்து பேர் சேர்ந்து அவ்வளவு ஜாலியா அவ்வளவு செய்யணுங்கிற ஆர்வத்துல அப்படி ஒரு தமாசா சிரிப்பா விளையாட்டா வந்து எல்லாருமே வந்து வேடிக்கை வைப்பாப்பா. அந்த மாதிரி அவ்வளவு இதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே எனக்கு அந்த அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படி விளையாடுவோம். இப்ப இந்த பிள்ளையெல்லாம் உட்காந்துக்கிட்டு தனித்தனியா உட்காந்துக்கிட்டு போன உட்காந்துக்கிட்டு என்ன விடுற விடுற அப்படி அப்படிதான் விளையாடுறாங்க. அது நமக்கு பாக்குறக்கே நாங்கெல்லாம் போய் வேடிக்கை பார்ப்போம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுகளுக்கும் ஒரு ஓடி ஆடி விளையாடுறது ஒரு உடற்பயிற்சி மாதிரியே ஒரு மனதுக்கும் உடலுக்கும் எவ்வளவு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அதெல்லாம்.
1: நிச்சயமா
0: நிச்சயமா
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்ததற்கு உங்களோட பேச வருவோம் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பேச வராங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். டவுன் கலைஞர் நடராஜன்.
1: நடராஜன் சார் சொல்லுங்க, நீங்க என்ன விளையாட்டுகள் விளையாடுறீங்க?
2: சின்ன பிள்ளைல வந்து 10 12 பேர் 15 பேர் விளையாடுவோம். அதாவது கிரிக்கெட், கோலிக்கா வச்சு விளையாடுறது, அப்படி சைக்கிள் எடுத்துட்டு ஒவ்வொரு ஏரியாவும் அப்படி சுத்துறது. அதுக்கும் நல்ல பயிற்சியா இருக்கும்.
1: ஆமா ஆமா.
2: இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சில பிள்ளைகள் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, எல்லாம் விளையாடதான் செய்யறாங்க. ஆனா 75% 85% செல்லிலேயே மூலி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்க மூளைய வந்து அப்படியே உட்கார வச்சு மூளைய வந்து ரொம்ப சோர்வடைய வைக்குது. அதனால வெளியில போய் விளையாடணும் கண்டிப்பா. நம்ம பேரண்ட்ஸ் தான் சொல்லணும்,
1: செல்ல
2: வந்து வாங்கிட்டு நீங்க வெளியில போய் விளையாடுங்க அப்படின்னு. நம்ம தான் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லணும்.
1: நிச்சயமா அழகா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில இப்ப நம்ம பாடல் கேட்கலாம். பூ திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஆனந்த பூங்காற்று. நேரம் 9:55 ஆயிடுச்சு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பேசணும் சுவாரஸ்யமானவை எவை, தெருவில் விளையாடி அன்றைய விளையாட்டுகளா, இன்றைய டிஜிட்டல் கேம்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற டிஜிட்டல் கேம்கள்லாம் எங்களுக்கு புரியவும் இல்லை, பிடிபடவும் இல்லைங்க. நாங்கள் அந்த காலத்து விளையாடின விளையாட்டு தான் எங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடினாங்கன்னு சொல்லிட்டு நேர்கள் ரொம்ப அருமையாக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வேறு வித்தியாசமாக இருந்தது. அந்த காலத்தில் அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறதே அந்த விளையாட்டு மூலமாகவே அவங்களுக்கு கிடச்சிது. ஒரு 10-15 பேர் ஒன்றா குழுக்களாக சேர்ந்து விளையாடினாங்க. அதனால் அந்த டீம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றா சேர்ந்து நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த விளையாட்டுகள் வந்து அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து அந்த விளையாட்டுகள் மூலமாக கற்றுக்கிட்டாங்க. இயற்கையோடும் சமூகத்தோடும் ஒன்றா அவங்க இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. குறிப்பாக அந்த சமூகத்தில் நம்ம வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்பவே இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்ககிட்ட நம்ம பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், எப்படி நம்ம பேச வைக்க அப்படின்றதா இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி இல்லை. அவங்களுக்கு அந்த சமூக உறவுகளை எப்படி நம்ம வந்து இணைப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது அந்த விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன சேஷ்டைகளோட வம்புகளோட அவங்க ரொம்பவே ஜாலியாக விளையாடி இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு விளையாடுறதுக்கு ஆட்களும் கிடைக்கிறது இல்லை, நேரமும் கிடைக்கிறது இல்லை, வயசாயிடுச்சு அப்படின்னு எல்லா நேர்களும் வந்து சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா நேர்கள், முயற்சி செய்து லைன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்கள், கேட்டு ரசித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜே ரம்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளையறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21 தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். துருக்கி அண்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்ம தேவ்ராவுக்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் காற்றின் கைகளில் கவிதை எழுதி உங்கள் வீட்டு ஜன்னல் வெளியே இதயங்களை தொட வந்திருக்கிறது. உங்களுக்கான அழகான பொழுது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு ரகசிய ராகம் இருக்கும். சில நேரங்களில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை ஒரு மெல்லிய பாடல் மிக அழகாக கடத்தி செல்லும். அப்படி உங்கள் இதயத்தில் ஆழமாக ஒளிந்திருக்கக்கூடிய ஆசைகளுக்கும் நினைவுகளுக்கும் இசையால் வண்ணம் தீட்ட இதோ வந்துவிட்டது மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சிக்காக திறந்திருக்கும் நம் தொலைபேசி எண்கள் 0462-2256-1132 மற்றும் இலக்கம் 2561-1133. உங்கள் என்ன அலைகளில் மிதக்கும் அந்த பிடித்தமான பாடலை காற்றலையில் ஒழிக்கச் செய்ய அழைக்கலாம் இந்த எண்களில். வாருங்கள், உங்கள் மனதின் குரலுக்கு நாங்கள் இசையமைக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுதா பேசுறேன், உடையாமையிலிருந்து.
0: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: எனக்கு வந்து திருமூர்த்தி படத்துல இருந்து மஞ்சள் நீலா வீர் அந்த சாங்.
0: உங்களுக்காக பாடல் ஏதோ காட்டலைகள்மா. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி நன்றி.
0: நேர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில விளக்கமாக நம்ம பொது அறிவு கேள்விகளை விடைகளோடு சொல்லுவோம். கேள்விகளை நேர்கள்கிட்ட கேட்போம், நேர்கள் பதிலை சொல்லுவாங்க. அந்த வகையில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? அடுத்ததாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நேயர் இந்த கேள்விக்கான பதிலோடு வாங்க. இப்போ பாடல் இதோ காற்றலைகளில் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து ஒடையாம்புலி சுதா அவருடைய விருப்பத்தில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒலிபரப்பில் இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டுருக்குறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை நேயர் கேட்க காத்திருக்காங்க. யார் அப்படிங்கிறத கேட்டுடலாம். நான் கேட்ட கேள்வியை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? அதற்கான ஆப்ஷன்ஸ் ஏ 1872, பி 1881. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க சார்?
5: நாங்குநேரில இருந்து கணேசன் பேசுறேன்
4: சார். சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் முதல்ல சொல்லுங்க.
5: சங்கர் குருல இருந்து சின்ன சின்ன
4: இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1872 தான். ஆனால் இது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 1881 எடுத்திருக்காங்க ஒரு கணக்கெடுப்பு, அது ஒரு முழுமையான கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் முதல்ல மக்கள் தொகைக்காக கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1872 தான். 1881 பிறகு தான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருது. மக்கள் தொகை, கல்வி, தொழில் போன்ற விவரங்கள் எல்லாமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேகரிக்கப்படுது. இப்போ ஏதோ பாடல் காற்றலைகளில் வர காத்திருக்கு. சங்கர் குரு திரைப்படத்திலிருந்து நாங்கள் நிறைய கணேசனுக்காக பாடல் இதோ காற்றலைகளில்

நேர்களே, மனம் விரும்புதைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் நெப்போலியன் என்று வரலாற்றில் அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் வரலாற்றில்? ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி சந்திரகுப்த மௌரியர்.

0: சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், கட்டு கட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும்.
1: கண்ணே உன் கைப்பட்டா

0: மனம் விரும்புது நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் நெப்போலியன் என்று வரலாற்றில் அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கேள்விக்கான விடையை வரக்கூடிய நேர் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கேட்டிடலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: விக்கான்பட்டியிலேருந்து ரேணுகாதே சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ரேணுகா அம்மா, சொல்லுங்க. இந்த கேள்விக்கான விடையை சொல்றீங்களா, பாடலை சொல்றீங்களா?
1: இந்த சமுத்திரகுப்தர் தானே
0: சார்? அதுதான் சொல்றீங்களா இல்ல அதுதானான்னு என்கிட்ட கேக்குறீங்களா?
1: அதுதான் சார்.
0: மிக சரியான விடையுமா? மிக சரியான விடை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கெஸ்ல சொன்னீங்களா இல்ல? சரிங்க சரிங்க, ஓகே, வாழ்த்துக்கள். சரிங்க, என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க? வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: எனக்கு
0: வந்து பூந்தோட்ட காவல்காரர்ல இருந்து பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி.

இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு வரலாற்றில் அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர் தான். பல போர்களில் வெற்றி பெற்று தன்னோட பேரரசை விரிவுபடுத்தினதுனால இவரோட வெற்றிகள் அப்படிங்கிறது நெப்போலியனோட ஒப்பிடப்பட்டுச்சு. இதனை வரலாற்று ஆசிரியர் வின்சென்ட் அப்படிங்கிறவர், வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிறவர் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு அழைத்தார். அலகாபாத் கல்வெட்டுகளில் இவரோட சாதனைகள் இருக்குது. இப்போ பாடல் வர காத்திருக்கு ரேணுகாதேவி அவர்களுடைய விருப்பத்தில், பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலேருந்து. ஆனால் அதுக்கு முன்னாடி அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் மிக ஆழமான பெருங்கடல் பள்ளம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ மரியானா பள்ளம், ஆப்ஷன் பி ஜாவா பள்ளம். இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்து வரக்கூடிய நேயர் சொல்வார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூப்பரான பாடல் இதோ கற்றலைகளில்.

0: நேரம் 10:24 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் மனம் விரும்பிய நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நேர்கள் அவர்கள் பிடித்த பாடல்களை கேட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக பாடலை கேட்க இணையக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கேட்டலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, உலகின் மிக ஆழமான பெருங்கடல் பள்ளம் எது அப்படின்னு. மரியானா பள்ளம் அல்லது ஜாவா பள்ளம், இந்த ரெண்டு பள்ளத்தில் எது அப்படிங்கிறத நீங்கள் விடையாக சொல்லணும். இப்ப வரக்கூடிய நேர் அதுக்கான பதில சொல்றாங்களான்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார்?
1: நாகர்கோவில் இல்லை நகர் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க சார், இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியுமா?
1: ஆமா, ஜாவா பள்ளம்.
0: ஜாவா பள்ளம்.
1: ஆமா,
0: ஜாவா பள்ளம்னு எதை வச்சு சொல்றீங்க சார்? ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தீங்க, ஒன்று சொல்லிட்டேன்னு சொல்றீங்க. இல்லை, அது தவறான விடை. சரியான விடை அப்படிங்கிறது மரியானா பள்ளம் தான். ஆமா, இது பசிபிக் பெருங்கடல் அமைஞ்சிருக்கு. சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேக்குறீங்க?
1: படம் வந்து மஞ்சு விரட்டு, அது சித்திரா பாடப்பட்டு இசை ஜீவா மாமா நெஞ்சுக்குள்ள பாட்டு.
0: சரிங்க சார், உங்களுக்காக பாடலை கொடுத்துடலாமா சார்?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்று அம்பேத்கர் குறிப்பிட்டது எது? இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டது எது? சரியான பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஒன்றாவது, அரசியலமைப்பு சட்ட பரிகாரம் பெறும் உரிமை. இரண்டாவது, சமத்துவ உரிமை. இந்த இரண்டில் எதை இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு அறிஞர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க? விடை தெரிஞ்சவங்க கால் பண்ணலாம். 0462-2256-1133 மற்றும் ஒரு இலக்கம் 2561-1133. நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த இடைவெளியை மிகச்சரியாக ஃபாலோ பண்ணி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பாடலை தொடர்ந்து கேட்கலாம். மஞ்சு விரட்டு திரைப்படத்தில் இருந்து.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன். நெல்லை பண்பலை 102.6 கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விடைகளும் நேர்களுக்கான விருப்ப பாடல்களும் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்று அம்பேத்கர் குறிப்பிட்டது எது? சட்டமாமேதை. ஆனால் அம்பேத்கர் குறிப்பிட்டது எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு சட்ட பரிகாரம் பெறும் உரிமை, ஆப்ஷன் பி சமத்துவ உரிமை. இந்த கேள்விக்கான விடையோடு அந்த நேர் வந்திருக்காங்களான்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார். குறும்புலாபேரி சந்திரகலா.
0: அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? வருஷ கணக்காகுது உங்கெல்லாம்
0: பேசி. அடடா, பரவாயில்ல, சரிங்க, வருஷ கணக்காயிட்டுன்னு சொல்லிட்டீங்க. நன்றிமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு நாட்டுப்புற பாட்டு இடத்துல இருந்து கிழக்கால செவித்து பக்கம்.
0: சரி, அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கே. ஐயோ, இணைப்பு, அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. கரெக்டாக பாடலை சொல்லி முடித்தோன்னே எப்படி தான் கட்டாச்சோ தெரியல. சரி, அதற்கான விடையை நானே சொல்லிடுறேன். இந்த கேள்விக்கான விடையை, இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்று சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிட்டது எது என்ன எது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்ட பரிகாரம் பெறக்கூடிய உரிமை தான். அரசியலமைப்பினுடைய 32வது கட்டுரை இந்த உரிமையை நமக்கு வழங்குது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுகிறதுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. இதை டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் என குறிப்பிடுகிறார். குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த கருவி இது. ஜனநாயகத்தின் முக்கிய தூணாகவும் இது விளங்குது. இப்போது குறும்புலாபேரி சந்திரகலாக்காக பாடல் இதோ வர காத்திருக்கு. நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்திலிருந்து. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப எளிதான கேள்வியும் கூட. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது? ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை, ஆப்ஷன் பி மதுரை. இந்த கேள்விக்கான விடை தந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். இப்போ பாடல் இதோ காற்றலைகளில்.

0: அட்டகாசமான பாடலோடு அற்புதமான தகவலோடு உலா வந்துட்டு இருக்கு. மனம் விரும்புதை நிகழ்ச்சி இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னு. ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை, ஆப்ஷன் பி மதுரை அப்படின்னு சொல்லியிருந்தோம். வரக்கூடிய நேர் என்ன பதில் சொல்றார் அப்படிங்கறத கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரத்து.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணி தேவியிலிருந்து. நல்லா இருக்கீங்களா சார்? எல்லாரும்
0: நலமா இருக்கிறோமா? நீங்க நலமா இருக்கீங்கல்ல?
1: அருமையா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு பதில்.
1: ஒரு கல்லுல ரெண்டு மான் எடுத்துறீங்க சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது இதுதான் சார், திருநெல்வேலி தான்.
0: திருநெல்வேலி பாளையங்கோட்டை. ஆமாங்க, மிகச்சரியான பதில். நிறைய பேருக்கு பரிச்சயமான கேள்வி பதிலும் கூட இது. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு அச்சமில்லை எச்சமலை படுத்தது.
0: உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி நன்றி.
0: ஆமாங்க, தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் பாளையங்கோட்டை தான். பாளையங்கோட்டையில் கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கிறதுனாலையும், பல நூற்றாண்டுகளாக கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வரக்கூடிய காரணத்தினாலையும், பள்ளிகள் கல்லூரிகள் அதிகம் இருக்கிறதுனாலையும் பாளையங்கோட்டை தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. இது திருநெல்வேலி மாவட்டத்தின் கல்வி மையமாகவும் திகழ்ந்து வருது. தமிழக கல்வி வரலாற்றில் தனித்த இடத்தை பாளையங்கோட்டை பெற்றிருக்கிறது. அதனால தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உடலின் மாஸ்டர் சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது? உடலின் மாஸ்டர் சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ தைராய்டு சுரப்பி, ஆப்ஷன் பி பிட்யூட்ரி சுரப்பி. இந்த கேள்விக்கான விடையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அழைக்கலாம் இந்த எண்களில் 0462-2565-1132 மற்றும் ஒரு எண் 2561-1333. இப்போ ராணி தேனி அவருடைய விருப்பத்தில் பாடல் வருது, அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: நேரம் 10:46 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, உடலின் மாஸ்டர் சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ தைராய்டு சுரப்பி, ஆப்ஷன் பி பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்னு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேரத்துக்கான பதில சொல்றாங்களான்னு கேட்டலாம்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: சார் பாவூர் சத்திரம்பாக்கம் சிவகாமிபுரம் எஸ் எம் செல்லத்துறை.
0: சிவகாமிபுரம் எஸ் எம் செல்லத்துறை சார், சொல்லுங்க சார், இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியுமா சார்?
1: ஆ தெரியும் சார்,
0: சொல்லுங்க சார்.
1: சார் ஃபர்ஸ்ட்ல உள்ள சார் தைராய்டு சுரப்பி சார்.
0: தைராய்டு சுரப்பி, தைராய்டு சுரப்பி என்பது தவறான பதில்.
1: ஓகே சார்.
0: ஆமாம், பிட்யூட்ரி சுரப்பி தான் விடை.
1: ஓ சரி சரி,
0: வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் சார்?
1: சார் எனக்கு ஏணிப்படிகள் படத்திலிருந்து ஏன் இந்த மா இந்த பூந்தேனில் கலந்து சார்.
0: பூந்தேனில் கலந்து இந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி சார்.
0: உடலின் மாஸ்டர் சுரப்பி என்று அழைக்கப்படுவது பிட்யூட்ரி சுரப்பி தான். பிட்யூட்ரி சுரப்பி தான் மூளையில் இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது பல சுரப்பிகளுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்துது. வளர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு இந்த பிட்யூட்ரி சுரப்பிக்கு இருக்குது. இதனால் இதை மாஸ்டர் சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உடலோட ஹார்மோன் கட்டுப்பாட்டு மையமாகவும் இந்த பிட்யூட்ரி சுரப்பி இருக்குது. பவுர் சித்திரம் சிவபெரும் செல்லத்துறை அவர்களுக்காக பாடல் வர காத்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்குது. தமிழகத்தில் மிக நீளமான ஆறு எது? தமிழகத்தில் மிக நீளமான ஆறு எது? ஆப்ஷன் ஏ தாமிரபரணி, ஆப்ஷன் பி காவிரி. இந்த கேள்விக்கான விட தெரிஞ்சால் கால் பண்ணுங்க. மன விரும்புதல் நிகழ்ச்சி, உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிங்க. இப்போ பாடல் ஏதோ காற்றலைகளில் வந்துட்டுருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய நேரம் யார் அப்படிங்கிறத கேட்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, தமிழகத்தின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு. ஆப்ஷன் ஏ தாமிரபரணி, ஆப்ஷன் பி காவிரி. இதற்கான பதில் இந்த நேயர் சொல்லுகிறார் அப்படிங்கிறத கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: பின்னே முட்டும் வான் புகழோடு வான் அலையில் வர்ணஜாலம் படைக்கும் வானவில் 102.6 சிறிய காலை வணக்கம் நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
2: நல்லா இருக்கீங்க.
1: சொல்லுங்க சார், நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
2: இன்னைக்கு இளையராஜாவோட ஐயா இசையில வந்த

0: பெரிய வீட்டு பண்ணக்காரர் படத்துல இருந்து பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சின்னு ஒண்ணு பாத்துருக்கு.
1: சரிங்க, அதோட இந்த கேள்விக்கான விடையும் சொல்லிருங்க.
0: சொல்லுங்க.
1: தமிழகத்தின் மிக நீளமான ஆறு எது? ஆப்ஷன் ஏ தாமிரபரணி, ஆப்ஷன் பி காவிரி.
0: அதாவது வந்து குடகு மலையில பிறந்து மேட்டூர் வழியா வந்து திருச்சி சேலம் திருச்சி தஞ்சை மாவட்டத்தை வளர்ந்து குளிக்கிற காவிரி ஆறு தான் நீளமான ஆறு.
1: மிக சரியான பதில், மிக நேர்த்தியா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு
0: நன்றி.
1: காவிரி தான் தமிழகத்தினுடைய முக்கிய நதி. இது நீளமான நதி. கர்நாடகத்தில் தோன்றினாலும் தமிழகத்தில் பாய்ந்து டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு பெரிதும் உதவி புரியுது காவிரி. தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு காவிரி அழைக்கப்படுது. தமிழகத்தினுடைய உயிர் நாடி அப்படின்னாலும் காவிரி நதி தான். மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதனுடைய விருப்பத்தில் பாடல் ஏதோ காற்றலைகளில் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ரோபர்ட் ஃபிகோவுடன் அந்நாட்டு தலைநகர் பிளாட்டிஸ்லாவாவில் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 3 உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே உள்ள சதுப்பு நில பகுதியில் ஏற்பட்ட தீயை மேடவாக்கம் தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 உயர்ந்து 1,12,560 விற்பனையாகிறது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்களே, மனம் மருமதி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். அடுத்ததாக மணித்திருநாடு வர காத்திருக்கிறது, வழங்க ரம்யா.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 106.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு நிகழ்ச்சிக்காக காற்றில் உங்களுடன் நான் அஜய் ரம்யா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்பான பொருள்கள்லாம் இருக்கும், அது அந்த ஊருக்கு அடையாளமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பொருட்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக வழங்கப்படுவது தான் புவிசார் குறியீடு, ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி நிறைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம மனிதர்நாடு நிகழ்ச்சியில் புவிசார் குறியீடு பெற்ற ஒரு காய்கறியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அது என்ன காய்கறி யோசிச்சுட்டே இருங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க மணி திருநாடு. நம்ம சமையலில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய காய்களில் ஒன்று தான் கத்திரிக்காய். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொய்யூர் கத்திரிக்காய், திருச்செங்கோட்டில் பூனைத்தலை கத்திரிக்காய், வேலூரில் முள்ளு கத்திரிக்காய், தஞ்சாவூரில் தூக்கணாம்பாளையம் கத்திரிக்காய், கல்லணை வட்டாரத்தில் சுக்காம்பார் கத்திரிக்காய், திருச்சியில் ஐயம்பாளையம் கத்திரிக்காய், திருநெல்வேலியில் வெள்ளை கத்திரிக்காய், தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சிம்ரன் கத்திரிக்காய்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கத்திரிக்காய் வகைகள் இருந்தாலும் வேலூர் முள் கத்திரிக்காய்க்குன்னு ஒரு தனி சிறப்பம்சங்கள் இருக்குது. அதனால் 2023 பிப்ரவரி மாதம் 22 இந்திய அரசின் புவிசார் குறியீடு இந்த வேலூர் முள் கத்திரிக்காய், அதாவது வேலூர் ஸ்பைனி பிரிஞ்சால் சொல்லுவாங்க, இதுக்கு கிடச்சிருக்கு. அப்படி இந்த முள் கத்திரிக்காயில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு.

0: நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் வருஷம் 16 திரைப்படத்துல தான் கேட்க போறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்டுக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. வேலூர் மாவட்டத்தில் விளையக்கூடிய ஒரு பாரம்பரியமான தனித்துவமான கத்திரிக்காய் வகை தான் முள் கத்திரிக்காய். நம்ம மற்ற மாவட்டங்களில் தான் நாம் வந்து இந்த வேலூர் முள் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேலூர் மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது இளவம்பாடி முள் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இளவம்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த முள் கத்திரிக்காய் வந்து பாரம்பரியமாக விளைவிச்சிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு தாலுகாவுக்கு உட்பட்ட அந்த இளவம்பாடி, ஈச்சங்காடு, பொய்கைப்புதூர், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், பேரணாம்பட்டு பகுதிகள், கனியம்பாடி, குடியாத்தம், கீழ் வைத்தியான் குப்பம், வேலூர் காட்பாடி, இந்த மாதிரி எல்லா பகுதிகள்லேயுமே அவங்க வந்து முள் கத்திரிக்காயை வந்து பயிரிட்டுருக்கிறாங்க. வேலூர் அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் காலநிலை அது இந்த கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் சாகுபடிக்கு ரொம்பவே ஏற்றதாக இருக்காம். எல்லா பருவங்கள்லேயுமே சம்பா, குறுவை, கோடை சாகுபடிக்கு ஏற்றதாகவும் இருக்குது. வறட்சியும் வெப்பநிலையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் இந்த முள் கத்திரிக்காய் அதிகமாக வந்து விளையுமா. அங்கே வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வீட்டு விசேஷங்கள் இல்லை நம்ம கோயில்களில் திருவிழாக்கெல்லாம் நடக்கும்போது படையல்கள் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த முள் கத்திரிக்காய் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக வந்து அந்த விருந்தில் வந்து இடம்பெறும். பல தலைமுறைகளாக அந்த இளவம்பாடி கத்திரிக்காய் சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அந்த முள் கத்திரிக்காய் சாகுபடி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இப்போ அதுக்கு வந்து ஒரு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஏற்றுமதிக்கு ரொம்ப அதனுடைய ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலூர் முள் கத்திரிக்காய் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரலில் பாடல்.

0: இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாது நீ. கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க மணித்தெரு நாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி மணித்தெரு நாடு நிகழ்ச்சியில் வேலூர் முள் கத்திரிக்காயை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். மற்ற ரக முள் கத்திரிக்காய்க்கும் இந்த வேலூர் இளவம்பாடி முள் கத்திரிக்காய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த முள் தான். இளவம்பாடி கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் செடியோட எல்லா பாகத்துலேயுமே வந்து முள் இருக்கும். இலையோட மேல் பகுதி, அடிப்பகுதி, அடித்தண்டு, காயோட காம்பு பகுதின்னு எல்லா பகுதியிலையுமே வந்து முள் இருக்கும். மற்ற செடிகளில் பெரும்பாலும் இலையோட மேல் பகுதியில் மட்டும்தான் முள் இருக்குமா, இதை வச்சு நம்ம வந்து வித்தியாசப்படுத்திக்கலாம். இந்த இளவம்பாடி கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஞ்சாக இருக்கும்போது நல்லா அடர் ஊதா நிறத்தில் இருக்குமா, அது காயாகி நல்லா விற்பனைக்கு வரக்கூடிய அந்த ஸ்டேஜ் வரும்போது என்னென்னா வெளிர் ஊதா நிறத்துக்கு மாறிடுமா, அதனுடைய தோல் பகுதி வந்து நல்லா தடிப்பாக இருக்குமா, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா அதை சதைப்பற்றோட ரொம்ப சுவையாக இருக்குமா. ஒரு தடவை நம்ம அந்த வேலூர் கத்திரிக்காய், அந்த முள் கத்திரிக்காயை சாப்பிட்டு பார்த்துட்டோன்னா அதோடைய டேஸ்ட் வந்து நம்ம மறக்கவே மாட்டோமா. இந்த செடிகள் முழுக்கவே வந்து முள் இருக்கிறதுனால பராமரிப்பு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம காய்களை பறிக்கும் போதாகட்டும் நம்ம முள் குத்தாமல் இருக்கிறதுக்கு பார்த்து ரொம்பவே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சத்யா திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் குரலில் பாடல்.

கேட்டுட்டுக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 106.6. இந்த வேலூர் முள் கத்திரிக்காய் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். அது எந்த அளவுக்கு சுவையாக இருக்குன்னு அது ஒரு தடவை நம்ம சாப்பிட்டு பார்த்தா அதோடைய சுவையை நம்ம மறக்கவே மாட்டோமா. இந்திய ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து ஒரு தடவை வேலூருக்கு வந்திருந்தாங்களாம். அப்போ வந்திருந்தப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவில் இளவம்பாடி முள் கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி கார சாரமாக வந்து கொடுத்துருக்காங்களாம். அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டாங்களாம். டெல்லிக்கு போன பின்னாடி கூட அந்த இளவம்பாடி முள் கத்திரிக்காய் ருசியை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாங்க. அது மட்டும் இல்லை, தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இந்த முள் கத்திரிக்காயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம். ஒரு தடவை வேலூரில் உழவர் சந்தையை திறந்து வைக்க அவர் வந்திருந்தப்போ அவர் நேரடியாக அந்த விவசாயிக்கிட்ட எனக்கு இந்த இளவம்பாடி முள் கத்திரிக்காய் இருக்கா அப்படின்னு கேட்டு பை நிறைய வாங்கி காசு கொடுத்து வாங்கிட்டு போனாராங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச அந்த வேலூர் முள் கத்திரிக்காய் சுவையை நீங்களும் ருசிச்சு பாருங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம், தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

காற்றாலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. இதுவரைக்கும் வேலூர் முள் கத்திரிக்காய் பற்றி கேட்டீங்க, இனி நம்ம உள்ளூர் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க
1: உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ்.
0: ஓகே, முதல் தகவல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது 8ஆம் வகுப்பு தனித்தேர்வு எழுத விரும்புகிறவங்க விண்ணப்பிக்கலாம், இணையத்தின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. www.dge.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்குமே வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 9, 10ஆம் தேதிகளில் தட்கல் முறையில் கூட விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே இணையதளம் www.dge.tn.gov.in அந்த இணையதளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. தூத்துக்குடியில் நாளை குடிநீர் விநியோகம் ரத்து அப்படிங்கிற தகவல் தான். முழு தகவல் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாநகரில் குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய பாதையான வல்லநாடு தலைமை நீரேற்று நிலையம், கலியாவூர் மற்றும் கீழ வல்லநாடு குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய பகுதிகளில் வரக்கூடிய மின்சார பாதையான கொம்பு காரணத்தம் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மின் விநியோக பாதிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா, பராமரிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா, 16ஆம் தேதி கொம்புக்காரணத்தம் துணை மின் நிலையத்தில் அந்த வேலை இருக்குது. அதனால் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மட்டும் தண்ணீர் விநியோகம் இருக்காது.
0: ஓகே, நிச்சயமாக நோட் பண்ணிக்கோங்க இந்த தகவல்களோட. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடை இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. காலை 9 மணி முதல் மதியம் 2 வரைக்கும் எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத சொல்கிறேன். திசையன் விலை, மகாதேவன் குளம், இடையன்குடி, அப்பு விலை, ஆணைக்குடி, முதுமத்தான் மொழி, கரைசுத்து, உபரி, கூட்டப்பனை, கூடுதாளை, குட்டம், விமனங்குடி, வள்ளியூர், செம்பாடு, கிழவநேரி, சமாதானபுரம், வடலி விலை, தெற்கு வள்ளியூர், ஏர்வாடி, திருக்குறுங்குடி, நாங்குநேரி, ராஜக்கல் மங்கலம், சிறுமளஞ்சி, பெருமளஞ்சி, பெருமளஞ்சி கீழூர், மேலூர், ஆச்சியூர், வாகைக்குளம், கோவனேரி, ஏஎம்ஆர்எல், தொழிற்கூடம், கூத்தன்குழி, முருகானந்தபுரம், உதயத்தூர், சிதம்பரபுரம், பரமேஸ்வரபுரம், இளைய நயினார்குளம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளைக்கு காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடை இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க.
1: அதே போல் அடுத்த மின்தடை பற்றிய தகவல் என்ன அப்படின்னா, தென்காசி கோட்டத்திற்கானது. இது தென்காசி கோட்டை பொறியாளர் தந்தது. கீழப்பாவூர் மற்றும் அச்சன்புதூர் உபமின் நிலையத்தில் 16/6/2026, அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை, மாதாந்திர பராமரிப்பு பணிகள் செய்திட உத்தேசிக்கப்பட்டிருக்கிறதுனால கீழ்ப்பகுதி, கீழ்கண்ட பகுதிகள், அதாவது பாவூர் சத்திரம், கீழப்பாவூர், மேலப்பாவூர், குலசேகரப்பட்டி, குறும்பலாப்பேரி, நாட்டார்பட்டி, ஆவுடையானூர், வைக்காலிப்பட்டி, சின்ன நாடானூர், திப்பனம்பட்டி, செட்டியூர், பெத்தநாடார்பட்டி, கரிசலூர், செல்லத்தாயார்புரம், மகிழ்வண்ணநாதபுரம், அடைக்கலப்பட்டினம் வடக்கு, சாலைப்புதூர், வடகரை, அச்சன்புதூர், நெடுவயல், வாவா நகரம், காசி தர்மம், பண்பொழி, மேக்கரை, கரிசல் குடியிருப்பு, இந்த பகுதிகளெல்லாம் நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. நாளை செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் இந்தந்த பகுதிகளெல்லாம் மின் விநியோகம் இருக்காது. அதனால் அதற்கேற்ற ஒரு முன்னேற்பாடுகளை நேர்கள் செஞ்சுக்கோங்க.
0: நிச்சயமா இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து கேட்டுடைய தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரம் 11:50 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் என் ஒலிபரப்பில் மணித்திறன் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க நேர்களே.
1: இப்போ வந்து அரசு வழக்கறிஞர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மொத்தம் 140 அரசு வழக்கறிஞர் பதவிக்கு வர June 29 விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அட்வொகேட் ஜென்ரல், அரசு ஃபீடர்கள், அப்புறம் சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள், கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவுக்கு நிறைய வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இவங்க வந்து June 29 மாலை 5:40 ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 17/6/2026 அன்னைக்கு நடைபெற இருக்கு. முன்னாள் படை வீரர்கள் இந்த குறை தீர்க்கும் கூட்டம் எங்கே நடக்க இருக்கு அப்படின்னா, காலையில் 11:00 தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வச்சு நடைபெற இருக்கு. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு குறைகள் நிவர்த்தி செய்திட தங்களது மனுக்கள் இரட்டை பிரதிகளில் அடையாள அட்டையினருடன் சமர்ப்பித்து தொலைபேசி எண் குறிப்பிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது தொடர்பாக மேலும் கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, உதவி இயக்குனர், முன்னாள் படைவீர நல அலுவலகம், தூத்துக்குடி மாவட்டம், இவங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கூடுதல் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க.
1: அடுத்ததான், தமிழ்நாடு டாக்டர் ஜி ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் இளநிலை மீன்வள பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம், அதுவும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதில் June 23 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கால அவகாசம் நீட்டிச்சிருக்கிறாங்க. விண்ணப்பங்கள் மற்றும் விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு www.admission.tnjfu.ac.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்திற்கானது. விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 19/6/2026 அன்னைக்கு நடைபெற இருக்கு. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் 10:00 அளவில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கு. இதில் விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க.
1: இப்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இப்போது நிறைய அடுத்து காலி பணியிடங்கள்லாம் இருக்கிறதா, அதுக்கு வந்து கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அந்த மின்சார வாரியத்தில் கள உதவியாளர் தேர்வு முறை, உடல் தகுதி தேர்வு முறையில் சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களாம். அதில் முன்னாடிலாம் அவங்க வந்து வெறும் காலோட தான் அந்த ஏரி அந்த மின் கம்பத்தில் ஏறுறதுக்கான அந்த பயிற்சியெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதில் இப்போ பிரத்யேக ஷூ அணிந்து கூட கம்பம் ஏறலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த உடல் தகுதி தேர்வுக்கெல்லாம் அழைக்கப்படுவாங்களாம். இந்த மாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க.
0: இது வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காலத்துக்கேற்ற ஒரு மாற்றமாக இதை பார்க்கணும். களப்பணியாளர்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவைங்கிறது இந்த சேஃப்டி, அவங்க வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள், சேஃப்டியாக ஏறணும், சேஃப்டியாக இறங்கணும். ஸோ அதை வச்சு ஏறி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது அவங்களுக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்குமே அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு.
1: இன்றைக்கி நிகழ்ச்சியில், மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நாங்கள் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கினோம் நான் ஆர்ஜே ரம்யா.
0: நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ்.
1: நிறைவான பாடல் கேட்கலாம், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்படத்திலிருந்து.
0: கே ஜே யேசுதா ஜானகி குரல்களில், பரிசுடன் வரிகளில் இளையராஜாவின் இசையில், பாடலுதோ காற்றலைகளில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உள்ளங்களே, இன்று இனி நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 12:10 12:50 சிநேகிதிய நிகழ்ச்சியில் நம் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு நல்லது எது, கட்டுப்பாடா சுதந்திரமா என்ற தலைப்பில் பேசலாம். 1:10 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள முதியோருக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கும் திட்டம். 1:10 நலந்தான நிகழ்ச்சியில் சிறந்த மருந்தாம் வீட்டு சமையல். 1:55 நலந்தான நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. 3:02 குக்கு நேர்விற்ப பாடல் நிகழ்ச்சி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி நிகழ்ச்சியும், 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1998 ஆண்டுள்ள படம் பற்றிய கதைகளை கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 தர இசை. 7:10 மாவட்ட செய்திகள். தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 குறித்த தினசரி நிலவரத்தினை கேட்கலாம். 7:32 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியும், 8:00 குக்கு நேர்ப பாடல் நிகழ்ச்சியும், 9:15 செய்தி சுடர் நிகழ்ச்சியும், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 10:10 காட்டும் கடற்போர் உக்திகள் பற்றிய தகவல்களையும், 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வீரவண்ணலூர் பேராட்சி அவர்களோட தொகுப்பினை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். அன்பு உள்ளங்களே, நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi will hold talks with his Slovak counterpart Robert Fico in

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10 இணைந்திருக்கிறோம் சிநேகிதியே நிகழ்ச்சியில்.

0: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: ஹாய், ஹலோ அன்பு உள்ளங்களே. என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான முற்பகல் வணக்கம். நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லது எது? கட்டுப்பாடா சுதந்திரமா அப்படின்னா பேச இருக்கிறோம். குழந்தைகளோட வளர்ச்சியில் கட்டுப்பாடும் சரி சுதந்திரமும் சரி ரெண்டுமே ரொம்ப அவசியம். குழந்தைகள் வந்து ஆனால் குழந்தைகளுக்கு எது முக்கியம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பெற்றோர்களோட மனசில் எழுதிட்டே இருக்குது. கட்டுப்பாடு வந்து குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை தரலாம், பொறுப்பை தரலாம், எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்குது. ஆனால் அளவுக்கு மீறிய கட்டுப்பாடு அவங்களோட சிந்தனைகளையும் திறனையும் தன்னம்பிக்கையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுதந்திரம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வர ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. புதிய சிந்தனைகளையும் தன்னிச்சய முடிவுகளையும் எடுக்க வைக்கிது. ஆனால் எல்லையற்ற சுதந்திரம் அப்படிங்கிறது குழந்தைகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்லுது. இன்றைக்கி நீங்கள் சிநேகிதிகள் தான் சொல்ல போகிறீங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லது எது, கட்டுப்பாடாக சுதந்திரமா அப்படின்னு பேசியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா
7: உங்கள் ஆர்ஜே ரம்யா.
6: ஆர்ஜி ரம்யா சொல்லுங்க,
7: நிகழ்ச்சியில தோழிகளை நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462256113 அல்லது 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு.
6: நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து? வணக்கம்.
7: உங்கள்
6: குரலைக்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதீர்கள் கோபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சாந்திமா. யாரு எங்க இருந்து சொல்லிருங்க?
7: தலைப்புக்குள்ள வந்துருவோம். குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லது எது, கட்டுப்பாடா சுதந்திரமா, நீங்க என்ன
6: நினைக்கிறீங்க? நீங்க என்ன
8: சொல்லுவீங்க? எனக்கு தெரியும் இருக்கும். இது வந்து சுதந்திர மாட்டா, நம்ம அம்மா தான் ஒண்ணு சொல்லாத அப்படின்ட்டு ஐயோ பாட்டுல சுதந்திரமா நம்மகிட்ட ஜாலியா பேசுவா, ஜாலியா இருப்பாவா,

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேரம் 12:19 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சிநேகிதிகள் சிநேகிதிகள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. 04062 அப்படிங்கிற இணைப்பு என்னோட சேர்த்து 2561132 மற்றும் ஒரு எண் 2562

0: 6133 என்ற எண்களில் தோழிகள் அழைக்கலாம்.
1: இன்னைக்கு நாம பேசிட்டிருக்கிறோம் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது எது, கட்டுப்பாடா சுதந்திரமா?
0: அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார், எங்க இருந்து? அவங்களோட இணைப்பு வந்து கட் ஆயிருச்சு, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: அதாவது கட்டுப்பாடு அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட அந்த நேர மேலாண்மை நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ இந்த நேரத்துக்குள்ள நீ எழுந்திருக்கணும், இந்த நேரத்துக்குள்ள நீ குளிக்கணும், இதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தால் தான் உனக்கு நான் சாப்பாடு தருவேன் அப்படின்னா அந்த சுத்தத்தை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி அந்த தயத்துக்குள்ள செய்கிற விஷயங்களை நம்ம கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க.
0: ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார், எங்கேருந்து? நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசுங்க, அமைதியாக மட்டும் இருக்காதிங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251 3 2 மற்றும் 2516133 என்ற எண்களில் இது தோழிகள் மட்டுமே பங்கேற்கும் சிநேகிதிய நிகழ்ச்சி. அதாவது நேரம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எந்த இடத்துல நம்ம லிபரலாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அதாவது அவங்களுடைய படைப்பாற்றில் வெளிக்கொண்டு வர மாதிரி, அவங்க ஏதாவது நான் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான ஏதாவது ஒன்று அவங்க விருப்பத்தோடு செய்வாங்க இல்லையா, அது அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவங்கள சுதந்திரமாக விடுறது நல்லது.
0: நல்லது அப்படின்னு சொல்கிறீங்களா? அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம் அம்மா, யார், எங்கேருந்து? வணக்கம், யார், எங்கேருந்து? ரஜினாமா, எப்படி இருக்கீங்க? கட்டுப்பாடு தேவையில்லை. அப்படியா? நல்லா இருக்கும் அப்படி சொல்றீங்களா? நன்றிமா, நன்றி நன்றி. அதாவது எந்த விஷயத்துல கட்டுப்பாடு அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? எந்த விஷயத்துல அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு?
1: அதாவது எனக்கு என்னன்னா நம்ம பேச்சு எங்கெங்க அவங்க கேக்குறாங்க, அதனால அவங்க போகுக்கு நம்ம போட்டு எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், யார், எங்க இருந்து? ராஜேஸ்வரிமா, நீங்க நிதானம் அல்ல, கிடைச்சவனு தெரியல. நமது குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு எது நல்லது, எது கட்டுப்பாடா சுதந்திரமா?
2: கட்டுப்பாடு
0: சுதந்திரம் வேணும். எப்படி?
2: ஆமா, எங்க பிள்ளை எல்லாம் செய்ய தெரியுமா? அதாவது பட்டம் வந்து கட்டுப்பாடுங்கிறது பட்டம், சுதந்திரங்கிறது கவுரு. அந்த கவுரை வந்து புடிச்சுக்கிட்டு பட்டத்தை விடணும். அந்த கவரை பிடிக்காம, அந்த கட்டுப்பாடுங்கிற கவரை பிடிக்காம சுதந்திரமா விட்டுனீங்கள, அது போய் எங்கிட்டாவது போய் சிக்கா சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு போகும். அப்ப என்ன கவரை பிடிக்காத கவரு என்னன்னா அன்புங்கிற கவரு தான். அது அந்த அன்பு, அந்த மனிதனை, அந்த தோழமை இதுலாம் இருந்தாலும் அந்த கவரை பிடிச்சுக்கிட்டு அந்த பட்டத்தை விட்டோம்னா அது எங்க போனாலும் நம்ம கையில இருக்கு.
0: அருமையான பதிவு, அருமையான பதிவு, நன்றி.
2: எங்க பிள்ளைகளையும் வளர்த்தேன், மூணு பொண்ணுங்க எனக்கு. மூணு பொண்ணுகளுக்குமே எந்த விதமான ஒரு தீய இதுவும் கிடையாது. குறிப்பான குழந்தைங்க பிள்ளைய பட்டு வீட்டையும் சரி எண்ணத்துலயும்
0: நன்றிமா, நன்றி ராஜேஸ்வரிமா.
2: அதனால நல்லபடியா சிறப்பா இருக்கு.
0: நன்றிமா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு அருமையான பதிவு, அழகாக சொல்லிட்டாங்க. அதாவது பட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த அன்பு நேயர், யார், எங்கேருந்து? வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், யார், எங்கேருந்து?
3: கீழப்பத்திலேருந்து வள்ளி பேசுகிறேன்.
0: எங்கேருந்து?
3: கீழப்பத்தையிலேருந்து.
0: கீழப்பத்தையிலேருந்து வள்ளிம்மா, இன்றைக்கி தான் கால் பண்ணுறீங்களா? கொஞ்சம் தள்ளி வந்துருங்களேன், ரேடியோ சவுண்ட் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. கொஞ்சம் தள்ளி வந்துருங்க.
1: சரி சொல்லுங்க, குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு எது நல்லது, கட்டுப்பாடா சுதந்திரமா?
0: நினைப்பாங்க. எல்லாரும் முன்னாடி நம்மளா அம்மாக்குதான்.

0: அப்புறம் இப்பெல்லாம் பிள்ளைங்க இருக்கு, அதாவது அம்மாமார்கள் தான் பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டியது இருக்கும்னு தோணுது, அப்படிதானே?
1: நிச்சயமா
0: ஆமா
1: நிச்சயமா.
0: சொல்லி இல்ல இல்ல சொல்லு
1: ஆமா ஆமா ஆமா
0: நிகழ்ச்சி. ஆமா ஆமா அப்படியே சொல்லணும். ஆமா ஆமா மோய் அப்படி சொல்லு.
1: நிச்சயமா.
0: ஒலிக்கிற்கு கூடிய பாடல் சொல்ல துடிக்கிறது மனசு திரைப்படத்தில் இந்த வாலி வரிகளுக்கு ஜேசுதாஸ் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு இல்லையா? செல் பாடல் கேட்டு நினைச்சிருங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: நேரம் 12:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சிநேகிதிய நிகழ்ச்சியில். இன்னைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சி, நம் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு எது நல்லது? கட்டுப்பாடாக இருக்கிறதா, சுதந்திரமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் சொல்லிட்டாங்க, இல்லை சுதந்திரமாக பிள்ளைங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒருத்தங்க மட்டும் இல்லை, கொஞ்சம் கட்டுப்பாடோட சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அன்பு உள்ளங்களுக்கு, நினைவூட்டலுக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நேயர் 2 நாளைக்கு 1 தடவை கால் பண்ணால் போதும். புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. புதுசாக இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு லைன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம கிட்டே கால் பண்ணுங்கள், லைன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட. அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ
5: வணக்கம், யார் எங்கே இருந்துமா?
7: பிள்ளைங்களுக்கு கட்டுப்பாடோட அவங்களை வளர்க்கறது நல்லதா, இல்ல அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து வளர்க்கறது நல்லதா?
6: கட்டுப்பாடும் வேணும், சுதந்திரமும் வேணும் மேடம்.
7: ரெண்டுமே வேணும்ங்கறீங்க?
6: ரெண்டு வேணும், ரெண்டு வேணும்.
5: ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க, எப்படி சோறு முக்கியமா அதே மாதிரி குழம்பு முக்கியம் அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுங்க.
6: உதாரணம் சுதந்திரம், சாப்பாடு விஷயத்துல சூப்பரா இருக்க விஷயத்துல, நீட்டா இருக்க விஷயத்துல கட்டுப்பாடோட இருக்கணும்.
5: இருக்கணும்.
6: வெளியிட முறையை கொஞ்சம் சுதந்திரமா விடணும் பிள்ளைகள்.
5: சரி, நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருக்கு? அவங்களோட இணைப்பு வந்து கட் ஆயிருச்சு. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0462-2561-3 மற்றும் 3 என்ற எண்களில் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: திடீர்னு லைன் கிடைச்சா பயத்தில் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க.
5: பயப்படாதீங்கப்பா, நாங்கள்
7: தான். அடுத்த நேயர்
5: வணக்கம், யார் எங்கிருந்து?
8: ஹலோ
5: வணக்கம், யார் எங்க இருந்துமா?
8: வணக்கம், என் பேர் ரிஜி.
5: யார் எங்க இருந்து?
8: என் பேர் ரிஜி, நாங்க பாபநாசத்துல இருந்து பேசுறோம்.
5: பாபநாசத்துல இருந்து விஜி. சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா விஜி?
8: நலமா இருக்கேன்.
5: குரல் சின்ன பிள்ளை குரல் மாதிரி இருக்கு.
8: டக்குன்னு
5: லைன் கிடைச்சா எனக்கு கையும் உடல காலும் உடல அதானே? சொல்லுங்க சொல்லுங்க, குழந்தைகளோட எதிர்காலம்.
8: எனக்கு ஒரு பொண்ணு 12th முடிச்சிட்டா. கட்டுப்பாடும் உண்டு, சுதந்திரமும் கொடுப்பேன்.
5: கட்டுப்பாடும் கொடுப்பீங்க, சுதந்திரமும் கொடுப்பீங்க.
8: ஆமா, அந்த குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. அதாவது கட்டுப்பாடு ரெண்டும் ஒண்ணு போல கொடுத்தா நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது.
5: அருமையான பதியும், அருமை அருமை. நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துட்டு தொடர்ந்து சிநேகிதி நிகழ்ச்சியில கால் பண்ணுங்க, ஓகேவா?
7: குரல பார்த்தா
5: ஆமா, அப்புறம் நான் நினைச்சேன் நீங்க தான் 12th நினைச்சேன். விஜயமா நன்றி நன்றி, அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. தேவால் திரைப்படத்திலிருந்து வாலிபர்கள் எஸ்பிபி குரல்ல திவசல் பாடல் அதுவும்

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா

0: சொன்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தொடர்வது தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:50 மீண்டும் சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 1,40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 2,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர்.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை

0: மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சீதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக்இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கரில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஒருசில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவு 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் டுனீஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச்

செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதா ஹே, துனியா கே கை விக்சித் தேஷ் ஐசே பி ஹே ஜஹாம் முஃப்த் இலாஜ் ஏக் சப்னா ஹே ஔர் ஹமாரே யஹாம் வோ ஆம் நாகரிக் கா அதிகார். ஆயுஷ்மான் பாரத் சே 60 கரோட் சே அதிக் லோகோ கோ மில் ரஹா ஹே 5 லாக் தக் கா முஃப்த் இலாஜ் ஔர் 19,000 ஜன் ஔஷதி கேந்திரோ பர் 90% தக் சஸ்தி தவாயியாம்.
2: கிசி ஏக் வியக்தி கி ஜமீன், கார், கஹனே யா தூஸ்ரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹே, கிர்வி ரக்னே சே பச்சா ஹே, தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹோத் படி சஃலதா ஹே.
1: 12 சால் விஸ்வாஸ் கே, விகாஸ் கே, ஜன் கல்யாண் கே.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: நேரம் 12:52. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாசின் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம் குழந்தைகள் எதிர்காலத்துக்கு நல்லது எது, கட்டுப்பாடா சுதந்திரமா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ரம்யா வந்து தன்னோட கருத்தை சொல்றதுக்காக காத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்காங்க. யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க.
8: வணக்கம், பேசலாம்.
7: அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
9: வணக்கம் மேடம், நான் பெற்றடாரிபட்டில இருந்து சாந்தி பேசுறேன்.
7: எங்க இருந்து சாந்தி பேசுறீங்க? சொல்லுங்க, நம்ம குழந்தைகளுக்கு
9: நல்லா இருக்கீங்களா? நான் எல்லாரும் ரெண்டு பேரும்
7: நாங்க நலமா இருக்கோமா? நீங்க எப்படி இருக்கீங்க சாந்திமா?
9: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
7: சொல்லுங்க, நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லது எது, கட்டுப்பாடா இல்ல சுதந்திரமா?
9: சுதந்திரமா விடுறதுதான் பெரிய கட்டுப்பாடுக்கு வரும். விடுதாங்க, நம்ம நல்ல மேல இருக்கணும் அப்படின்னா சுதந்திரமா நல்லா நல்ல நம்ம
7: சுதந்திரத்தோட கூடிய கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு
9: சொல்றீங்க. ஆமா,
7: கொஞ்சம்
9: கண்டிக்கணும். கண்காணிக்கணும் பிள்ளைகளை, இந்த உள்ள போகணும். எது நடந்தாலும் நம்மகிட்ட வந்து உண்மையை சொல்ல சொல்லணும், மறைக்காமலாமா சொன்னா நம்ம பிள்ளைகள் நல்லா வளர்க்க முடியும்.
7: குழந்தைகள் எப்போ உண்மையை சொல்றாங்களோ அப்போ வந்து அது சரியான வளர்ப்பு அப்படின்னு சொல்றீங்க. நன்றிமா, நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. அருமை. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ரம்யா, சொல்லுங்க.
8: அதாவது சுதந்திரம் நம்ம கொடுத்தாலும் அதில் ஒரு எல்லை இருக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட நீ எங்கே வேணாலும் ஊர் சுத்த போகலாம், ஆனால் நீ டயத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும். இப்போ அது சுதந்திரத்தோட ஒரு எல்லையை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கட்டுப்பாடாக கொடுக்கும்போது அதை நம்ம அன்பாக சொல்லணும். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதே ஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்டாகவும் இருந்துடக்கூடாது. அன்பாக சொல்லணும், அதை
7: அன்பாக சொல்லணும் அப்படி சொல்கிறேன்.

0: என்ன கேட்டிங்க அப்படின்னா, குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டுப்பாடோ சுதந்திரமோ மட்டும் கிடையாது, அன்போடு கூடிய கட்டுப்பாடும் பொறுப்போடு வழங்கக்கூடிய சுதந்திரமும் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கட்டுப்பாடு அப்படிங்கிறது வேறு மாதிரியும், சுதந்திரம் அப்படிங்கிறது சிறகாகவும் இருந்துச்சு அப்படின்னா, குழந்தைகள் மேலே மேலே பறந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தது நான் உங்கள் சுட்டிப்பான் ஜோனா, என் கூட
1: ஜோனாவோட ஆர்ஜே ரம்யா.
0: ரம்யா டாடா பை பை சொல்லுங்க. ரம்யா
1: டாடா பை பை.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவர்களுக்கு எஸ்பிபி குரலில் பரத்வாஜி செயல் பாடல் இதோ.

சாப்பாடு கொண்டோருக்கும் தேவைப்படும் சக்கரை நாற்காலிகள், ஊன்றுகோள்கள், காது கேட்கும் திறன் அதிகரிக்கும் கருவிகள், மூக்கு கண்ணாடிகள் உள்ளிட்டவற்றை வழங்குவதே. அதாவது, பிறரை சார்ந்திராமல் தங்கள் வாழ்க்கையை கண்ணியமாக வாழ வழி செய்ய வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் பிரதான குறிக்கோள். இந்த திட்டத்தின் பயனாளிகளை ஆங்காங்கே முகாம்கள், மாவட்ட அளவிலான குழுக்கள் அமைத்து கண்டறிகின்றனர். அவர்களுக்கு தேவைப்படும் உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இதனால் பயனாளிகளின் நடமாடும் திறனும் சுதந்திரமும் அதிகரிக்கிறது என மத்திய அரசு நம்புகிறது. அவர்களது வாழ்க்கை தரம் மேம்படுகிறது என்றும் சமூக ஒருங்கிணைப்பு உண்டாகிறது என்றும் மத்திய அரசு கருதுகிறது. இந்த ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனாவை மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை செயல்படுத்தி வருகிறது. மாநில அரசுகளும் அலம்கோ, ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து செயல்படுகின்றன. இந்த திட்டத்தினால் இதுவரை 1 மில்லியனுக்கும் அதிகமான முதியோர்களும் உடல் திறன் குறைபாடு கொண்டோரும் பயனடைந்து வருகின்றனர். இதனால் தங்கள் அணுகும் திறன் மற்றும் நடமாடும் போக்கு அதிகரித்திருப்பதாகவும் தன்னம்பிக்கை, சுயகௌரவம் மேம்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சப்கா விகாஸ், அதாவது அனைவரது வளர்ச்சி என்ற லட்சியத்தை எட்ட இது போன்ற ஒருங்கிணைக்கப்பட்ட சமூக திட்டங்கள்தான் வேண்டும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இனி வரும் காலங்களில் மேலும் 15 லட்சத்திற்கும் அதிகமான முதியோர்களை இந்த திட்டத்தில் இணைக்க வேண்டும் என மத்திய அரசு தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டம் முடங்கியுள்ள மூத்த குடிமக்களின் விவாதிக்கப்படாத தேவைகளை கவனத்தில் கொண்டிருக்கிறது என்றும், முதியோர் நலனில் மத்திய அரசு கவனம் கொண்டுள்ளது என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி தேவையான அனைவரும் சரியாக அணுகும் வகையில் இந்த திட்டத்தினை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வழங்கப்பட்டுள்ள கருவிகள், உபகரணங்களின் பராமரிப்பு மற்றும் பழுது நீக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. செயலில் இருந்து வரும் பிற சுகாதார சேவைகளோடு இந்த திட்டத்தையும் இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டு அதனை பெறுவதற்கான வசதிகளை மத்திய அரசு வகுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 70% பேர் கிராமப்புற பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். அவர்களில் 55% பேர் பெண்கள் என்றும், இந்த திட்டத்தினால் பயன்பெற்று வரும் பயனாளிகளின் சராசரி வயது 75 என்றும், பெறப்பட்டுள்ள உபகரணங்களில் 30% சக்கரை நாற்காலிகள்தாம் என்றும், இந்த திட்டம் 30 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் நடைமுறையில் உள்ளது என்றும் அரசு குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா பல மூத்த குடிமக்களின் வாழ்வில் கண்கூடான மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நேரம் 1:20. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். நாட்டில் உள்ள மூத்த குடிமக்களுக்கும் முதியோர்களுக்கும் உடல் குறைபாடு கொண்டுள்ள மூத்தவர்களுக்கும் ஆதரவளிக்கும் வகையில் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ளது. 2017 அறிமுகம் செய்யப்பட்ட இந்த திட்டமானது 60 மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும், குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்கள் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. வயது தொடர்பான வியாதிகள் குறைபாடுகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னவென்றால், மூத்த குடிமக்களுக்கும் உடல் குறை

இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. சாப்பாடு, ஒரு மணி 11 நிமிஷம் ஆயாச்சு. சாப்பாடு அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது? சாப்பாட்டோட சுவையா, ஆரோக்கியமா, இல்லை அந்த அன்பா? உண்மையில் இது எல்லாத்தையும் ஒன்றா தரக்கூடியது தான் வீட்டு சமையல். கடையில் போய் நம்ம எத்தனை வகையான உணவுகள் நமக்கு கிடைச்சாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும், அம்மாவோட கையிலையோ அல்லது மனைவியோட கையிலையோ சமைக்கப்பட்ட உணவோட சுவை அப்படிங்கிறத எந்த கடையிலையுமே வாங்க முடியாது. பணத்தை கொடுத்து சாப்பாட்டை வாங்கலாம், ஆனால் அந்த உணவில் கலந்து இருக்கக்கூடிய அந்த அன்பை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது முடியவே முடியாது. ஏன் இப்போ இதை பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் சிறந்த மருந்தாம் வீட்டு சமையல். ஆமாங்க, வீட்டு சமையலை விட சிறந்த மருந்து எதுவுமே இருக்க முடியாதுல்ல. அதை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்க. முதல் பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:11. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நலம் தானா நிகழ்ச்சி.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 1:19. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நலம்தானா நிகழ்ச்சியில். இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் சிறந்த மருந்தாம் வீட்டு சமையல் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் துரித உணவுகளை தான் விரும்புகிறாங்க. ஆனால் அந்த உணவு வந்து உடலுக்கு நன்மை தருதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லவே இல்லை, அது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு சில நிமிட சுவைக்காக பல ஆண்டுகளோட ஆரோக்கியத்தை இழக்க வேணுமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய நேரம் தான் இந்த நலம்தானா நிகழ்ச்சி. நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சளாக இருக்கட்டும், அந்த இஞ்சியாக இருக்கட்டும், அந்த பூண்டு, அந்த மிளகு, இதெல்லாம் சாதாரணமான பொருட்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, அதுதான் நம்மளோட உடம்பை நோயிலிருந்து காக்கக்கூடிய இயற்கை மருந்துகள். இது நம்ம துரித உணவு கடைகளில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க, சாப்பாட்டில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். இந்த மருந்து அந்த கடைகளெல்லாம் கிடைக்காதுங்க, அது நம்மளோட வீட்டு சாப்பாட்டில் தான் இருக்குது. இந்த பாரம்பரிய அறிவில் மட்டும்தான் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 1:25. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் நலந்தான நிகழ்ச்சி. இன்றைக்கி நலந்தான நிகழ்ச்சியில் சிறந்த மருந்தான் வீட்டு சமையல் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். கடையில் வாங்கக்கூடிய உணவில் கலோரிகள் இருக்கலாம், ஆனால் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவில் அக்கறை இருக்குங்க. கண்டிப்பாக கடையில் சுவை கிடைக்கலாம், ஆனால் வீட்டில் கண்டிப்பாக ஆரோக்கியம் இருக்கும். கடையில் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து கடையில் எல்லா பொருளும் கிடைக்கலாம், ஆனால் வீட்டில் கண்டிப்பாக அந்த சாப்பாட்டில் பாசம் இருக்கும். வீட்டு சமையல் நம்ம உடலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுக்கு மருந்தாகுது. நாள் முழுசும் களைச்சி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கையிலையும் மனைவி கையிலையும் சமைச்ச உணவை சாப்பிட்றது கிடைக்கும், சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இருக்காது. நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேரை பார்க்குறேன், எங்கேயாவது வெளியே போனீங்க அப்படின்னா அப்படி ஜாலியாக கை வீசிட்டு போகிறீங்க. ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வயசான தாத்தா கூட கையில் வந்து ஒரு தூக்கு வாளி எடுத்திருப்பாங்க, கையில் ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அது எப்படி வெளியே சாப்பாடு எடுத்து போகிற இடத்துல நான் ஹோட்டலில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை விட சிறந்தது எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு அதை கையோடு எடுத்துகிட்டு போகிறதுலாம், அதெல்லாம் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஐயோ யார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் சமைச்ச சாப்பாடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:29 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் சிறந்த மருந்தாம் வீட்டு சமையல் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உலகத்தில் நிறைய பொருட்களை பணம் கொடுத்தா வாங்க முடியும், ஆனால் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்ற அந்த நிமிடங்களை எங்கேயுமே வாங்க முடியாது. அது தரக்கூடிய மகிழ்ச்சியும் அந்த உறவையும் எந்த கடையிலுமே விற்க மாட்டாங்க. ஸோ சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. அதோட வீட்டு சமையல் நமக்கு சிக்கனத்தை கற்றுத்தருது. வெளியே போய் நம்ம சாப்பிட்றதுக்கு ஆகக்கூடிய செலவில் பாதி தான், வீட்டில் முழு சமைச்சோம் அப்படின்னா அதில் பாதி தான் ஆகும். அது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஆரோக்கியமான உணவை தயார் செய்ய முடியும் அந்த குறைஞ்ச பணத்தில். இது உடலுக்கு மட்டும் நல்லது இல்லைங்க, பொருளாதாரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய நேரங்களில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வருவோம், வந்தவுடனே ரொம்ப டயர்டாக இருக்கும், கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு அம்மாமார்கள் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது பெரிய லெவலில் சமைக்கலைனா கூட ஒரு உளுந்தங்கஞ்சியோ அதுக்கு ஒரு சின்ன சைட் டிஷ் ஏதாவது வச்சு கண்டிப்பாக கொடுத்துருங்க, ஓகேவா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது.

நேரம் 1:35. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நலம்தானா நிகழ்ச்சி. நலம்தானா நிகழ்ச்சியில் சிறந்த மருந்தாம் வீட்டு சமையல் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வீட்டு சமையல் அப்படிங்கிறது வெறும் உணவு மட்டும் கிடையாதுங்க, அது நம்மளோட கலாச்சாரம், ஒரு பாரம்பரியம், ஒரு அன்போட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம பாதுகாத்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக வாழ சொல்லித்தர முடியும். அதனால் அன்பு உள்ளங்களே, மருந்து எங்கே அப்படின்னு நீங்கள் தேடாமல் நம்ம வீட்டு சமையல் அறையில் அன்போடு சமைக்கப்படும் உணவு சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடையில் கிடைக்காத அன்பு, அக்கறை, பாசம், குடும்ப ஒற்றுமை, இது

எல்லாமே சேர்ந்தே வீட்டு சமையலில் கிடைக்கும். இதை விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் வேற எதுவும் இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியவே முடியாது. அதனால் வீட்டில் நல்ல நல்ல சமையலை குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க, அதோட அன்பையும் சேர்த்து பரிமாறுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:40. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நலம்தானா நிகழ்ச்சி. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம், சிறந்த மருந்தான் வீட்டு சமையல். நிறைவாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீட்டு சமையல் அப்படிங்கிறது வெறும் உணவு தயாரிக்கிறது மட்டும் இல்லைங்க, அது அன்பு ஆரோக்கியம் குடும்பத்தோட பாசத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதோட அன்னையின் கைவண்ணத்தில் உருவெடுக்கும் அமுதம் போன்ற வீட்டு சமையல், காய்கறிகளின் நறுமணமும் அன்பின் சுவையும் குடும்பத்தை ஒருங்கிணைக்கும் மந்திரம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கதுதான் வீட்டு சமையல். அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு இன்னைக்கு 3:02 குக்கூ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் காற்றலைகளில் உலா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. உங்களது பெயர், உங்களது ஊர்

0: உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை டைப் பண்ணி 9443364077 அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தியை தட்டிவிட்டு உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க. இன்னைக்கு நிலம்தான நிகழ்ச்சியில் சிறந்த மருந்தாம் வீட்டு சமையல் அப்படிங்கிற தலைப்பில் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறையவான பாடல் வந்துட்டே இருக்கு. தங்கை திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். மாநில செய்திகள்.
1: இனியது இனியது உலகம்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தை

0: பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலகிரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு, பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரி கட்டமைப்பு முறையில் GST மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்நிலோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நல தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவரை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்தான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற

0: நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024 ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் பகுதிகள் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த 15ஆம் தேதி முதல் நேற்று வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. இப்பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்லைன் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்

0: நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
1: குறை மாதத்தில் பிறக்கிற குழந்தை இல்லைனா அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் பிறக்கிற குழந்தை இல்லைனா இன்குபேட்டரில் வைக்கிற குழந்தை எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸே பண்ணிடுவாங்க அந்த ஹியரிங் ஸ்க்ரீனிங்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைனா பிரச்சனை இல்லை. இப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து சரியான இது ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நம்ம அடுத்து பெரா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி, ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை நம்ம என்ன பிராண்ட் பண்ணுவோம்னா கன்ஜெனிட்டல் சென்சர் நியூரல் ஹியரிங், அதாவது பிறவிலேயே அவங்களுக்கு செவித்திறன் குறைபாடு. காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு ஒரு சர்ஜரி தான் அவங்களுக்கு ஒரே வழி. உள்காது சொல்லலையே அந்த காக்லியாங்கிறது நல்லா இருக்கணும், அதுலேயும் நம்மளுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஸோ அது நல்லா இருந்துச்சுன்னா இப்போ அது ரொம்ப நார்மலாக எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே மோஸ்ட்லி பண்ண எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயுமே பண்ணுறாங்க. அதுக்கு கவர்மெண்ட்லேயுமே இந்த ஸ்கீமில் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு ரொம்ப தொடர்ந்து ஒரு ஃபேக்ட்ரியில் இல்லைனா டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க ரொம்ப அதிகமான சவுண்டு கேட்குறவங்க அவங்களுக்கு ஏர்லியராகவே செவித்திறன் பாதி.

0: குறை மாதத்தில் பிறக்கிற குழந்தை, இல்லைனா அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் பிறக்கிற குழந்தை, இல்லைனா இன்குபேட்டரில் வைக்கிற குழந்தை, எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸே பண்ணிடுவாங்க அந்த ஹியரிங் ஸ்க்ரீனிங்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைனா பிரச்சனை இல்லை. இப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து சரியான இது ரெஸ்பான்ஸ் இல்லைனா நம்ம அடுத்து பெரா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி, ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை நம்ம என்ன பிராண்ட் பண்ணுவோம்னா கன்ஜெனிடல் சென்சர் நியூரல் ஹியரிங் லாஸ், அதாவது பிறவிலேயே அவங்களுக்கு செவித்திறன் குறைபாடு. காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு ஒரு சர்ஜரி தான் அவங்களுக்கு ஒரே வழி. உள்காது சொல்லலையே அந்த காக்லியாங்கிறது நல்லா இருக்கணும், அதுலேயும் நம்மளுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஸோ அது நல்லா இருந்துச்சுன்னா இப்போ அது ரொம்ப நார்மலாக எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுமே மோஸ்ட்லி பண்ண, எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயுமே பண்ணுறாங்க, அதுக்கு கவர்மெண்ட்லேயுமே அந்த ஸ்கீமில் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு ரொம்ப தொடர்ந்து ஒரு ஃபேக்ட்ரியில் இல்லைனா டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க, ரொம்ப அதிகமான சவுண்டு கேட்குறவங்க, அவங்களுக்கு ஏர்லியராகவே செவித்திறன் பாதிப்பு இருக்குது. டெஸ்ட் பண்ணி ஹியரிங் எய்டுன்னு சொல்லுவாங்க, காது கேட்கும் கருவி, அது வச்சா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுவும் மேக்ஸிமம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாங்கன்னா தான் நம்ம அந்த ரெண்டு காதுக்குமே வச்சு அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே 98% சொல்லுவோம், 90 விழுக்காடுக்கு மேலே ப்ரொஃபவுண்டுன்னு போயிட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஹியரிங் எய்டும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா. ஸோ நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு செவித்திறன் குறைபாடு வந்து அவ்வளோ சீக்கிரத்தை வர, ஒரு 70-75 வயசு நார்மலாக, அது மக்களுக்கு முட்டு தேய்மானம் இருக்கும், எலும்பு தேய்மானம், அப்படி ஒரு கிட்னி பிரச்சனை வரும், அந்த மாதிரி தான் ஒரு நரம்பு, காது வந்து நரம்பு தேய்மானம் தான் அது. காது நல்லாயிருக்கும், ஜவ்வு நல்லாயிருக்கும், அழுக்கு இருக்காது, எந்த இதுவுமே இருக்காது. நான் காது குள்காதுலேருந்து அந்த மூளைக்கு போகிற அந்த நரம்பு, அந்த சிக்னல் கொண்டு போகிற நரம்பில் பிரச்சனை இருக்கும். ஸோ அதுதான் நரம்பு தேய்மானம், நம்மளுக்கு எப்படி ஒரு முட்டு தேய்மானமோ அந்த மாதிரி நரம்பு தேய்மானம். ஸோ முட்டுக்கு முட்டு மாட்டு அறுவை சிகிச்சை இருக்குது, அங்கே வந்து நம்ம நரம்பை மாற்ற முடியாது, சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஹியரிங் எய்டு கொடுப்பாங்க, ஹியரிங் எய்டு அதுலேயுமே ஹியரிங் எய்டில் வந்து முன்னாடி தான் அந்த கீழேருந்து ஒயர் போட்டு வெளியே தெரியும், இப்போ அப்படி இல்லை, காதுக்கு பின்னாடி நல்ல சின்னதாக தெரியாத மாதிரியான ஹியரிங் எய்டு இருக்குது. காதுக்கு உள்ளார மட்டும் வைக்கிற மாதிரி இயர்பட்ஸ் ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி காது துவாரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்து வெளியே தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு இப்போ இந்த டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அதையும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஹெட்ஃபோன் மாட்டியிருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துருச்சு. கவர்மெண்ட்டில் வந்து மிஷின்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பட் ஆனால் அது வந்து பேசிக் மாடல். இப்போ நம்ம ஆப்வியஸ்லி மொபைல் ஃபோன் எப்படியும் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வெளியே பார்த்தோம்னா ஒரு 15,000-20,000 ஆரம்பிக்கும் ஹியரிங் எய்டு, அதுலேருந்து 10-15 லட்சம் வரைக்கும் ஹியரிங் எய்டு இருக்குது. ஒரு மொபைலோட ரேஞ்ச் எப்படி, இந்த அமௌண்ட்டில் ஒரு மொபைல் ஃபோனை இந்த வசதிகள் இருக்கும். சாதாரண இதுன்னா இவ்வளோ, அது வந்து ப்ளூடூத் கனெக்டடாக இருக்கும், சார்ஜ் ஜபிளாக இருக்கும், அதுலேயுமே நம்ம பேசுறது வந்து சில ஹியரிங் எய்டில் வந்து நல்ல துல்லியமாக கேட்கும், சில ஹியரிங் எய்டு வந்து ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி கேட்கும், சில ஹியரிங் எய்டு அப்படியே நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணி அப்படியே பேசிக்கலாம். ஸோ அந்த வசதிகள் அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு 15,000-ல இருந்து, ஆனால் இப்போ பேசிக்காக ஓரளவுக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க ஒரு 25,000-30,000 ஓரளவுக்கு நல்ல செவித்திறன்கள் கிடைக்குது. பிறந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலில் ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது ஹாஸ்பிட்டலே வேணும், ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிக்க முடியலன்னா வீட்டுக்கு போய் பெற்றோர்கள் தான் பேசி அவங்க கண்டுபிடிக்கிறது தான். 6 வயசு வரைக்கும் அந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை ஃப்ரீயாக பண்ணுறாங்க.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava today. 52nd G7 summit set to begin in French city of Evian this evening. Prime Minister Modi to participate in outreach sessions tomorrow. India welcomes peace deal between Iran and the United States, says it will help restore peace and stability in the region. Sensex jumps over 1,100 points as global crude oil prices tumble up to over 4% amid US-Iran peace deal. Union Finance Minister Nirmala Sitharaman assures adequate buffer stock of food grains in the country despite El Nino conditions. United Kingdom announces social media ban for children under 16. And in FIFA World Cup 2026, Spain to take on Cabo Verde in Group H clash at Atlanta Stadium in the United States this evening. Prime Minister Narendra Modi is currently holding talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava, the capital of Slovakia. Both the leaders met at the Bratislava Castle for their bilateral engagement. Earlier, Prime Minister

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது அன்பின்

வரிகள். நேர்கள் எல்லாருமே நம்முடைய பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகளை பற்றியும் அவங்களுடைய கருத்துகளையும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க கடிதங்கள் மூலமாக. அந்த கடிதங்கள் ஒவ்வொன்றா இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்கலாம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். முதல் கடிதம் யாருடையது அப்படின்னா உடையாம்புலி பி சுதா பால்ராஜ் அவங்களுடைய கடிதங்கள் தான் என் கையில் இருக்குது. 31/5/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை 8:30 திரையருவி நிகழ்ச்சியில் கடல் சம்பந்தமான பாடல்களை கேள்விகளாக கொடுத்தாங்க. நேர்களும் மட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. கடல் அலை மாதிரி கொஞ்ச நேரமே நிகழ்ச்சி நடந்தாலும் ரொம்பவே அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய சசிகலா கார்த்திகா இருவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2/6/2026 அன்று இன்றொரு தகவல் கேட்டோம். வாழ்வில் பயம் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது என்று அருமையாக தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் விளக்கம் கூறினார்கள். அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3/6/2026 புதன்கிழமை அன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்றில் உண்மையை பேசுபவர்கள் தனிமையில் விடப்படுகிறார்களா, தரணி போற்றும் ஆளுமை ஆகிறார்களா என்ற தலைப்பில் நேர்கள் அருமையாக சொன்னாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின சுட்டிப்பெண் ஜோனா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உடையாம்புலி சுதா பால்ராஜ் உங்களுடைய கடிதங்களுக்கு. அடுத்ததாக தான் விஜய கரிசல் குளத்திலிருந்து எம் பாண்டியன் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இயக்குனர் அவர்களுக்கு, சமீப காலமாக புது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பி வருகிறீர்கள். நேயர்கள் மனம் கவர்வதில் தாங்களும் அறிவிப்பாளர்களும் மிகுந்த மனநிறைவை தருகிறீர்கள். எத்தனையோ எஃப்எம் இருந்தாலும் 102.6 ஈடாகாது. 60 காலம் வானொலி கேட்கும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3/6/2026 அன்று இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டேன். சங்ககால இலக்கிய காதல் பற்றியும் பாடல்களும் ரொம்ப அருமையாக தொகுத்து வழங்கினார் அறிவிப்பாளர். அவர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய கரிசல் குளத்திலிருந்து எம் பாண்டியன். இன்னும் யாருடைய கடிதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நீங்களும் அவ்வளோவே இருப்பீங்க, கேட்கலாம். அதற்கு முன்பாக பாடல் வருகிறது பாரதி திரைப்படத்திலேருந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரலில்.

கேட்டுட்டுருக்கிறீங்க அன்பின் வரிகள். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றி நேர்கள் அன்போடு எழுதிய கடிதங்களை தான் வாசிக்க கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்த வகையில் யாருடைய கடிதங்கள் அப்படின்னா, எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து, சௌமியா குடும்பத்தினர் மேலரதவிதி டவுன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க பண்பலையில் காலையில் ஒளிபரப்பாகக்கூடிய அறிவோம் ஆங்கிலம் அந்த தலைப்பில் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் காலை 7:35 சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் ஆங்கில பயிற்சியாளர் என்ற முறையில் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நாங்கள் தினமுமே கேட்டு ரசிப்போம். அதில் அவங்களுடைய உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு நாள் வந்து ஹோம் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை தெளிவாக விளக்கமாக சொன்னாங்க. அருமையாக இருந்தது அந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 8/6/2026 அன்று பொதிகை தொம்பியில் சகோதரர் எல் சுப்பிரமணியன், சகோதரி மீரா சிவபிரகாஷ், அதாவது மீராராஜன், அவங்க ரெண்டு பேரும் நிகழ்ச்சி ரொம்பவே கலகலப்பாக வழங்கினாங்க. விடுகதை, ஜோக், பாட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அருமையாக போச்சு. அன்று மாலை படமும் பாடலும் நிகழ்ச்சியெலாம் 1994 வந்த பாடல்கள் ஒளிபரப்பாச்சு. அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களும் சொன்னாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 9/6/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா கோபம் பயமா பலமா அப்படிங்கிற தலைப்பில் நேர்களோட பேசினாங்க. நேர்கள் தந்த பதிலும் அருமையாக இருந்தது. காலை 10 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி மனம் நிறைந்த கோமதி நாராயணன் பொது அறிவு கேள்விகளோட தந்த விளக்கங்களும் அருமையாக இருந்தது. அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் ஆர்ஜி ரம்யா, சித்ரா, ரங்கநாதன் மிக புதுமையாக வித்தியாசமாக ஜோக் வார்த்தை விடுகதைன்னு சொல்லி அன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமையாக இருந்தது. எல்லா சகோதரிகளுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து, சௌமியா குடும்பத்தினரின் மற்றொரு கடிதங்கள். 10/6/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் லிஸ்ஸி, ஜெகன், உஷா ரொம்ப தெளிவாக வந்து வார்த்தைகள்லாம் சொல்லி கடிஜோக் அதெல்லாம் கேட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அன்று மாலை ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு. அதில் மனநல மருத்துவர் ரிஸ்வானா ஃபாத்திமா மிக தெளிவாக சொன்னார்கள். பெண்களுக்கு வயதிற்கு தகுந்த மருத்துவ குறிப்புடன் அதற்கான தீர்வுகள் பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்தார்கள். உடன் உரையாடிய சகோதரி லிஸ்ஸி ஜெகன் அவங்களுடைய கேள்விகளும் அத்தனை அருமையாக இருந்தது. பயனுள்ளதாக இந்நிகழ்ச்சி அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. 11/6/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் ஆர்ஜி திவ்யா, சாய்ரா பானு இருவரும் மிக சுறுசுறுப்புடன் அன்றைய நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கினார்கள். அதுலேயும் ஒரு கேள்வி வந்தது, ஆகாஷ்வாணி 90 அதை வச்சு ஒரு விடுகதை வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. அன்று மாலை ஒளிபரப்பான படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய படத்தின் பற்றிய பல தகவல்களும் பாடல்களும் ஒளிபரப்பினார்கள். பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் மயிலப்புறம் முக்கூடல்லிருந்து எழுதியிருக்கிறாங்க. பெருமாள் ஆதி மூலம் அன்பின் இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். காலை 7:30 செய்திக்கு பிறகு அந்த அறிவோம் ஆங்கிலம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பர். பண்பலை நேயர்கே கே தாமஸ் அவர்கள் நிதானமாக எல்லோரும் புரியக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சியை வந்து வழங்குறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியை வழங்கினதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றியினும் நிறைய கடிதங்கள் இருக்குது, அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். காக்கை சிறகினிலே திரைப்படத்திலிருந்து.

கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க அன்பின் வரிகள். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் அன்பான வரிகள், அன்பான கடிதங்களை தான் வாசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கடிதம் சிங்கிக்குளத்துலேருந்து பகவதி எழுதியிருக்கிறாங்க. 11/6/2026 அன்று மதியம் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அம்மியில் வைத்து அரைத்த சமையல் பற்றி ஒவ்வொரு சகோதரிகளும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதுவும் கருவாடு, மீன், இறைச்சி இந்த மாதிரி எல்லா குழம்புகளுமே அம்மியில் அரைச்சி வைக்கும்போது அந்த சமையல் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த வீட்டில் உள்ள ஆண்களே கேட்பாங்க, இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்பாங்களா, அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் இன்னுமே வந்து அம்மியில் தான் வச்சு அரைக்கிறோம். இட்லி தோசை கூட நாங்கள் ஆட்டுக்கல்ல தான் மாவரைக்கிறோம். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அபூர்வ சகோதரர்கள் கமல் மாதிரி அபூர்வ சகோதரிகள் திவ்யாவும் ரம்யாவும் வந்து நிகழ்ச்சியை கலக்கிவிட்டார்கள். அருமையாக இருந்தது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் மீனா முருகேசன், சுரேஷ், சுரேகா எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 8/6/2026 அன்று பொதிகை தும்பி இனிமையாகவும் கேட்பதற்கும் சந்தோஷமாகவும் இருந்தது. 4 அந்த நிகழ்ச்சியை வழங்கின பாசுமிகு ஐயா சுப்பிரமணி அவர்களும் மேரா அவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக நிகழ்ச்சியை வழங்கினார்கள். கசக்காத மொழி எது அப்படின்னு கேட்டது தேன்மொழி என்றும் கூறிய மேரா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்ததாக செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதங்களை தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்குறோம். எட்டு ஆறு 2026 அன்று காலை 11 இனிமையான இதயம் தொடும் பாடல்களை தொகுத்து வழங்கினார் ஆர்ஜி ஜெமிமா. அதே போல் ஜோனா அவர்களும் 9 அன்றும் மிகவும் ரசிக்கும்படியான பாடல்களை வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 9 அன்று ஆர்ஜி ரம்யா அவர்கள் வழங்கிய படமும் பாடலும் நிகழ்ச்சி மிகவும் ரசிக்கும்படியும் அழகாகவும் இருந்தது. கொஞ்சம் அனுபவம் கலந்து ரசிக்கவும் வைத்தார் இனிமை. இனிமை அவர்களுக்கு எனது இனிமையான பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. பதினொன்று 6/2026 அன்று படமும் பாடல் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் திவ்யா அவர்கள் வந்து அன்னைக்கு வழங்கினாங்க. அந்த நிகழ்ச்சி பாரதி ராஜா பற்றிய தகவல்களோடு பாடல்களும் ரொம்பவே இனிமையாக ரசிக்க வைத்தது. அவருக்கும் எனது பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 11/2026 அன்று அந்த படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அந்த ஆர்ஜி திவ்யா அவங்க வழங்கின அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் நல்ல விரிவாக 2 கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நன்றி செம்புலன் ஆதிக்கவி. கேப்ப நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பவதாரணி குரலில் பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் பிற்பகல் 2:40 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அன்பின் வரிகள். நேர்களுடைய அன்பான கடிதங்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் கேட்டு பாராட்டுகளும் கருத்துகளும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதில் இந்த வகையில் அடுத்த கடிதங்கள் யாருடையது அப்படின்னா, எம் சிங்காரவேல், மஞ்சநீர் காயல், வீரவனூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, மேடப்பாளையம் பிஸ்மி, உடையாம்புலி மரியதாஸ், இவங்க எல்லாரும் இணைஞ்சு எழுதி அனுப்பிய கடிதங்கள் தான் இப்போ என் கையில் இருக்குது. அதை நம்ம வாசிக்கலாம். 10, 10 தேதி, 11 தேதி, 12 தேதி நிகழ்ச்சிகளை கேட்டு கடிதங்களை எழுதியிருக்கிறாங்க. 10/6/2026 அன்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கிள்ளிக்குளம் கல்லூரியைச் சேர்ந்த முனைவர் சீதா அவர்கள் காய்கறி விதைகளை எப்படி பயிர் செய்ய வேண்டும், அதில் பூச்சிகள் தாக்குவதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி ரொம்பவே விவசாயிகள் அறிந்து கொள்ள வகையில் தெளிவாக சொன்னார்கள். பயனடைந்த இந்த நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 11/6/2026 அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை கேட்டேன். அதில் எல்லா நேயர்களும் நிகழ்ச்சியை கேட்டு அதற்கேற்ப கருத்துக்களை சொல்லிய விதம் அருமையாக இருந்தது. அதை அழகு தமிழில் பேசி கடிதம் வாசித்த அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 12/6/2026 அன்று நலம்தானா நிகழ்ச்சியில் மருத்துவ குணம் கொண்ட பாவக்காயில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பற்றியும் அது நோயெதிர்ப்பு சக்தி இருக்கிறத பற்றியும் ரொம்பவே அருமையாக எடுத்து சொன்ன அறிவிப்பாளர்.

வலைக்கும் நன்றி, வழங்கிய நெல்லைவன் வலைக்கும் இதயம் கனித நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12/6/2026 அன்று ஒளிபரப்பான இரவு நேயர் தொகுப்பில் அம்பை கூனியூர் சாமுவேல் எழுதிய பாடல்களை கேட்டோம். அதில் அவங்க தேர்வு செய்த பாடல்கள் எல்லாமே வந்து போலீஸ் சம்பந்தப்பட்ட பாடல்களாக தேர்வு செய்து அனுப்பியிருந்தாங்க. அனைத்தும் அருமையாக இருந்தது, கேட்கறதுக்கும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்று இரவு ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் 12/6/2026 அன்று ஊரும் உறவும் நிகழ்ச்சி நான் கேட்டோம். சிவபெருமாள் பார்வதி திருமணம் பற்றி சமாதானபுரம் பாப்பாத்தி குழுவினர் வில்லி செயல இனிய குரலில் பாடினாங்க, சொன்ன விதம் வந்து அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதங்களுக்கு. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா எஸ் கலைநாதன் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 11/6/2026 அன்று மாலை பொதிகை தும்பியில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபுவை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக கருதி துண்டித்து விட்டீர்கள். அந்த நிகழ்வு மனதை மிகவும் வருத்தமடைய செய்தது. சுகமான ராகங்கள் வந்தது வந்து வெள்ளாங்குழி பாபுவாம், இது எஸ்பி இவர் பாபு முள்ளக்காடு பாபுவாம், பெயர் குழப்பத்தில் நீங்கள் வந்து வாட்டி நடந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக எதையுமே ஒரே பேரில் நிறைய நேர்கள் இருக்கும்போது சில பல குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. அதாவது ஒரு நேயர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கலந்து கொண்டால் போதும், அப்போ தான் நிறைய புது புது நேர்கள் நம்ம பண்பலைக்கு கிடைப்பாங்க. நிச்சயமாக இதை நீங்களும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த கடிதம் உடையாம்புலியிலிருந்து பத்மா அருள்ராஜ் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 3/6/2026 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் கேட்டு அன்று மதியம் 12 மணிக்கு சிநேகிதே நிகழ்ச்சியில் தலைப்பு உண்மையில் உற்சாகம் தருவது உறவா நட்பா என்று லிஸ்ஸி ஜெகன் மேடம் வழங்கினாங்க. ஜிமிமா செபஸ்டியன் மேடம் வந்து கேட்டிருந்தாங்க. சிறந்த தலைப்பு, வாழ்த்துகள் அறிவிப்பாளர் சகோதரிகளுக்கு. நேர் அவர்கள் கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சாங்க. அறிவிப்பாளர் சகோதரிகளும் நிகழ்ச்சி நன்றாக வழங்கினார்கள். உறவுகள் வந்து 50 பேர் தான், ஆனால் நட்பு அப்படின்னா அது 100 பேருக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னைக்குமே வந்து உற்சாகம் தரக்கூடியது நட்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 102.6 பண்பலை கூட நான் வந்து நட்போடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரக்குறிச்சி புதுக்குடியிலேருந்து கனகா சங்கர், உடையாம்புலி, பத்மா அருள்ராஜ் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மின்னுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है, और हमारे यहां वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज, और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयां।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேட்டுட்டிருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்களின் நினைவிற்கு, நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில வீரநல்லூர் பேராட்சி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் கேட்கலாம். நேர பிற்பகல் 2:50 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு அன்பின் வரிகள். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, வீரவநல்லூர்லேருந்து கிருஷ்ணன் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. சுகமான ராகங்கள் பகுதியில் நான் தொகுத்து அனுப்பியிருந்த பாடல்களை ஒளிபரப்பு செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு சின்ன ஒரு வேண்டுகோள், ஏதாவது இந்த மாதிரி இந்த நாளில் தான் ஒளிபரப்பு செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு குறுஞ்செய்தியை நீங்கள் எனக்கு அனுப்பினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அப்பப்போ நிகழ்ச்சி குறிப்புகள் சொல்லும் போதும் நிகழ்ச்சிகளுக்கு இடையிலையும் நாங்கள் அறிவிப்புகள் கொடுப்போம், நீங்கள் அதையும் கேட்டுக்கலாம். சரி, அடுத்த கடிதம் எஸ்பி பாபு சரஸ்வதி முள்ளக்காடுலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 7/6/2026, 8/6/2026, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி நிகழ்ச்சிகள் கேட்டு எழுதியிருக்கிறாங்க. 7ஆம் தேதி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில், இன்றைய நவீன உலகில் உணவு முறை ஆரோக்கியமானதாக இருக்கிறதா, ஆடம்பரமானதா என்ற தலைப்பில் வளம் வந்தது. கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் அருமையாக பேசினார்கள். ஆரோக்கியம் என்ற பெயரில் இன்றைய இளம் தலைமுறையினர் உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப ஆடம்பரத்தை வந்து விரும்புகிறாங்க.

பாருங்க, ஆடம்பரத்தை விட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சகோதரி கார்த்திகா அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 8ஆம் தேதி மதியம் 2:15 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேர்களின் அனைத்து கடிதங்களையும் அழகாக படித்து நல்ல பாடல்களை வழங்கிய சகோதரி ஜெமிமா அவர்களுக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வயது அதிகமாகும்போது புரிதல் அதிகமாகிறதா என்ற தலைப்பில் வளம்பெற கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை ரொம்பவே அழகாக வந்து சொன்னாங்க. ரசிகமடியாக தந்த பண்பலைக்கு தொகுத்து வழங்கிய சகோதரி மீராராஜன் அவர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 11/6/2026 அன்று மாலை பொதிகை தும்பி கேட்டும் வழக்கமாக கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும் நிகழ்வு அன்று ஏனோ அதன் தன்மையை இழந்தது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிவிப்பாளர்கள் திவ்யா சாய்ரா பானு இருவரும் கொடுத்த பாடல்கள் ஓ அவங்க கொடுத்த டாஸ்க்குகள் கொஞ்சம் கடினமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. நிகழ்ச்சியில் இப்போ அடுத்த பாடல் கேட்கலாம். ஹரிஹரன் குரலில் காசி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக தென்காசி மேலச்செவல் இருந்து முருகன் எழுதி அனுப்பிய கடிதங்கள் தான். இவங்க நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த போன வாரம் முழுக்கவே கேட்ட நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. 8/6/2026 அன்று மதியம் 1:10 வழங்கின நலம்தானா நிகழ்ச்சியில் முன்தூங்கி முன்னெழுதல் பற்றி சொன்னாங்க அறிவிப்பாளர் சகோதரி மேரா அவர்களுக்கு பாராட்டுகள். நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், முன்னெழுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்று 20:10 ஒளிபரப்பான சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவடலூர் சகோதரர் கே கிருஷ்ணன் அவங்களுடைய தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றது, அத்தனையும் அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்பதாம் தேதி நிகழ்ச்சியில் அன்று காலை 9 ஆனந்த பூங்காட்டில் கோபம் நமக்கு பலமா அல்லது பலவீனமா அப்படிங்கிற தலைப்பில் வந்து நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கின சகோதரிக்கும் பாராட்டுகள். இப்போ நம்ம கோபமே படக்கூடாது, அதை உடனே நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. 9/6/2026 அன்று 1 நலம்தானா நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான இரத்த பரிசோதனைகள் பற்றி சொன்னாங்க. கூடவே பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடல்களையும் ஒளிபரப்புனாங்க. 10 தேதி நலம்தானா நிகழ்ச்சியில் மாம்பழ வகைகளை பற்றி சகோதரி லிசி ஜெகன் சூப்பராக சொன்னாங்க. 11 தேதி நிகழ்ச்சி நலம்தானா நிகழ்ச்சியில் சகோதரி திவ்யா ஆரோக்கியமாக இருப்பதற்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. 12 தேதி மதியம் நலம்தானா நிகழ்ச்சியில் பாகற்காய் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றியும் சூப்பராக சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலச்செவல் முருகன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி எழுதி அனுப்பிய மற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்திக்கலாம். இன்றைய அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் தொடர்வது. செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாவேக அரசு பரிசீலனைக்கு உட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் யுயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21 தேதி தொடங்கி 27 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான மதிய வணக்கம். இணைந்திருக்கிறோம் குக்கு நேருப்ப பாடல் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் காட்சிகளில் உலா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களது ஃபோன் எடுங்க, உங்களது பெயர், உங்களது ஊர், உங்களுக்கு பிடித்த திரைப்படம், திரைப்படம் இடம்பெற்ற பாடல், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்த நாளையும் டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற எண்ணுக்கு குறுஞ்செய்தி தட்டி விடுங்க. மறுபடியும் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9443360794 அப்படிங்கிற எண்ணுக்கு குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி அவங்களுக்காக கொடி பிறக்குது திரைப்படத்திலிருந்தான் பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில 3:03 இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 3:09. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8658. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் குக்கூ நிகழ்ச்சியில். குக்கூ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து குயிலுக்கு குக்கு அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்கன்னா, ஆரியங்காவூர் லக்ஷ்மி, ஜானகி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் அவங்களுக்காக அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ. எஸ்பிபி குரலில் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 3:15. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. நெல்லையிலிருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க, சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் இதோ.

நேரம் 3:20 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இலக்கியா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நல்லூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தித்திகுதி திரைப்படத்திலிருந்து மைனாவை பாடல். அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நேரம் 3:24. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துக்கிட்டா தானே உங்களுக்கு நன்றி. முக்கியமாக வந்து ஒரு சிலரோட பாடல்களை நம்மளால் கொடுக்க முடியல. சங்கரன் கோயில், கோட்டியப்பன் சார், ராஜபாளையம், ராகவன் பிச்சம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன், முன்னிற்பலம், பிரதீக்ஷா, தேனியிலிருந்து கார்மேககணன், விஜயா, ரவிமுருகன், ஆரியங்காவூர், மங்கை, இந்திரா, பாகலட்சுமி, மகேஷ், நெல்லையிலிருந்து கோயில்பட்டிலிருந்து ஆறுமுகராஜ், விகேபுரம், முகமது காசிம், சிவநாடனூர், மாரி, வீரவநல்லூர், தேவசேனா, தாளார்குளம், போர்ஜியா, பிரீத்தி, கேஃபரின், சுரண்டையோட ஸ்லோக்ஷனா, தொட்டம்பாளையம், கோகிலா, பழனிசாமி, கோயில்பட்டி, பொன்மலர், கடங்கநேரியோட கண்ணன் சுமத்து இவங்களோட பாடலும், காமராஜ் நகரோட சங்கர் ராஜ் இவங்களோட பாடலும் தர முடியல. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட பாடல் காட்சிகளை ஒளிபரப்பாங்க. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உடையாம்பிலிருந்து அபிஷேக் அனிஷ் இவங்க கேட்ட அந்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
2: என்னன்னு சொல்ல
1: யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: தொடர்வது செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி கேம் ஷோ நிகழ்ச்சியும் இடம்பெறும். பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் இடம்பெற அழைக்க வேண்டிய எண் 04-6-2-2-5-6-1-1-3-2 மற்றும் 3-3 என்ற எண்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாவேக அரசு பரிசீலனைக்கு உட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குவேயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உற்சாகமான மாலை வணக்கம். இணைந்திருக்கிற பொதுகி தும்பி கேம் ஷோ நிகழ்ச்சியில் தான். பொதுகி தும்பி நிகழ்ச்சியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் தாயம் உருட்ட நீங்கள் கால் பண்ணி பேச 1, 3, 5 அப்படின்னு விழுந்தா நீங்கள் எங்ககிட்ட மாட்ட நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஒருவேளை 2, 4, 6 விழுந்ததுன்னா அதை என் வாயால் சொல்ல மாட்டேன். சொல்லுசா
1: நேர்கள், நீங்கள் எங்கள் கிட்ட கேள்வி கேட்கலாம்.
0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் உங்கள் சுட்டி பஞ்சு, நான் என் கூட
1: நான் உஷா.
0: உஷா விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்க போல பக்கம் பக்கமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தியம்மா.
1: பக்கம் பக்கமாலாம் இல்லைம்மா,
0: ஒரு 13 பக்கம் அதானே. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0-4-2-2-6 1-1-3-2-6 என்ற எண்கள் நிகழ்ச்சி செய்யக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து வணக்கம்?
2: விஜயன் பேசுறமா, பஞ்சபாண்டியில இருந்து.
1: விஜயன் சார்
0: உட்டிலமா,
1: இத ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
0: நீங்க உஷா கிட்ட கேள்வி கேட்க போறீங்க, கேள்வி கேளுங்க சார்.
2: ஆடிவா ஆடிவாங்கற பாட்டு 3 பாட்டு படிங்கம்மா.
1: ஆடிவா ஆடிவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
2: அன்னலகை
1: தேடிவா அந்த பாட்டு மட்டும்தான் தெரியுது, தெரியலங்க சார், நீங்களே சொல்லிடுங்களா.
0: அந்த பாட்டு 3 பாட்டு
1: அப்ப நீங்க ஆடி அப்படின்னு தொடங்குறதுல சொல்லணும். ஆடிவா ஆடிவா
0: சாருக்கு ஒரு மாதிரி குடுக்கறது என்ன பிரச்சனை? 2 மாசம் ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணிருக்காங்க. நன்றி,
2: லைனே கிடைக்கலமா
0: சார், இனிமே ட்ரை பண்ணுங்க சார், கிடைக்கும் சார். நன்றி நன்றி. 2 நாளைக்கு ஒரு டைம் தான் ஒரு நேயர் பேசணும் சொல்லிருக்காங்க. அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து பேர் பக்கத்துல முட்டை
1: போடுறேன்.
0: சொல்லுங்க. மலை மேல் மழை பெய்ய, மழை மழை நனைய, நனைத்த மழை நனைந்த மலை மேல் மான் மேய, சொல்லிடலாமா? மலை மேல், அதாவது இந்த ஹில், மலை மேல் மழை பெய்ய, மலையில் மழை நனைய, நனைந்த மலை மேல் மான் மேய, சொல்லுங்க.
3: மழை மழை பெய்ய, நனைந்த மலையில் மழை பெய்யவா?
0: ஒரு
3: மழை
0: பெய்ய, மழையில் மழை நனைய, நனைந்த மலை மேல் மான் மேய, மலை மேல் மழை பெய்ய, மழையில் மழை நனைய, நனைந்த மலை மேல் மான் மேய.
3: மான் மேய,
1: மாடு இல்ல, மான் மேய.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ அன்புள்ளங்களே, என் அன்புள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு

0: எனக்கு வேற வழி தெரியல, அத்தை அடிக்கிற மாதிரி இருக்கு.
1: மறிஞ்சிட்டு வரோம், நாங்க எவ்வளவு சங்கடப்பட்டு லைன் கிடைக்காம வரோம்.
0: கண்டிப்பா அது முத்து திரைப்படத்தான் கேட்டு இணைஞ்சிருங்க. மனோ மற்றும் சுஜாதா குரல்ல பாடல்.

0: நேரம் 4:15 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் தான். பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462216112332 மற்றும் 0462216211133 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து சார்?
1: பழுத்து வந்த பழத்தை பருவம் அதை பார்த்து நீங்க பழக வேண்டும் தெரிய வேண்டும் இதயம் அந்த பாட்டு.
0: டைமர் போட்டு சார் கவலைப்படாதீங்க. ஜக ஜக ஜக ஜக ஜக அடவா
2: பாடுங்க. பழுத்து வந்த பழமா
1: பழுத்து வந்த பழத்தை போன்று பருவம் இங்கு விஜயம் அதை பார்த்து நீங்க பழக வேண்டும் தெரிய வேண்டும் விஜயம்.
2: இது பழைய பாட்டு தெரியலையே எனக்கு. அதான் நீங்க பாடும்போதே
1: தெரியும்.
0: அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார்?
2: தெரியலங்க சார். சுப்பிரமணியன் சார்
0: ஒரு நிமிஷம் இருக்கு சார், இருங்க சார் ஒரு நிமிஷம்.
2: எல்லா சனன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்கிட்ட கேக்கீங்களா நீங்க?
1: சார்
0: சொல்லுங்க சார், என்ன
1: தெரியும்?
2: சரி சரி, பாட்டு ஸ்டார்டிங் வரி
1: சரி மேடம்.
2: முதல் வரி பாட்டோட முதல் வரி
1: இங்க வீட்டு ராணிக்கு போ இளமை திரும்புது அந்த பாட்டு மேடம்.
2: ஓகே ஓகே, இந்த பாட்டு கேட்டிருக்கேன் நான். உள்ள வரிகள் இப்படி டீப்பா தெரியாதுல்ல?
0: அவ சும்மா சொல்றான்னு நீங்களும் அவ சொல்ற கதையை கேட்டுட்டு இருக்கீங்களே. அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா சார்? அவ பாட்டை ஞாபகம் வைக்கிறாளா சார்? சார் நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு. அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்கிறது சார்? அருவா
2: வணக்கம்.
3: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மேம் நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலிருந்து.
0: ஆ சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
3: ஆ மிக்க மகிழ்ச்சி. எனக்கான தாயத்தை விட்டுறீங்களா?
0: ஆ உங்களுக்கான தாயத்தை விட்டுலாம்.
3: ஆ
2: இரண்டு உங்களுக்கு இரண்டு விழுந்துருக்கு.
0: இரண்டு விழுந்துருக்கு சார் உங்களுக்கு. எனக்கு தான் போட்டி.
3: நடுவிலே பள்ளம் அது என்ன?
2: கடகடா

0: குடு குடு நடுவிலே பள்ளம், அது
1: என்ன
0: என்ன? கடகடா குடு குடு நடுவிலே பள்ளம், அது என்ன?
1: ஆமா, ஒரு ஒரு க்ளூ கொடுக்குறேன்.
0: ஆ
1: அந்த காலகட்டத்திலாம் இதை யூஸ் பண்ணி தான் சட்னி அதெல்லாம் அரைப்பாங்க.
0: ஆமா சார், ஆட்டுரல்.
1: கரெக்ட், ஆட்டாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க
0: அப்படின்னு சொல்லுவாங்களா? நன்றி நன்றி சார், நன்றி.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிகழ்ச்சி கலந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படம் தெரியுமா? படையப்பா.

0: எத்தனை பொண்ணுக வந்தாக உஷா இடுப்புல சூருக பார்த்தாக சொல்லு உஷாயிட்ட ஒரே ஜாலியா இருக்க பாட்டை கேட்டு.
1: இப்போ பேச்சுக்கு நான் வரல, நேரில் அட்டன் பண்ணிடலாமா?
0: நீங்கள் ஸ்லைடே கூட அந்த பயம் இருக்கட்டும், என்ன ஜீரோ மார்க் எடுத்த வந்து முட்டை கோலிட்ட.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: பாப்பாங்குளத்துல இருந்து முத்து பேசுற மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார். உருட்டலாமா?
2: உருட்டலாம்.
1: என்ன வருது? ஏய் ஒன்று ஒன்று ஒன்று
2: நீங்க தான் கேக்கணுமா?
1: கேப்பனே.
2: ஆ கேளுமா.
1: சரி ஒரு டங் ட்விஸ்டர் கேட்டலாமா?
0: சரி எப்படியாவது சொல்லிருங்க சார், உங்களுக்கு தனியா முட்டையை வாங்கி தந்துடுறேன்.
1: பச்சை கிளி பவள கிளி பறக்கும் கிளி பச்சை கிளி அஞ்சு தடவை கடகட கட கடன்னு.
2: போட்டு
1: போட்டோம்.
0: சொல்லுங்க சார், பச்சை கிளி பவள கிளி பறக்கும் கிளி பச்சை கிளி பச்சை கிளி சொல்லுங்க சார்.
2: பச்சை கிளி
1: போயிட்டே பேசுற மாதிரி இருக்கே. சரி நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு கேள்வி.
0: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து அப்படிங்க என்ன சொல்ல வந்தா, நேயர்கள்கிட்ட கேள்வி கேட்ட நான் பதில் சொல்றேன்.
1: முதல்ல உன் வாயில பிளாஸ்டரி போட்டு ஒட்ட போறேன், அடுத்து நேர் பாரு.
0: வணக்கம், யார் எங்க இருந்து? நான் ரொம்ப சோகமா இருக்கேன்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: யார் எங்க இருந்து?
3: ராமர் பேசுற மேடம்.
1: ஆவடையானூர் ராமர் சார். தாய் முருட்டுறேன் உங்களுக்கு. இரண்டு நல்ல கஷ்டமான

0: கஷ்டமான கேள்வியா கேளுங்க சார்.
1: ரஜினிகாந்த் கூட ரம்யாட்சன் நடிச்ச மூணு படம் சொல்லணும்.
0: சோ
1: எவ்வளவு லேசா கேட்டிருக்கேன்.
0: லேசா உங்களை நான் கேட்க சொன்னேன், நான் கஷ்டமா தானே கேட்க சொன்னேன் உங்களை.
2: என்னது இப்ப
0: என்ன
2: கொஸ்டின்? விட்டு போகல படையப்பா. ஒரு படம் தான் சொல்லிருக்கா. அடுத்தது இதுல நடிச்சிருப்பார்ல சார், படிக்காதவன்ல. ரெண்டு. அப்ப இப்போ ஜெயிலர், 2023 ஜெயிலர்ல இல்லையா? ரஜினிகாந்துக்கு ஒய்ஃப் ரம்யா கிருஷ்ணன் தானே சார் இல்லையா? அப்படியா?
0: டைம் முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிட்டு சார்.
2: சார் சார் வேற இருங்க, லைட்டா யோசிக்கிறேன். டக்குன்னு சொன்னா எப்படி சார் அர்த்தம்?
1: எப்படியோ
2: ஆளுக்கு அரம் இருக்கா இல்ல ஒரு மார்க்கும் எனக்கா சார்? நன்றி சார், நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி. எப்படியோ சார் சொல்லிட்டாங்க, எல்லாம் உன் இஷ்டம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு ஒரு மார்க், சாருக்கு அரை மார்க். போன தடவை ஒரு மார்க் எடுத்து
0: தப்பா சொல்லிட்டு
2: நான் கரெக்டாக தான் போய் சொன்னேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் படையப்பா திரைப்படத்தில் இருந்து, சாரி சந்திரமுகி திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 4:35 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் புதிய தும்பி கேம் ஷோ நிகழ்ச்சியில் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். புதிய தும்பி கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யாரு எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து ஐயா? சுகன்யாம்மா சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
2: சுகன்யா ஒரு சின்ன விடுகதை, சரியா? சின்ன தம்பி குனிய வச்சான், அவன் யார்?
1: சின்ன தம்பி குனிய வச்சானா? சின்ன தம்பி குனிய வச்சான்
2: இல்ல,
1: குளுக்குதுங்க,
2: குள்ளுலாம் குடுக்கலையே நானு. சுகன்யா, அது க்ளூ கொடுக்க முடியாதே.
1: அது என்னதுன்னு தெரியலையா?
0: அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது,
2: டைம் முடிய போதே.
1: தெரியல.
2: முள்ளு.
1: புள்ளா.
2: முள் முள்
1: முள் முள்.
2: ஆ,
0: மறுபடியும் சொல்லி, க்வெஸ்சன் சொல்லி ஆன்சர் சொல்லு.
2: சின்ன தம்பி குனிய வச்சான்.
0: முள்ளு. சின்ன தம்பி குனிய வச்சான்.
2: சரியா சுகன்யா?
1: நீங்க சொன்னதுதான் தெரியும்.
0: அப்படியா? நன்றிமா, நன்றி நன்றி சுகன்யாம்மா நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு. ஐயோ, அடுத்தது எனக்கு தானே உருட்ட போறாங்க. அடுத்த நேரம் வணக்கம். யார் எங்கிறது? ஜெயலட்சுமிமா, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன்.
0: உங்களுக்காக தாய் ஊட்டிலாமா?
2: 4. நீங்க தான் கேள்வி கேட்கணும் ஜோனாக்கு.
3: அப்படியா?
0: நல்லா இருந்தையா மனச நாராக கிழிச்சு போட்டு பாட சொன்னீங்க தானே? நான் பாடிட்டு இருக்கேன்.
3: நான் சொல்லவே
0: சொல்லவே
2: கிழிக்கணும். கேள்வி கேளுங்க.
3: சிம்பிளா தானே?
2: இல்ல, கஷ்டமாவே கேளுக்கலாம்.
3: எனக்கு நான் யோசிக்கல. இந்த ஆல்பபேட்

0: எழுத்திருக்கலாம் ஏபிசிடி, அதுல இருந்து ஒரு ரெண்டு கேள்வி. ஆர்எஸ் எழுத்துக்கு தலைவலிச்சா என்ன பண்ணும்?
1: ஆர்எஸ்ஆ
0: ஆமா, ஆர்எஸ்க்கு தலைவலிச்சா என்ன குடிக்கும்?
1: டீ குடிக்கும்.
0: ஐயோ கரெக்ட்.
1: இன்னொன்னு,
0: கேஎல்லுக்கு எனிமி யாரு?
1: கேஎலுக்கு எனிமியா?
0: ஆ,
1: ஜேயா இல்லையா?
0: எமன் தான்.
1: எமன், வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் என்ன சொல்லட்டா? எல்லாரும் குதிக்கிறாங்களாம்.
2: கேள்வி நீ, அவங்க தான் கேட்க.
1: சரி, சும்மா கேட்டு
2: போறேன் கூடாது.
1: ஒரு அரை மார்க் நான் வாங்கியிருக்கேன், அதை எப்படி கழிக்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஜெயலட்சுமிமா, எல்லா ஆல்பபெட்ஸும் மேல இருந்து கீழே குதிக்குதான். ஒரு ஆல்பபெட்ஸ் மட்டும் பறந்துட்டான், ஒரு ஆல்பபெட் மட்டும் பறந்துட்டான். ஏன் பறந்த ஆல்பபெட் என்ன?
2: இது தெரியாதா?
1: ஈ பறந்து வச்சா எப்படி? நான் ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொன்னேன், என்ன அரை மார்க்கு சரியா? தேங்க்யூ ஜெயலட்சுமிமா,
0: நன்றி.
1: நம்ம கிளாப் பண்ணிக்கிடுவோம், வேற யாரு கிளாப் பண்ணுவோம், நமக்கு நம்மளே கிளாப் பண்ணிக்கிடுவோம். சரியா?
0: ஓகே.
1: ரைட்டா முடிஞ்சல, சார்லுக்கு வரைக்கும் அடிக்குது உஷா. உஷா அப்படி செய்யாத உஷா. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4:45 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் பொதிகை தும்பி கேம் ஷோ தான் விளையாண்டுட்டு இருக்கோம். எல்லா கேம்லையும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். என்னமோ தெரியல, உஷா ஒரு 4 முட்டை 5 முட்டை வைக்கிறா
1: சொல்ல சொன்னாங்களே.
0: சரி, ஓ வடசு குறிச்சிட்டு ஆறுதல்.
1: பாயிண்ட் முக்கியம் இல்ல, நேர்கள்
0: அப்படி சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் டயலாக் கரெக்டாக ஃபர்ஸ்ட்ல யாரும் ஃபர்ஸ்ட்ல போறாங்கிறது முக்கியம் கிடையாது, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட்ல வராங்கிறதா முக்கியம் அப்படின்னு உஷா சொல்றான். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து? மேலச்சேவல் முருகேசன் சார். ஊர் உட்டிலமா?
1: இரண்டு கேளுங்கள்
0: கேளுங்கள் கேளுங்கள், கொஞ்சம் கஷ்டமா கேளுங்க சார். நான் ஏற்கனவே எழுதி கொடுத்தோம்ல, அந்த பேப்பர் வந்து கேளுங்க.
2: என்னது?
1: பழைய தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டேன். என்ன
0: சார் டைம் முடிய போகுது சார், கவலைப்படாங்க. இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பா. ஆனா கைவிட மாட்டான் சார். அந்த ஆண்டவன் உங்க பக்கம் சார் உங்களுக்கு ஒருவா இருக்கு
1: சார். சொல்லுங்க என்ன படம்?
0: வணக்கம். அவங்களோட இணைப்பு வந்து கட்டாயிருச்சு. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462561332 என்ற எண்கள் நிகழ்ச்சியினை கூடிய அடுத்த அன்புள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம்.
3: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் இரு சகோதரிக்கும் உற்சாகமான மாலை நேரம் வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம். சொல்றது யார் எங்கிருந்து?
3: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தாயம் விளையாட வந்துள்ளேன் அம்மா.
1: வேற ஏதாவது இருக்கா சார்?
3: போடுங்கம்மா தாயத்தை.
1: இரண்டு
3: கேள்வி.

0: கேள்விப்பட்டே நான் கேட்க வேண்டும்.
1: நீங்கள் தான் கேட்க வேண்டும்,
0: சொல்லுங்கள் பதில். அதாவதுமா, பத்து வேலையை செய்யும் பொருளின் பெயர் எது?
2: என்ன சார், என்ன சார்,
1: பத்து வேலையும்
0: செய்யும் பொருளின் பெயர் எது?
2: பத்து வேலை செய்யுமா?
0: ஆமா,
2: பத்து வேலை செய்யும் பொருள்னா அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது, பத்து வேலை செய்யக்கூடிய பொருள். ஏ சார், நான் தான் ஆப்வியஸ்லி சாவிடுவேன், துடிது.
1: வேலை கேட்டா உன்னியா?
2: ஆமா,
1: வேலை
2: வேலை செய்யக்கூடிய பொருள் சொல்லிட்டாங்களோ, அது வந்து அது வந்து ஏதாவது சொல்லவே.
1: முட்டை வாங்கு
2: சார். அவன் நல்ல பிள்ளையே கிடையாது சார், முட்டை வாங்குன்னு சிரிச்சிட்டு சொல்றா.
1: டைம் முடிஞ்சிட்டு சார், நீங்க சொல்லுங்க சார்.
2: உலகத்திலேயே
0: பெரிய ஆயுதம் எதுமா?
2: நாக்குதான் சார்.
0: இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். சரி சமம்மா,
2: ஈக்குவல் சார். நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி கலர் சாரே சொல்லிட்டாங்க, எம்மா நீ அரை மார்க்கை எடுத்துக்க பாடு. ஆனால் என்னென்னா ஒருத்தி மட்டும் முட்டை முட்டை முட்டை முட்டை முட்டை வாங்கியிருக்கா. உங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சா போஸ்ட் கார்டு வாங்கி எழுதி அனுப்புங்க, முட்டையாக வாங்கினது யார் அப்படின்னு. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. வீரா திரைப்படத்துலேருந்து எஸ்பிபி குரலில்

0: நேரம் 4:55. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் பொதுகை தும்பி கேம் ஷோ தான் விளையாண்டுருக்கோம். கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து ஐயா?
1: தென்காசி மாவட்டம் போலாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கலாம் முத்து சார். டைம் ரொட்டீன்லாம் டைம் ஆயிட்டு இருக்கு. 4
1: நான் கேக்கணுமா?
2: நீங்க தான் கேக்கணும்.
1: செக் அடிக்கி கொஞ்சம் இங்க தள்ளி வந்துறேன்.
2: பாருங்க இப்படி இருந்தா எப்படி
1: இருக்கு. விவசாயி தோட்டத்துல நெல் பயிருக்காரு.
2: சரி,
1: டெய்லி புறா வந்து நெல் ஃபுல்லா ஒட்டிட்டே இருக்கு. உடனே வலை விரிக்காரு. ஆனா அதுல 50 புறா இருக்கு. ஆனா 50 புறாவுல ஒரு 20 புறா மாட்டிட்டு மிச்ச புறா எங்க போயிருக்கோம்?
2: 50 புறா மாட்டிக்கிட்டு அதுல 20 புறா தான் இருக்கா?
1: மிச்சம் 50 புறாவுல 20 புறா மாட்டிட்டு மிச்சம் 30 புறா என்னாச்சு?
2: 50 புறா மாட்டுச்சுன்னா 50 புறாவும் தானே இருக்கும், 20 புறா தான் இருக்கு.
1: இல்ல 20 புறா மாட்டி இருக்கு, மிச்சம்
0: 30 புறா பறந்து போயிருக்கும், அவ்வளவுதானே?
1: அப்படியா?
0: தெரியலையே.
1: சரிதான்.
0: வணக்கம் நிகழ்ச்சியில் வாய் பெருசு ஆனா பேசாது, வயிறு பெருசு ஆனா சாப்பிடாது, அது என்ன? வாய் பெருசு சார் ஆனா பேசாது, வயிறு பெருசு ஆனா சாப்பிடாது, அது
3: என்ன?
0: என்ன சார், ரொம்ப ஈஸி சார். அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள்.

0: ராமாலயா பானையா?
1: கரெக்ட். இன்னும் கொஞ்சம் பெருசா சொல்லுங்க சார்.
0: கரெக்ட் தானா?
1: ஆமா சார், ஆமா சார். அண்டா, அண்டா, அண்டாவா? அண்டா சார், அண்டா. சார் ஆஃப் மார்க் என்ன சரியா?
2: பேசிட்டே இருக்கும்.
1: போஸ்ட் கார்டு வாங்கி எழுதி போடுங்க.

0: வந்து உஷா வந்து முட்டை எடுத்துட்டா. சரியா, அடுத்ததாக வந்து ராசாத்தியம், அதாவது ஜோனா எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4 பாயிண்ட் எடுத்திருக்கா. உஷா எத்தனை பாயிண்ட் எடுத்து கேட்டிங்கன்னா வெறும் 2 பாயிண்ட் தான். அது போய் வந்து விஜயன் சுப்பிரமணியன், அதுக்கு அடுத்தது ராமர் சார் வந்து 1 ½ மார்க்கு, ஜெயலக்ஷ்மி 1 ½ மார்க் வாங்கியிருக்காங்க, தங்கவேல் சார் 1 ½ மார்க் வாங்கியிருக்காங்க, முத்து சார் 1 மார்க் வாங்கியிருக்காங்க, ராஜு அவங்க வந்து 1 ½ மார்க் வாங்கியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை உங்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சி துறை உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா தொடர்ந்து நம்ம ஆகாஷ்வாணி. என் கூட இணைஞ்சிருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
1: அவளே பேசி அவளே முடிச்சுட்டா நேர்களே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சொல்றது யாருன்னு சொல்லிட்டு
1: பேரு
0: உஷா உஷா உஷா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சியில் அனைத்தையும் கேட்டு மகிழ்கள். அடுத்ததா ஒழிக்க உங்களுக்காக 5:02 காத்துட்டு இருக்கு. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருக்க. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தவிர்க்க அரசு பரிசீலனைக்குட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 266 ரன் என்ற இலக்கை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அவள் வருவாளா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படம் தான். ஒரு காதல் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதை ராஜ்கபூர் வந்து அழகாக இயக்கியிருப்பார். இதில் வந்து அஜித் குமார் அவர்களும் சிம்ரன் அவர்களும் நடிச்சிருப்பாங்க, சரிங்களா? இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஜீவா, அதாவது ஜீவானா அஜித் தான், ஹீரோ பேர் தான் ஜீவா, ஹீரோயின் பேர் சிம்ரனோட பேர் திவ்யா, சரியா? ரெண்டு பேரும் முத முதல்ல பார்க்காங்க. பார்த்த உடனே அப்படியே அஜித்து காதலில் விழுந்துறாரு. விழுந்துட்டு திவ்யா பின்னாடி போயிட்டே இருக்காரு, எப்படியாவது என்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திவ்யா ஒரே அடியாக, எனக்கு இது உங்கள் மேலே லவ்வே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கடந்த காலம் இருக்குது. அதை ஜீவா கிட்டே ஒரு ஜீவா வந்து திருப்பி திருப்பி கேட்குறதுனால அவரோட ரகசியத்தை அவன் திவ்யா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கொடூரமான குணம் கொண்ட தன்னோட கணவர்கிட்டேருந்து தப்பிச்சு வாழ்ந்துட்டுருக்கிறதாகவும் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நம்புறதாகவும் சொல்கிறாங்க திவ்யா. இதை கேட்ட ஜீவா அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுக்குறாரு, தன்னம்பிக்கை கொடுக்குறாரு. கடந்த காலத்தை பொருட்படுத்தாமல் என்னை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி திருமணம் பண்ணிக்கலாம், நம்ம அடுத்த லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்காங்க. எடுத்து வைக்கும்போது மறுபடியும் திவ்யாவோட வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான புயல் அடிக்கி, தன்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னு நினச்ச அந்த கணவர் மறுபடியும் திடீர்னு வராரு. அதுக்கப்புறம் கதை காதலிருந்து த்ரில்லாக மாறுது. திவ்யா மறுபடியும் அந்த கொடூரமான மனுஷனோட பிடியில் சிக்கிறாளா, இல்லை ஜீவா காப்பாற்றப்படுறாளா அப்படிங்கிறதான் மீதி கதை. இந்த படத்தில் அஜித்தோட மென்மையான காதல் நடிப்பும் சிம்ரனோட உணர்ச்சி பூர்வமான நடிப்பும் கவுண்டமினி செந்தில் அவங்களோட நகைச்சுவையுமே கூட சூப்பராக இருக்கும். எஸ் ஏ ராஜ்குமார் சூப்பராகவே இந்த படத்தில் இசையமைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அந்த பாயாசம் சீன்? எனக்கு தான் என்னவோ மறக்கவே இல்லை. இதோ அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1998 வெளியான படங்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதல் படம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா

0: நேரம் 5:10. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1998 வெளியான படங்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த படம் என்ன அப்படின்னா உயிரோடு உயிராக அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தான். அஜித்குமார் ரிக்ஷா அகுஜாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் அப்படிங்கிறது மனதை உருக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அஜித்துக்கு இந்த திரைப்படத்தில் அஜய் அப்படின்னு பேர். சின்ன வயசில் அவரோட மூளையில் ஒரு கட்டி இருக்கிறது தெரிய வருது. தன்னோட வாழ்க்கை நீண்ட நாள் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சும் யார்கிட்டையும் எந்த வருத்தத்தையும் காட்டாமல் அப்படியே சிரிச்சிட்டே இருப்பார் அஜய். அவரோட அந்த அமைதியான குணமும் தைரியமும் அஞ்சலியை அப்படியே ஈர்க்க ஆரம்பிக்குது. அஞ்சலி அஜித் மேலே, அதாவது அஜயை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அஜய் தனக்கு நோய் இருக்கிறதுனால தன்னால் யாரோட வாழ்க்கையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காதலை ஃபுல்லாக தவிர்க்க ஆரம்பிக்கிறார். அப்போது அஞ்சலி ஒரு பெரிய தியாகம் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா, எனக்கும் அதே மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. சொல்லி அஜயோட மனசை வெல்றாங்க. படத்தில் இருக்கக்கூடிய உருக்கமான காட்சிகளில் ஒன்று என்ன அப்படின்னா, அஜயோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடையும் போது அஞ்சலி அவரை விட்டு போகாமல் அவர் கூடவே நிற்கிறது தான் காதல். அப்படின்னா என்னங்க, அழகழகான வார்த்தைகளை சொல்கிறதா இல்லை, கடைசி வர துணையாக நிற்கிறது தான் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடியது தான் இந்த படம். இது வழக்கமான காதல் படம் கிடையவே கிடையாது. வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் குறுகிய காலமாக இருந்தாலும் காதல் அதைவிட பெரியது அப்படிங்கிற உணர்வை சொல்லக்கூடிய ஒரு சோகமும் அழகும் கலந்த காதல் கதை இந்த திரைப்படம். அஜித்தோட அமைதியான நடிப்பும் வித்யாசாகரோட இனிய இசையும் இந்த படத்தை இன்னைக்கும் நினைவில் நிற்க வைக்குதுங்க. இதோ அந்த படத்துல இருந்து தான் திரைப்பட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.
1: இன்றைக்கு
2: அதெல்லாம் வேண்டாம், நேராவே சொல்லு.
1: நான் உன்னை

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேரம் 5:18. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி 1998 வெளியான திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம் தான். இயக்கம் விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற காதல் குடும்ப திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து கார்த்திக், ரோஜா, அஜித் வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பாங்க சரிங்களா. இது கிட்டத்தட்ட 250 நாட்களுக்கு மேலே ஓடின மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் கார்த்திக்கோட பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா செல்வம். அவரோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன திருடர்கள் சரியா, ஒரு நாள் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிகிறாங்க. அந்த வீட்டில் வேலைக்காரியாக வாழக்கூடியவங்க தான் ராதா. ராதா மீன்ஸ் ரோஜா சரிங்களா. ரோஜாவோட பேர் இந்த படத்தில் ராதா சரிங்களா. அவர்கள் கெட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை வந்து அவங்க உணர்றாங்க. இப்போ ராதா வந்து நினைச்சுறாங்க, உணர்றாங்க சரியா, உணர்ந்து அவங்களுக்கு உதவுறாங்க. அதே நேரத்தில் ஒரு சில நாட்களில் செல்வத்தோட மனசில் ராதாவை பற்றி ஒரு அன்பு மலருது. ஆனால் ராதாவோட மனசில் ஏற்கனவே சஞ்சய், சஞ்சய் மீன்ஸ் அஜித், அஜித் வந்து அஜித் மேலே காதல் இருக்கும். இதை அறிஞ்சு செல்வம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான் தன்னோட காதலை கூட வெளிப்படுத்தாமல் ராதாவோட வாழ்க்கை உயரணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையே தியாகம் செய்கிறார். எப்படி தெரியுமா?

ராதாவுக்கு தங்குறதுக்கு இடம், வேலை, அதுக்கப்புறம் அவங்க பாடகியாக உயர்றதுக்காக வாய்ப்பு, அதையும் ஏற்படுத்தி கொடுக்காங்க. படத்தோட மிகவும் உருக்கமான காட்சிகளில் ஒன்று என்ன அப்படின்னா, ராதா வெற்றி பெற்று உயர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்காக எல்லாம் செஞ்சு செல்வம் அமைதியாக பின்னாடி போய் நின்று மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் காதல். அப்படின்னா வெறும் பெறுறது மட்டும் கிடையாது, நேசிப்பவரோட சந்தோஷத்துக்காக விட்டு கொடுக்கறதும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த அழகான படம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாட்டு, இந்த பாடலை வந்து 90s கிட்ஸ்கள் விரும்பி கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க. நிறைய ரசிகர்கள் இந்த படத்தை விக்ரமனின் சிறந்த காதல் திரைப்படங்களில் ஒன்றா இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்க. உண்மையான காதல் அப்படிங்கிறது உரிமை கேட்பது இல்லைங்க, நேசிப்பவரோட மகிழ்ச்சிக்காக தன்னையே விட்டு கொடுக்கறது தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் இந்த படம். இதோ அந்த படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

6:24 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz படமும் பாடலும் நிகழ்ச்சி. 1998 வெளியான திரைப்படங்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அதில் அடுத்ததாக என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்ணதிரை தோன்றினாள். இந்த கண்ணதிரை தோன்றினாள் அப்படிங்கிற இந்த திரைப்படம் வந்து ஒரு காதல் நட்பு ரெண்டையும் கலந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் ரவிச்சந்திரன் வந்து ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் பிரசாந்த், சிம்ரன், கரண் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. தெய்வாவோட இசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரியா, படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படின்னு சொல்லலாம். இதோட கதை வந்து மனசை உருக்கிற விதமாக இருக்கும். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசந்த் அதாவது பிரசாந்த் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர், கல்லூரி மாணவர். கல்லூரியில் அடிக்கடி சண்டை போடக்கூடிய சீனியர் வந்து சங்கர். சங்கர்னா யாருன்னா கரண். சரிங்களா, கரனை பார்க்குறாரு. ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் எதிரிகளாக தான் இருக்காங்க, ஆனால் அதுக்கப்பிறகு ஒரு இணைப்பிரியாத நண்பர்களாக மாறுறாங்க. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, வசந்துக்கு சங்கரோட தங்கை பிரியா மீது, அதாவது சிம்ரன் மீது பார்த்ததுமே காதல் வந்துடுது. ஆனால் இந்த காதலை நண்பன் சொல்ல தயங்குறாரு. காரணம், ஒருவேளை நம்ம சொல்லி நம்மளோட நட்பை இழந்துருமோ அப்படின்னு. இந்த சைடு பிரியாவை பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாவுக்கும் வசந்த முதல்ல நேசிக்கலனாலும் போக போக பிரியாவுக்கும் வசந்த பிடிக்க ஆரம்பிச்சது, நேசிக்க ஆரம்பிக்காங்க. சரிங்களா, படத்தோட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான காட்சி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தன்னோட நண்பனோட நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக வசந்த் தன்னோட காதலை தியாகம் செய்ய முடிவெடுக்கிறது தாங்க. காதலுக்கும் நட்புக்கும் இடையில் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த நாயகனோட வேதனையை பார்க்குறவங்களோட மனசை தொடுற விதமாக இருக்கும். கடைசியாக நண்பனுக்காக காதலை விட்டு கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய வசந்தோட உண்மையான அன்பை சங்கர் புரிஞ்சுக்குவார். அதுக்கு பிறகு நட்பும் காதலும் வெற்றி பெறும் வகையில் கதை அழகாக முடிஞ்சிருக்கும். இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு ஒரு அழகான காரணமும் இருக்கும். அழகாக தேவா இசையமைச்சிருப்பார். இது 90s கிட்ஸ்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இந்த திரைப்படத்தில் கண்டிப்பாக இருக்கும். கனவே கிளையாது, சின்ன சின்ன கிளியே, சலோமியா, அந்த பாடல் எல்லாமே 90s கிட்ஸ்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி சொல்லி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காதலை விட உயர்ந்தது உண்மையான நட்பு. ஆனால் அந்த உண்மையான நட்பு காதலை கண்டிப்பாக சேர்த்து வைக்கும். இதோ அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

நேரம் 5:32. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1998 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் மன்னன் திரைப்படம் தான். இந்த காதல் மன்னன் திரைப்படம் 1998 வெளியான சூப்பரான தமிழ் காதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இயக்குனர் சரண் வந்து ரொம்பவே அழகாக இயக்கியிருப்பாங்க. அஜித்குமார் மற்றும் மானு அவங்களும் முக்கிய வேடத்தில் நடிச்சிருப்பாங்க, ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அன்னைக்கு அஜித்தோட காதல் நாயகன் அப்படிங்கிற இமேஜை இன்னும் உயர்த்தின ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் அஜித்தோட பேர் சிவா. ஒரு மெக்கானிக், எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் அதை துணிச்சலாக செய்யக்கூடிய குணம் கொண்டவர் தான் இந்த சிவா. ஒரு நாள் ஒரு பெண்ணோட வேண்டுகோளுக்கு என்னங்க, டெல்லிக்கு சென்று ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அங்கே தான் திலோத்தமாவை, அதாவது மானுவை பார்க்குறாரு. அந்த சந்திப்பு மெதுவாக காதலாக மாறுது. ஆனால் திலோத்தமாவோட தந்தை ருத்ரன் அப்படிங்கிறவர் காதலை வெறுக்கக்கூடிய ஒரு கடுமையான மனிதராக இருக்கார். ஏன் அப்படின்னா, தன்னோட மூத்த மகள் காதலிச்சு ஓடி போனதுனால காதல் அப்படிங்கிற வார்த்தையே அவரால் சகிக்க முடியாத அளவுக்கு அவர் கொடூரமாக இருக்கிறார். தன்னோட இளைய மகளுக்கும் நம்ம தான் திருமணம் வைக்கணும், பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். படத்தோட அழகான காட்சிகளில் ஒன்று என்ன அப்படின்னா, திலோத்தமாவை முதன் முதலாக பார்த்ததுக்கு பிறகு சிவா அவளை கவர்றதுக்காக முயற்சிக்கிறது தான். அஜித்தோட குறும்புத்தனம் மானுவோட வெட்கமும் சேர்ந்து இந்த காதல் காட்சிகள் 90s ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதோடு சேர்த்து நம்மளோட விவேக் அவர்களோட நகைச்சுவை படத்திற்கு இன்னுமே கூடுதல் சுவை சேர்த்துச்சு. கடைசியாக காதலுக்காக போராடக்கூடிய சிவாவும் குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் சிக்கியிருக்கக்கூடிய திலோத்தமாவும் ஒன்று சேர்ந்தாங்களா, ருத்ரனோட மனசு மாறிச்சா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். காதல் குடும்பம் நகைச்சுவை உணர்ச்சி இது அத்தனையும் கலந்து கொடுத்த ஒரு முழுமையான ஒரு காதல் படமாக அமைந்த

படம் தான் இந்த படம். ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, காதலுக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த உலகத்தையே காதலால் வெல்ல முயற்சிக்கக்கூடிய இளைஞனின் கதை தான் இந்த காதல் மன்னன். நிகழ்ச்சியில் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் தோ.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है और हमारे यहाँ वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयाँ।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நேரம் 5:40. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1998 வெளியான திரைப்படங்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்ன திரைப்படம் கேட்டீங்கன்னா, நட்புக்காக தான். ஒரு மிகச்சிறந்த நட்பு மற்றும் குடும்ப உணர்வுகளை மையமாக கொண்ட ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து கே எஸ் ரவிக்குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் சரத்குமார் அப்பா மகன் ரெட்டை விடமாக நடிச்சிருப்பாங்க. சிம்ரன், விஜயகுமார், சுஜாதா இவங்க எல்லாருமே நடித்த சூப்பரான படம். கிட்டத்தட்ட சரத்குமாருக்கு சிறந்த நடிகருக்கான விருதை வாங்கி கொடுத்த மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் தான் இந்த நட்புக்காக. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சரத்குமார் பேர் முத்தையா, அப்பா மகன் சரத்குமார் பேர் முத்தையா, சரியா? தன்னோட எஜமானர் கருணாகரன், அதாவது விஜயகுமாருக்கு குடும்பத்துக்காக உயிரையே கொடுக்க தயாராகக்கூடிய ஒரு விசுவாசமான மனிதர் தான் இந்த முத்தையா அவர்கள். அவரோட தந்தையும் அதே குடும்பத்தில் குடும்பத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த நட்பையும் நம்பிக்கையும் தலைமுறைக்கு தாண்டி தொடருது. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதாவது கருணாகரனோட மகளாகி பிரபாவதி, பிரபாவதினா சிம்ரன், கோபத்தின் காரணமாக முத்தையா மீது ஒரு பொய்யான குற்ற சட்டை போடுறாங்க. இதனால் முத்தையா மீது எல்லாருக்கும் வெறுப்பு ஏற்படுது. எல்லாரும் வெறுத்து வெறுத்து முத்தையாவை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னை வளர்த்த குடும்பமே தன்னை நம்பாமல் போன வேதனையோடு அவர் அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியேறார். படத்தோட மிகவும் உணர்ச்சிகரமான காட்சிகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, தன்னை எல்லாரும் எவ்வளோதான் பழி சுமத்தினாலும், எவ்வளோ அநியாயமாக சொன்னாலும் எஜமானர் குடும்பத்துக்காக தீங்கு வரக்கூடாது அப்படின்னு முத்தையா நினைக்கிறது தான் படத்திலே ஹைலைட். அதுவே உண்மையான நட்பும் விசுவாசமும் அப்படிங்கிறத அழகாக காட்டக்கூடிய படம் தான் இந்த திரைப்படம். கிளைமேக்ஸில் எல்லா உண்மையும் அப்படியே வெளியே வரும். வெளியே வரும்போது நட்பு, நம்பிக்கை, தியாகம் இதோட மதிப்பை உணர்த்தும் வகையில் கதை முடியும். சரத்குமாரோட உணர்ச்சி பூர்வமான நடிப்பும் தேவாவோட இசையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பற்றி ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, உயிரை கூட கொடுக்கலாங்க, ஆனால் ஒரு உண்மையான நட்பை இழக்கவே கூடாது. இதோ நட்புக்காக திரைப்படத்தில் இந்த பாடல்.

நேரம் 5:46. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். படம் பாடலும் நிகழ்ச்சியில் 1998 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நினைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற திரைப்படம் தான். கே சிலோபாரதி ரொம்ப ரொம்ப அழகாக இயக்கியிருப்பார் இந்த படத்தை. விஜய், ரம்பா, தேவயானி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. தேவாவோட இசைக்கு பஞ்சமே இருக்காது. இதோட கதை என்ன அப்படின்னு சொல்கிறேன். விஜய் வந்து ஒரு இசைப்பிரியர். ஒரு இரவு கனவில் ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாரு. விழிச்சதுக்கப்புறம் அந்த முகம் அவரோட மனசை விட்டு நகலவே இல்லை. அந்த கனவு பெண்ணை நிஜ வாழ்க்கையில் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் ஒரு திருமணத்துக்கு போறார். அங்க சொப்னா, அதாவது கனவுல பார்த்த அந்த பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா ரம்பா. ரம்பா பேர் சொப்னா. சொப்னாவை பார்த்ததோடனே இவ தான் நம்ம கனவு காதலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட அப்பா வீட்டில் சாவித்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவயானி, அதாவது சாவித்ரியை வந்து கிராமத்து பெண் கூட நினைச்சிருக்காங்க அப்படின்னா திருமணம் நிச்சயித்துறாங்க. சாவித்ரி கோகுலை வந்து உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க. ஆனால் கோகுலோட மனசு எல்லாமே சொப்னாவை நினச்சிட்டே இருக்குது. படத்தோட மிகவும் உருக்கமான காட்சி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொப்னாவும் சாவித்ரியும் சகோதரர்கள் அப்படின்னு தெரிய வரக்கூடிய தருணம் தான். தான் அக்காவோட வாழ்க்கைக்காக தான் காதலை தியாகம் செய்ய சொப்னா முடிவு எடுக்கிறாங்க. அந்த உணர்ச்சி நிறைந்த காட்சிகளில் ரசிகர்களோட மனதை அப்படியே வருடக்கூடியதாக இருந்துச்சு. இசை, காதல், நகைச்சுவை, குடும்ப உணர்வு அத்தனையும் கலந்த இந்த படம் விஜயோட ஆரம்ப கால காதல் படங்களில் முக்கியமான ஒரு படமாக கருதப்படுது. காதல் அப்படிங்கிறது பெறுறதுல மட்டும் இல்லைங்க, சில நேரத்தில் தியாகத்தில் கூட காதல் அப்படிங்கிறது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த நினைத்தேன் வந்தார். அந்த திரைப்படத்தை வந்து இதோ பாடல்

11:53. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு 1998 வெளிவந்த திரைப்படங்கள் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சிகளோட நிறைவான படம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜீன்ஸ் தாங்க. ஷங்கர் இயக்கத்தில் வெளியான ஜீன்ஸ் திரைப்படம் காதல் நகைச்சுவை குடும்ப உணர்வுகளை இணைச்ச ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பிரசாந்த் ஒரு ரெண்டு இடத்துல நடிச்சிருப்பாங்க, ஐஸ்வர்யா ராய் ரெண்டு இடத்துல நடிச்சிருப்பாங்க, நாசர் அதாவது நாச்சியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வநாதன், விசு ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு விசு ராமு அப்படின்னு சொல்லிட்டு நாசரும் நாச்சியப்பன் சொல்லக்கூடிய நாசரும் ரெண்டு கேரக்டர்ல நடிச்சிருப்பார். அவருக்கு ரெண்டு மகன்கள் இருப்பாங்க, அதுதான் பிரசாந்த். என்ன அப்படின்னா ஒரு நாள் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா வரக்கூடிய மத்துமிதாவை விமான நிலையத்தில் சந்திக்கக்கூடிய விசு அவளை முதல் பார்வையிலே காதலிக்க ஆரம்பிச்சிடாரு. மதுமிதாவும் அவரோட அன்பையும் நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அவரை மறுபடியும் காதலிக்க தொடங்குறாங்க.

ஆனால் எந்த கதையில் தாங்க சிக்கல் இல்லை, இந்த படத்துலேயும் ஒரு பெரிய சிக்கல் உருவாகுது. என்ன அப்படின்னா, நாச்சியப்பன் தன்னோட ரெட்டை மகன்கள் ரெட்டை சகோதரியை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருக்கார். அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணமும் இருக்கும். ஆனால் மதுமிதாவுக்கு இரட்டை சகோதரி கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வைஷ்ணவி அப்படிங்கிற பேரில் ஒரு கற்பனை இரட்டை சகோதரியை உருவாக்கி நடனம் எல்லாம் ஆட விட்டுருவாங்க. இந்த பொய்யால் தொடர்ந்து பல குழப்பங்களும் சிரிப்பூட்டக்கூடிய சம்பவங்களும் நடக்குது. ஒரு கட்டத்தில் ராமுவே அந்த கற்பனை பெண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறார். உண்மை வெளிவரும்போது எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் இறுதியில் காதலின் உண்மையும் குடும்ப ஒற்றுமையின் மதிப்பையும் உணர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. விசுவும் மதுமிதாவும் திருமணம் செய்துக்கிறாங்க. காதலுக்காக ஒரு பெண் சொன்ன ஒரு சின்ன பொய் உலகத்தையே சுற்றி வந்த ஒரு பெரிய குழப்பம் மாதிரி இறுதியில் காதலையும் குடும்பத்தையும் வெற்றி பெற செய்தது தான் இந்த ஜீன்ஸ் திரைப்படத்தோட மையக்கருத்தாக இருக்குது. இந்த திரைப்படத்தோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏழு அதிசயங்களை தன்னை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அப்படிங்கிற பாட்டில். ஏஆர் ரஹ்மானோட இசையை மறக்கவே முடியாதுங்க. எனக்கு பிடிச்சது என்னவோ ராதிகாவோட நடிப்பு. ஆடு வாங்கிட்டு வர தெரியாது, கோழி வாங்கிட்டு வர தெரியாது, சோடா மட்டும் வாங்கிட்டு வர தெரியுமோ? ஐயோ, ராதிகாவோட அந்த கோபமான முகபாவனையும் நாசர் மற்றும் குடும்பத்தினரோடு அவர் செய்யும் நகைச்சுவை காட்சிகளும் ஜீன்ஸ் படத்தின் பெரிய பலமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் கூட நமக்கு அந்த காட்சிகள்லாம் ஞாபகத்துக்கு வருதில்லை. நேரம் 5:55. படமும் பாடலும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன். நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 6 மணி, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 குறித்த தினசரி நிலவரம், 7:32 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேயர் உறுப்பு பாடல்களாக, 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 10:10 காட்டும் கடற்போர் உத்திகள், 10 மணிக்கு சுகமான தாகங்கள் வீரவநல்லூர் பேராட்சி அவர்களின் பாடல் தொகுப்பு, 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, உரை வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள், 7 மணிக்கும் 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில், 7 மணிக்கு புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள், 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரையருவி, 9:02 ஆனந்த பூங்காற்று, வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் கருதுபவை எவை, 12:00 மனம் உருமுதே நேயருப்ப பாடல்கள், 11:00 மணித்திருநாடு குஜராத்தின் மதாபார் கிராமம், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே குடும்பத்தின் உண்மையான பலம் என்ன, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம். ஒன்று 10 நலம்தானாவில் கம்பு தரும் நன்மைகள், 1:55 நலம்தானாவில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள், பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை. நாளை 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம், 7:32 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் பிள்ளை தமிழ் இலக்கியங்களில் ஆடை அணிகலன்கள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் உறுப்பு பாடல்களாக, 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

0: said that the country has adequate buffer stock of food grains and there will be no shortage despite the impact of El Nino conditions. Speaking at the Mid-Mine Summit in New Delhi today, the finance minister stated that though the southwest monsoon rainfall this year is expected to be below normal, however, sufficient quantity of fertilizers is available for the Kharif crop season. In the FIFA World Cup 2026, Sweden thrashed Tunisia 5-1 in the Group F match in Mexico today. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ்பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு. இது பக்தி மாலை.

நேரம் 6:19 இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில். உயிருடன் இருக்கும் அனுபவம் ஆழமானதாக இருக்கும்போது செய்யும் செயலும் ஆழமானதாக ஆகிவிடும்.

நேரம் 6:29 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்களே, பக்தி மாலை நிகழ்ச்சி தொடர்ந்து 6:40 இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவுத் திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.

0: பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சி காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தாவேக்கா அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகள்
0: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்புத் துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
0: மாவட்ட செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லக்ஷ்மி பவ்யா தன்னேரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவாயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: ஜாடுமணி சிங், சச்சின் சிவத், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்கிறது பக்தி மாலை.

நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை.

0: இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. செயலின் அளவை விட அனுபவத்தின் ஆழமே வாழ்வை நிறைவானதாக மாற்றும்.
1: உம்மை ஒரு

0: நல்ல வாழ்க்கையும் தேடி வரும்.
1: பயணிக்கும் திசையையும் நோக்கத்தையும் சரி செய்து விட்டாலே எண்ணங்கள் என்பது மிகச்சிறிய பிரச்சனைதான்.
0: கருப்புயனை வைத்து வஜீவனம் தந்து நீ காப்பாற்றி இதுவரைக்கும் கண் பார்த்து வந்த

ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. நேரம் 7 மணி. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இல். இனி திரை இசை.

ஒலித்தது மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் குரல்கள். இளையராஜாவின் இசையில் கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் பாடல் வரிகளுக்கு. தொடர்ந்து புலமைப்பித்தனின் வரிகள், மலேசியா வாசுதேவன் குரல், இளையராஜா இசையில் தேடி வந்த ராசா படத்தின் பாடல்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால் அவர்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில்

0: சில இடங்களில் அறுவடை பணிகளும் தொடங்கியுள்ளன. நடப்பு கோடை பருவத்தில் 4 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அறுவடைக்கு வரும் நெல்லுக்காக சாக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து சாக்குகள் வரவழைக்கப்பட்டன. இதன்படி 42 வேகன்கள் கொண்ட சரக்கு ரயில்கள் மூலம் 5460 பேரல் சாக்குகள் தஞ்சைக்கு வந்தடைந்தன. ஒவ்வொரு பேரலிலும் 500 சாக்குகள் வீதம் மொத்தம் 27,30,000 நெல் சாக்குகள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சாக்குகள் அனைத்தும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அனைத்து தாலுக்காக்களிலும் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருமான திரு ஷாஜகான் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த 40-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாகவும், அந்த கூட்டத்தில் சிறுபான்மை மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள், செயல்படுத்தாமல் உள்ள திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் சரி செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் மற்றும் புதிதாக கொண்டு வர வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் தலைமை நீரேற்று நிலையம் அமைந்துள்ள குடிதாங்கி பகுதியில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்து பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வினோத், சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட வேளாண் பயிர் கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிடுவார் என்றார். மேலும் கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை கிடைப்பதாகவும், இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி ரேவதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக அரசின் அண்மைய நிர்வாக மாற்றங்களின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள அவர் இதற்கு முன்பு உயர்கல்வித்துறையில் துணைச் செயலாளராக பணியாற்றி வந்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர், அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்றும், முந்தைய மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்த வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் நலப்பணிகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே கரந்தையில் அமைந்துள்ள பல 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கருணாசாமி திருக்கோவிலில் 7 கண்ணாடி பல்லக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கண்ணாடி பல்லக்கில் அருள்மிகு பெரியநாயகி சமேத கருணாசாமி எழுந்தருளினார். தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டப்பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேர் பரப்பளவிலும், திருவையாறு பகுதியில் 295 ஹெக்டேர் பரப்பளவிலும் வாழை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில், அண்மையில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள கணக்கெடுப்பின்படி சுமார் 82 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்ட அமைச்சர் திரு ஷாஜகான் சேத விவரங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொண்டு அதன் அறிக்கையை தமிழக முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் தொழில்நுட்ப புதுமை கண்டுபிடிப்புகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,000 5 கிலோ சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15

0: நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவுக்குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டுத்துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப்நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின் போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4000 ஹெக்டேர் நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4000 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம் எம் கெம்சந்த் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் தனித்தனியே பேச்சுகள் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமலப்பள்ளி, மனஸ் தாம்னே, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:20

5 நிமிடம் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்மை சுற்றி நம்மை சுற்றியில் முதலாவதா, அரசின் திட்டங்களையும் சேவைகளையும் பொதுமக்களிடம் முறையாக சென்றடைவதிலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் உத்திகள், புதிய முன்னெடுப்புகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை வெற்றிகரமாக செயல்படுத்திய அலுவலர், அமைப்பு மற்றும் நிறுவனத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சுதந்திர தினத்தன்று சிறந்த ஆளுமை மற்றும் நிர்வாகத்திற்கான விருது வழங்கப்பட்டு வருகிறது. இவ்விருது பெறும் அலுவலர் அல்லது அமைப்பு நிறுவனத்திற்கு தலா ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். இவ்விருது பெற awards.tn.gov.in என்ற விருதுகள் இணையதளத்தில் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் தங்களது கருத்துருவினை 2 நகல்களில் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி 9 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நமைச்சுற்றில் அடுத்ததா, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜூன் மாதம் 2026க்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஜூன் 19ஆம் தேதியன்று 3வது வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள கூட்ட அரங்கில் வைத்து முற்பகல் 10 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க உள்ளார்கள். எனவே விவசாயிகள் குறை தீர்ப்பதற்காக நடைபெறும் இக்கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நம்மை சுற்றில் அடுத்ததா, முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இம்மாதம் 17 அன்று காலை 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு குறைகள் நிவர்த்தி செய்திட தங்களது மனுக்கள் இரட்டை பிரதிகளில் அடையாள அட்டை நகலுடன் சமர்ப்பித்து தொலைபேசி எண் குறிப்பிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு உதவி இயக்குனர் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் தூத்துக்குடி மாவட்டம் தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நேர்களை, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து 7:32 அறிவியல் நேரம் சூரிய புயல் குறித்த தகவல்களை கேட்கலாம். இரவு 8:05 வாட்ஸ்அப் சாய்ஸ் நேர் விருப்ப பாடல்களாக. இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்குறீங்க. சூரியன் அப்படிங்கிறது கொதிக்கும் வாயு கோளமாக அமைஞ்சிருக்கு. இதோட காந்த தன்மையில் ஏற்படக்கூடிய காந்த புலம் பின்னி பிணையும் போது திடீர்னு அதிக அளவில் ஆற்றல் இதோட மேற்பரப்பில் ஏற்படுது. இதில் மூன்று நிகழ்வுகள் ஏற்படுறதா சொல்கிறாங்க. சூரியனோட மேற்பரப்பில் பிரம்மாண்டமான வெடிப்புகள் முதல்ல ஏற்படுது. இதில் எக்ஸ் கதிர்களும் புற ஊதா கதிர்களும் அதிகமாக வெளியேற்றப்படுது. அதை தொடர்ந்து சூரியனோட வெளிப்புற வாயு மண்டலத்தோட பிரம்மாண்டமான அந்த காந்தப்புல வெடிப்பும் ஏற்படுது. கடைசியில் அதிக ஆற்றல் கொண்ட புரோட்டான், எலக்ட்ரான் இதெல்லாம் விண்வெளியில் பாய்ந்து வர ஆரம்பிக்குது சூரியன்லேருந்து. இதைத்தான் சூரிய புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் கூட நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கோவில் படத்திலிருந்து ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் ஸ்னேகன் வரிகளுக்கு பாடியிருக்கிறாங்க கார்த்திக் மகதி.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है, पर हमारे यहां वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयां।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: ஏழு மணி 46 நிமிடத்தில் அறிவியல் நேரம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பூமியோட காந்தப்புலமும் வளிமண்டலமும் சூரிய புயலினால் வர்ற நேரடி கதிர்வீச்சை பூமிகிட்டேருந்து பாதுகாக்குது, அதாவது பூமியை தாக்காமல் பாதுகாக்குது. இந்த காரணத்தால் மனிதர்களுக்கு நேரடியாக பாதிப்பு இல்லை. அப்படின்னாலும் நாம் பயன்படுத்துகிற நவீன தொழில்நுட்பங்களை சூரிய புயல் வந்து பாதிக்கத்தான் செய்யுது. சூரியனிலிருந்து வர்ற அந்த புயல் கதிர்களால் அதிக அதிர்வெண் கொண்ட ரேடியோ அலைகள் பாதிப்படையுது, ஜிபிஎஸ் கருவிகள், செயற்கைக்கோள்கள் கூட பாதிப்படையுது. இதனால் விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, இணைய இணைப்பு இதெல்லாம் தற்காலிகமாக துண்டிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வரலாற்றில் 1859 ஆண்டில் மிகப்பெரிய சூரிய புயல், அதை காரிங்டன் நிகழ்வு அப்படின்னு முதல் முதலாக கவனிக்கப்பட்டுச்சு. வானியலாளர் ரிச்சர்ட் காரிங்டன் இதை கவனித்ததால் இதுக்கு இந்த பெயர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ செயற்கைக்கோள்களும் மின்சாரமும் இல்லை அப்படிங்கிறதால அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைனாலும் தந்தி அமைப்புகள் அந்த காலத்தில் இருந்தனால அது பாதிக்கப்பட்டுச்சு. பல தந்தி அலுவலகங்கள் தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கு தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு உள்ளம் கொள்ளை போகுதே படத்துக்காக உதித் நாராயணன் பாடியிருக்கிறாங்க. பா விஜய் வரிகளுக்கு கார்த்திக் ராஜா இசை.

அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற இணையம் உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் கடுமையான சூரிய புயலால் பாதிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய உலகளாவிய முடக்கத்துக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. ஆனாலும் சூரியனை விட மிகப்பெரிய நட்சத்திரங்கள் சூப்பர் ஃப்ளார்ஸ் அப்படிங்கிற சூரியனை விட பல ஆயிரம் மடங்கு பெரிய அளவில் புயல்கள் ஏற்படுறதாகவும், அதிர்ஷ்டவசமாக சூரியன் நடுத்தரமான நட்சத்திரம் அப்படிங்கிறதால அத்தகைய விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை, மிக மிக குறைவுன்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. சூரிய புயல் அப்படிங்கிற இந்த வினோத வானிலையை எதிர்கொள்ள இந்தியா தன்னுடைய ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலம் மூலமாக இத்தகைய விளைவுகளை கண்காணித்து விண்வெளி ஆய்வுக்கு தகவல்கள் தொடர்ந்து வழங்கிட்டுருக்கு. அந்த ஆராய்ச்சிகள் இன்னும் ஆழமாகும் போது இதை தடுக்கும் முறைகளோ இல்லாட்டி சூரிய புயலால் பாதிக்காத தொழில்நுட்பங்களோ எதிர்காலத்தில் நாம் எதிர்பாராததும் ஆராய்ச்சியில் வரலாம், காத்திருக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவாக சின்ன ராசா படத்தின் பாடல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ரயில்வே, உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு

0: நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திமுக, அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அமமுக ஆகிய கட்சிகளும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யாக்குபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மீண்டும் ஓர் இரவு வணக்கம் நேர்களே. நேயர்களோட விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் வழியா குக்கு நிகழ்ச்சி. நான் உங்க முத்து அபிஷேகம். நேயர்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு வழியாக தன்னுடைய பாடல்களை விரும்பி கேட்கலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 9443630794 9443630794 அப்படிங்கிற

வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். உங்கள் ஊர் பெயரையும் உங்கள் பெயரையும் கூட தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில் முதல் பாட்டு கீழ சுரண்டை, செல்வராஜ், பிரம்மசக்தி இவங்களுக்காக கேட்க போகிறோம். உதவிக்கு வரலாமா படத்திலிருந்து மனோ சொர்ணலதா பாடியிருக்கிறாங்க. பழனி பாரதியோட வரிகளுக்கு இசையமைச்சிருக்கிறாரு சிற்பி.

குக்கூல அடுத்த பாட்டு உடையாம்புலி தினகரன் விருப்பத்தில் வரப்போகுது. இளையராஜா இசையில் கேஜி ஜேசுதாஸ், சொர்ணலதா பாடியிருக்கிறாங்க வாலியோட வரிகளுக்கு. இது நம்ம பூமி படத்துக்காக.

8:16 ஆயிட்டிருக்குது. அடுத்ததாக களக்காடு பழவேச வள்ளியம்மாள், இவங்களோட விருப்பத்தில் பாட்டு வருது. வாலியோட வரிகள் மீண்டும். அருண்மொழி மின்மினி மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில் அரண்மனை கிளி.

குக்கூல வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்ருக்கிறீங்க. 9443360794 அப்படிங்கிற நம்பரில் நேயர்கள் பாடல்கள் கேட்டு அனுப்பிட்டே இருக்கிறாங்க. 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில். இப்போ பாலமுருகன் ராமநாதபுரத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க, பருவராகம் படத்துக்காக. வைரமுத்துவோட வரிகள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள், ஹம்சலேகா இசையமைப்பில்.

குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸில் அடுத்த பாட்டு ஆலங்குளம் சத்யா சுகுமாருக்காக. ஜஸ்டின் பிரபாகர் இசையமைப்பில் வாலிவுட வரிகளில் பல்ராம், சந்தியா, எஸ்பிபி சரண், அனு ஆனந்த் இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. பண்ணையாரும் பத்மினியும் படத்திலிருந்து.

0: இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் குக்கு. தொடர்ந்து பூலாங்குளத்திலிருந்து முத்து கேட்டிருக்கிறாங்க. ராஜகுமாரன் படத்திலிருந்து பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல், இளையராஜா இசையில், ஆர் வி உதயகுமாரின் பாடல் வரிகளுக்கு.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: குக்கூல தொடர்ந்து கேட்க போகிறோம். இளையராஜாவோட இசை, கங்கை அமரன் வரிகள், தாயம் ஒன்று அப்படிங்கிற படத்திலிருந்து பாட்டு, தென்காசி குத்தாலிங்கம் விருப்பத்தில்.
1: மனதிலே ஒரு பா

ஏற்றுமணி 41 நிமிடம் ஆயிட்டிருக்குது. நேயர் விருப்பத்தில் அடுத்ததாக பண்ணை விளைபுதூர் தங்கத்தோட விருப்பத்தில் சரஸ்வதி சபதம் பாடல் கேட்க போகிறோம். கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பாடியிருக்கிறாங்க டி எம் சவுந்தரராஜன்.

வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது குக்கு. அடுத்து பேட்டையிலிருந்து லட்சுமி. இவங்களோட விருப்பத்தில் மூவேந்தர் பட பாடல். சிற்பியோட இசையில் பழனி பாரதியோட வரிகளுக்கு பாட்டு பாடியிருக்கிறாங்க கிருஷ்ணராஜ், சுஜாதா.

தொடர்ந்து சிற்பியோட இசையில் மறுபடியும் கண்ணன் வருவான் படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஹரிஹரன் சுஜாதா பாடியிருக்கிறாங்க, பா விஜய் வரிகளுக்கு பாட்டு கேட்டிருக்கிறாங்க. பத்தல்மேடு கிருஷ்ணா ஹரிராம்.

குக்குவோட நிறைவான பாட்டு வானரமுட்டி, சாந்தகுமார், செல்வி இவங்களுக்காக பாஞ்சாலங்குறிச்சி படத்திலிருந்து. தேவாவோட இசையில் வைரமுத்துவின் வரிகளுக்கு பாடியிருக்கிறாங்க சொர்ணலதா.

0: Freedom of Navigation and Commerce. The peace agreement will be signed on the 19th of June in Switzerland. Meanwhile, hours after the United States and Iran announced the peace deal, Israeli Defense Minister Israel Katz has declared that the Israeli military will not pull back from its position across the border. While detailing Israel's security policy, the defense minister stated that the Israel Defense Forces will remain indefinitely in security zones in Lebanon, Syria, and Gaza to protect Israeli citizens. Israeli media reported that Jerusalem has directly communicated its refusal to comply with international withdrawal timelines to U.S. President Donald Trump. The benchmark domestic equity indices today ended trading session with strong gains of nearly 1%. Investor sentiment improved following the announcement of a peace agreement between the United States and Iran. The Sensex surged 736 points to close at 76,264, while the Nifty jumped 231 points to settle at 23,854. The government has said that all refineries are operating at high capacity with adequate crude inventories and maintaining sufficient stocks of petrol and diesel. Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, was addressing the interministerial briefing in New Delhi today on recent developments in West Asia. Joint Secretary in the Department of Fertilizers, Bandana Prayashi, said that the overall stock position of fertilizers in the country is normal. Director in the Ministry of Port Shipping and Waterways, Upesh Kumar Sharma, said that the LNG carrier Disha, with 62,370 metric tons of cargo, has safely transited the Strait of Hormuz and is expected to reach Dahej port in Gujarat on Thursday. In the FIFA World Cup football, Spain will play against Cabo Verde in the Group H clash at Atlanta in the United States tonight. The match will begin from 9:30 p.m. Indian time. Sweden thrashed Tunisia 5-1 in their Group F match in Mexico earlier in the day. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over parts of Northeast, Bihar, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. The Met Department has issued an orange colour warning for thunder squall conditions in West Rajasthan for tomorrow. It has also predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Haryana, Chandigarh, Delhi, Punjab, Jammu and Kashmir, Ladakh, Bihar, the Andaman and Nicobar Island, Chhattisgarh, Karnataka, Jharkhand, Konkan, Goa, Madhya Pradesh, Maharashtra, Odisha, Telangana, West Bengal and Sikkim during the next 3 to 4 days. And now before we end the bulletin, the headlines once again. India and Slovakia elevate ties to comprehensive partnership, Inc. 11 pacts to boost cooperation in key sectors including labour migration, digital technology and defence. Prime Minister Narendra Modi and his Slovak counterpart also agreed to establish a joint working group on counter-terrorism. The French city of Avignon gears up to host G7 summit beginning tonight. Prime Minister Modi to attend summit tomorrow. DRDO successfully conducts flight test of indigenously developed long-range land attack cruise missile. Israel says its military will continue to hold positions indefinitely in Lebanon, Syria and Gaza despite US-Iran peace deal. And in the FIFA World Cup, Spain to take on Cabo Verde in Group H clash at Atlanta in the US tonight. And that's all in the news at night. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் இன்று இடம்பெறுகிறது திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த நேர்காணல். இது தொடர்பாக நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டு மக்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒன்றாக திறன் மேம்பாட்டு இயக்கம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு புது வாழ்வையும் மறுவாழ்வையும் அவர்களுடைய திறனையும் மேம்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்தும் இது கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் குறித்தும் சொல்லுங்க சார்.
4: இந்தியான்றது உலகிலேயே ஒரு பெரிய இளைஞர் சக்தியை கொண்ட நாடு. நம் நாட்டில் இந்த மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் இளைஞர். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, இன்னும் வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், என்னென்னா படித்தா மட்டும் போதாது, அந்த கல்வியோட வேலைக்கு தேவையான திறன்கள் தேவை முக்கியமாக இருக்கணும். ஒரு மாணவன் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தொழில்துறைக்கு தேவையான அந்த திறன் பயிற்சி இல்லைன்னா அவனால் வந்து ஒரு

0: செய்ய முடியாது. ஏன்னா தொழில்துறை என்ன நடத்துதுன்னா, இன்னைக்கு வந்தால் இன்னைக்கு அந்த வேலையை பண்ணணும்னு எதிர்பார்க்குது. அதில் அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம்ன்றது கொண்டு வந்தது. இந்த இடைவெளியை குறைச்சி கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறதுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்கில் இண்டியா மிஷன்னு அறிமுகப்படுத்தினார். இது நோக்கம் வந்து வெறும் பயிற்சி வழங்குதல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இளைஞரையும் வேலைக்கு தயார்படுத்தவும் தொழில் முனைவர்களாக ஆக்கவும் உலகளாவிய வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் ஸ்கில் இண்டியா திட்டம்ன்றது ஒரு திட்டமாக இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கமாக உயர்ந்துள்ளது. இன்று PMKVY பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா, இது வந்து குறுகிய கால பயிற்சி திட்டம். அப்ரன்ஷிப் பயிற்சி முடித்த உடனே தொழில்துறையில் இண்டஸ்ட்ரியில் போய் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் பயிற்சி எடுக்கிறது அப்ரன்ஷிப். அதே மாதிரி ஐடிஐ மாடர்னைசேஷன், ஏன்னா பழைய காலத்தில் ஐடிஐனா ஏதோ ஒரு சின்ன கூடாரமாக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு மாடல் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியாகவே மாறணும். அதே மாதிரி PM விஸ்வகர்மா, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி.
1: ஓகே சார், திறன் மேம்பாட்டு இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இளைஞர் சக்தி கொண்ட நாடாகவும் இந்தியா உள்ள நிலையில இந்த மக்கள் தொகை பலனை பொருளாதார வலிமையாக மாற்ற திறன் இந்தியா திட்டம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு?
0: இது இந்தியாவின் மிகப்பெரிய பலம். அதன் இளைஞர்கள் சொன்ன, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் ஒரு நாடு முன்னேறாது. இது இளைஞர்களுக்கு உலக தரத்திலான திறன் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். ஏன்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சின்றது அதன் மனித வளன் திறனை பொறுத்து இருக்கு. உதாரணமா, ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு CNC ஆபரேட்டர் தேவைப்படலாம், ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் தேவைப்படலாம், இல்லை ஒரு IT நிறுவனத்துக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி சப்போர்ட் தேவைப்படலாம், இல்லை ஒரு EV நிறுவனத்துக்கு ஒரு பேட்டரி டெக்னீஷியன் தேவைப்படலாம். இந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த திறன் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் ஸ்கில் இண்டியா மனித வளத்தை பொருளாதார வளமாக மாற்றியுள்ளது. இதுவரை PMKV ட்ரைனிங் மூலம் 1,64,00,000 மேலே இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்றுள்ளது. அதே மாதிரி 54,42,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு அப்ரன்ஷிப் மூலமாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன, தொழில்துறைக்கு தேவையான திறன்பிக்க பணியாளர்களையும் உருவாக்கியுள்ளனர்.
1: திறன் மேம்பாடு கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இணைப்பு பாலமா இந்த இயக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம், இது இரண்டும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, அது குறித்து சொல்லுங்க சார்.
0: இன்றைய உலகில் வேலை வாய்ப்பு என்பது வெறும் பட்ட படிப்பு மட்டும் நமக்கு சார்ந்ததில்லை. ஒரு நிறுவனத்தின் பார்வையில் பார்த்தோம்னா அந்த நபரால நாளை முதல் அந்த வேலையை செய்ய முடியுமான்றதுதான் அதோட கேள்வி. இதற்கான பதில் தான் இந்த திறன் மேம்பாடு. உதாரணமாக ஒரு இளைஞர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸோ, இல்லை சோலார் இன்ஸ்டலேஷன், இல்லை ரொபாட்டிக்ஸ் ப்ரோக்ராம், அல்லது ஒரு CNC மிஷினிங் போன்ற திறன்களை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் பலர் தாங்களே தொழில் தொடங்கும் நிலையும் உயர்கிறார்கள். இதனால் திறன் மேம்பாடு என்பது வேலை வாய்ப்பிற்கான அடித்தளம் என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், இப்போது இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவதற்கு உரிய தகுதி என்ன, வயதுக்கு தகுதி, கல்வி தகுதி, இந்த திட்டத்தில் எப்படி இணைந்து பயிற்சி பெறுவது, யாரை அணுகுவது சார்?
0: இது வந்து ஒரு ஓப்பன் புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து பெருசாக தகுதி அந்த தடைகள்ன்றது இல்லை. யார் ஒருத்தர் 14 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் போகலாம். உதாரணமாக ஒரு 8வது படிச்சிருக்காங்க, இல்லை 10வது படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஐடிஐன்ற மூலம் போகலாம். இல்லை என்னால் படிக்க முடியல, 5வது தான் படிச்சிருக்கேன், 6வது தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே என்னால் பயிற்சியை தொடங்க முடியலன்றவங்களுக்கும் பயிற்சிகள் இருக்குது. இல்லை டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருக்கோம், வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து பண்ணலாம். ஸோ வயதுன்றது ஒரு தடை இல்லை. இப்போ இந்த பயிற்சி எங்கே கிடைக்குதுன்னா, ஒன்று வந்து நியரஸ்ட் ஐடிஐ, தமிழ்நாட்டில் 412 ஐடிஐ இருக்குது, டிப்ளமோ காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஐடிஐயில் போனீங்கன்னாவே இப்போ அட்மிஷன் ஆரம்பிச்சிச்சு, 10th முடித்தோன்னே. அந்த 8வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது, ஐடிஐ கோர்ஸ். 10வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது, 12வது படித்தவங்களுக்கு கூட ஐடிஐ கோர்ஸ் இருக்குது, அங்கே பண்ணலாம். இல்லை அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் ஸ்கில் சென்டர்ஸ்ன்னு இருக்குது, அங்கே போய்ட்டும் அங்கே பண்ணலாம். இல்லை ஸ்கில் இண்டியா ஹப்புன்னு சொல்லிட்டு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணியும் அவங்க வந்து ஈஸியாக அது பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது. இங்கே நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்ணுறோம்னா, ஒன்று இந்த இந்தியாவில் ஒரு 14,000 ஐடிஐ இருக்குது, இதில் வந்து 169 வகையான பாடப்பிரிவுகள் இருக்குது, அதில் 90க்கு மேலே என்ஜினியரிங்கும் மற்றது வந்து சர்வீஸ் சேவை துறையில் சார்ந்ததும் இருக்குது. ஐடிஐ முடிச்சுட்டு ஐடிஐயில் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பண்ணோன்னா அதுக்கு எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அங்கே 1 இயர் ட்ரைனிங் கொடுத்தா நீங்கள் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிற ட்ரைனிங்கும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை

0: உங்களுக்கு இமீடியேட்டாக ஒரு திறனை கற்றுக்கணுன்ட்டு வரும்போதோ அங்கே வந்து நாங்கள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்னு 1 வீக் 2 வீக்ஸ் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் டிகிரியோடு இந்த ஷார்ட் டேர்ம் அட்டன் பண்ணால் அந்த வேலை வாய்ப்புக்கான திறனை பெற்று நீங்கள் ஈஸியாக வேலை கிடைக்கும்.
1: ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வருமான வரம்பு முக்கியமாக எதுவும் பார்க்கப்படுதா சார்?
0: எதுவும் இல்லை, யார் வேணால் பண்ணலாம்.
1: ஓகே,
0: இந்த கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங்கில் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 15,000 40,000 வரைக்கும் செலவு பண்ணுது. அந்த ட்ரைனிங் பயிற்சி நிறுவனத்துக்கு கொடுத்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். அந்த PMKVYலையும் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ட்ரைனிங் தான். இன்னும் சொல்லப்போனால் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கூட கொடுக்குறாங்க. அது வந்து இப்போது குரூப் ஏசஸ் இது கிளாஸ் 1 சிட்டினா 225 ரூபா ஒரு நாளைக்கு, கிளாஸ் பி சிட்டினா 185 ரூபா. அது மாதிரி வந்து அவங்களுக்கு இடமும் கொடுத்து, இதே 80 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தால் டெய்லி வந்து போனால் 100 ரூபா ட்ராவலிங் அலோவன்ஸும் கொடுக்குது. ஸோ இது என்னென்னா, இது அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கிராமப்புறத்துலேயோ ஒரு ஏழை எளியவர்களுக்கோ இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு 30,000 ரூபாய் 40,000 கொடுத்து ட்ரைனிங் எடுக்க முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து கட்டணமில்லா ட்ரைனிங் தானே தவிர யாரும் இது இல்லை. அதே மாதிரி ஐடிஐ போனாலும் ஒரு ஐடிஐக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக பார்த்தாவே 2,000 ரூபாய் தான் சார்ஜஸ். அதில் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது இல்லாமல் சைக்கிள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தங்கத்துக்கு இடம் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, அதுக்கடுத்து புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்து எல்லா ஸ்டேட்டு கூடுமான வரைக்கும் என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா இவங்க வேலை செய்யறதுக்கு தேவையான திறன் மிக்க தொழிலாளர்கள் வேணும் அவங்க தான். ஏன்னா இப்போ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு கொடுத்தா கூட ஓட்ட தெரியாதவங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போது தொழிற்சாலைன்றது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு இயங்குறது இல்லை, அதுக்கான திறமையான தொழிலாளர்களை வச்சு தான் இறங்க முடியும். அப்போ தான் அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கில் மிஷின் மூலம் எல்லா இளைஞர்களும் ஒரு உற்பத்தி ஆறு ஒரு ஆக்கப்பூர்வமான தொழில் முன்னேற்றத்துக்கான இந்த இளைஞர்களை தயார்படுத்திட்டு வராங்க.
1: ஓகே சார், இந்த திட்டத்தின் மூலம் இலவசமாக என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கிறத சொன்னீங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தில் எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம்லாம் சொன்னீங்க சார். இந்த PM கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தோட முக்கிய சாதனைகள் என்ன சார்? இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் எத்தனை பேர் பயிற்சி பெற்றுள்ளனர், அது குறித்த விவரங்கள் சொல்லுங்கள் சார்.
0: பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனான்றது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கும், அதே சமயத்தில் படிப்பை தொடர முடியாமல் விட்டவங்களுக்கும், அவங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கட்டணமில்லா பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா. இதில் வந்து இதோட பெரிய சாதனை என்னென்னா, எல்லா சமூகத்தினரையும் போய் சென்றடைகிறது கிராமப்புறத்தில், மற்ற எல்லா இடத்துலையும் ட்ரைபல் அந்த ஏரியாலும். இதில் வந்து சிறப்பான அம்சம்னா பெண்கள், எஸ்சி எஸ்டி ஓபிசி கிராமப்புற இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று அனைவரையும் இந்த பயிற்சி கிடைத்துள்ளது. இதில் 45% மேற்பட்டவர்கள் பெண்கள். இது அர்த்தம் என்னென்னா, ஒரு பெண் ஒரு திறன் பெறும்போது அந்த குடும்பமே பொருளாதார ரீதியாக முன்னேறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே முன்னேறும் போது ஒரு சமூகமே முன்னேறதுன்றது தான். அது மட்டும் இன்று பெண்கள் வந்து AI, ட்ரோன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், என்டர்பிரினர்ஷிப் போன்ற பல துறையில் முன்னேறி வருவாங்க. ஸோ இதுவே பெண்களின் அதிகாரம் அளிப்பின் ஒரு உண்மையான வடிவமாகும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் எத்தகைய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள்லாம் இப்போ சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இது குறித்து சொல்லுங்க.
0: நாம் வந்து இப்போ உலகமே வந்து 4வது தொழில் புரட்சி நம்பி போயிட்டுருக்கு. இப்போ இன்னைக்கான வேலை மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ஜாப்ஸ், நாளைக்கான உலகத்தை எப்படி தயார் கொள்வது, எல்லாம் இந்த AI தொழில்நுட்பம், இந்த சைபர் செக்யூரிட்டி, ட்ரோன் டெக்னாலஜி, ரொபாட்டிக், டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி வரும்போது, இப்போ படிச்சிற படிப்பு, கல்லூரியில் படிக்கிற படிப்பு நாளைக்கு கிடைக்க போகிற வேலைக்கு இன்னைக்கு எப்படி தயார் பண்ணுறது, கலந்து ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்னு வாங்க. அதனால் இப்போவே வந்து ஐடிஐலிருந்து இன்ஜினியரிங்லேருந்து பாலிடிக் எல்லா இடத்துலையுமே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிஐலே செமிகண்டக்டர் டெக்னீஷியன், சைபர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், AI டெக்னீஷியன், அதே மாதிரி கிரீன் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வரப்போகுது. அது இப்போவே வந்து அது சேர்க்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி இந்த தொழில் பயிற்சியை கொடுக்கறதுக்கு ஒரு முன்னணி நிறுவனங்கள் லைக் IBM, மைக்ரோசாஃப்ட், அதே மாதிரி சிஸ்கோ, AWS போன்ற உலக தர நிறுவனங்களை இணைந்து 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இந்த புதிய திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது.
1: நீங்க நிறைய இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கியிருப்பீங்க. தொலைதூர கிராமப்புற பகுதிகளுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொண்டு சென்ற அனுபவம், அது குறித்து.
0: இது ஸ்கில் இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றின்றது இதை தான் சொல்லலாம். ஏன்னா முன்பு திறன் பயிற்சின்றது ஒரு சிட்டிக்குள்ள ஒரு நகரத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்கில் இந்தியா திட்டம்ல கிராமங்கள், பழங்குடியினர் பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடதுசாரி தீவிரவாதம் பாதித்த

0: மாநிலங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு இது சென்றுள்ளது. ஜன்ஷிக்ஸ்தான் சந்தான் மூலம் 36.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மக்கள் தங்கள் ஊர்களே வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர்.
1: ஓகே சார், தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் இந்த திட்டம் எந்த அளவு சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த தொழில் பயிற்சி நிலையங்களோட எண்ணிக்கை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது, மேலும் மாணவர் சேர்க்கையும் அதிகரிச்சுட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இதற்கான காரணம் என்ன சார்?
0: இந்த 12 ஆண்டுகளில் இந்த ஐடி அமைப்புன்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 2014 சுமார் 9977 ஐடி இருந்த நிலையில் இன்று வந்து 14688 ஐடிஐகள் செயல்படுகின்றன. மாணவர் சேர்க்கையும் 9.5 லட்சத்திலிருந்து 14.7 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம்னா புதிய தொழில்நுட்ப பாடங்கள், நியூ டெக்னாலஜி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி லிங்கேஜ், தொழில்துறை இணைப்பு, அதுக்கடுத்து வந்து அப்கிரேடட் லேப்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி அப்கிரேட் த இண்டஸ்ட்ரி 4.0 லேப்ஸ், அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள். இன்னொன்று வந்து டூயல் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டு, ஒரு வருஷம் ஐடிஐயில் படிக்கும்போது 6 மாதம் இங்கே படிக்கலாம், 6 மாதம் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ படிக்கும்போது அந்த வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களே இண்டஸ்ட்ரி ஐடிஐ ஃப்ளெக்ஸி எம்ஓயின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அவங்களே ஐடிஐ ரன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான சிலபஸை டிசைன் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஆட்களை இது பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும், அந்த ஃப்ளெக்ஸி எம்ஓயி. ஸோ பல இந்த முன்னெடுப்புகள்னால இளைஞர்கள் மற்ற வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால ஐடிஐ மாணவர்கள் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, அதனால் இன்டேக்கும் அதிகமாகிடுச்சு.
1: பிஎம் சேது திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? இந்த திட்டம் தொழில் கல்வியை எவ்வாறு மாற்றப்போகிறது அப்படிங்கறத விளக்கமா சொல்லுங்க சார்.
0: பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ், இது பேரோட சித்தம், பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ். இது எப்படி இந்த மாற்ற போகுதுன்னா, இந்தியாவோட தொழிற்பயிற்சி கல்வி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்று திட்டமாகும். சுமார் 60,000 கோடி முதலீட்டில் 1000 அரசு ஐடிஐகள் மேம்படுத்த உள்ளன. இதில் வந்து இது ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடலில் கிரியேட் பண்ணுறாங்க. 200 ஹப் ஐடிஐ, 800 ஸ்போக் ஐடிஐ, அது மாதிரி ஒரு ஹப் ஐடிஐக்கு 4 ஸ்போக் ஐடிஐன்ற கான்செப்டில் இதை உருவாக்க போகிறாங்க. அப்போ அந்த கிளஸ்டரே, அந்த ஏரியாவே ஒரு குரோ. இப்போது திருப்பூரில் நமக்கு ஆடை தொழில், அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், சென்னையில் ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி. அப்போ எங்கெங்கே என்ன மாதிரி தொழில்கள், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல உலக தரத்திலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை கிரியேட் பண்ணும்.
1: மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை நாளை ஒளிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நேரம் 9:30.

காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். சங்க இலக்கியங்களில் ஒன்றான பதிற்று பத்து சேர மன்னர்கள் பற்றின செய்திகளை, குறிப்பாக கடல் சார்ந்த நிலம் அப்படிங்கிறதால சேரர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த கடல் சார்ந்து கடற்போர் உத்திகளை அதிகமாக விளக்கியிருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கூட பதிற்று பத்து காட்டும் கடற்போர் உத்திகளாக. அதுக்கு முன்னாடி முதல் பாடல் எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், வேதா இசை, கண்ணதாசனின் வரிகள்.

கடற்போர் உத்திகளை பற்றி அனைத்து நாடுகளுமே பேசியிருக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கப்பல் செலுத்தி கடற்படைக்கு தனி பிரிவை வச்சு போரிட்டவர்கள் மூவேந்தர்கள். அதுலேயும் குறிப்பாக பதிற்றுப்பத்து இதை பற்றி பல பாடல்களில் விவரிக்குது. சேர நாட்டுக்கு பாதுகாப்பாக அரபிக்கடல் பகைவர்கள் நுழைய முடியாத அளவுக்கு வளையம் போல இருந்திருக்கு. இது சார்ந்த சில செய்திகளை தொடர்ந்தும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடல் காஞ்சி தலைவன் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள், ஆலங்குடி சோமுவின் வரிகள், கே வி மகாதேவன் இசை.

இலக்கியச்சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. பதிற்று பத்து நூலோட ஐந்தாம் பத்தில் கடற்பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிற மன்னனை பாடுது. அதாவது இந்த பேருக்கு கடலை தனக்கு பின்னாடி ஓடும்படி செய்தவன் அப்படிங்கிற அர்த்தமும் வருது. கடலில் பகைவர்களை புறமிதுகிட்டு ஓடச் செய்தவன் அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் மன்னனுக்கு இந்த பட்டத்தை கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்களாம். இயந்திரங்கள் இல்லாத காலத்திலையும் காற்றோட அந்த திசை, கடல் ஓட்டம் இதெல்லாம் கணக்கிட்டு பகைவர்களோட கப்பலை அவங்கள விட வேகமாக போய் தாக்கிடுவாங்களாம் அப்படின்னு பதிற்று பத்து இவங்களை பற்றி சிறப்பிக்குது. இப்போ ஜி ராமநாதன் இசையில் குமா பாலசுப்ரமணியத்தின் பாடல் வரிகளுக்கு பி சுசீலா குரல் தந்திருக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலிருந்து பாட்டு.

9:44 இலக்கியச் சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. 10 பாடல்கள் மூலமாக சேரர்கள் பகை நாட்டு துறைமுகங்களை சுற்றி கப்பல்களை நிறுத்தி அவங்கள தப்பிக்க விடாமல் கடலை சிறைபிடிக்கும் உத்தியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கடலில் படகுகளை சாதாரணமாக செலுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அணிவகுத்து செலுத்தக்கூடிய முறையில் அவங்க செலுத்தியிருக்கிறாங்க. பகைவர்கள் நிலப்பரப்பில் தோற்கும்போது கடலில் இருக்கிற தீவுகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம். நிலப்பரப்பில் சண்டையிட்டு தோற்றதுக்கப்புறம் தீவுக்கு போயிடுவாங்களாம். இதை நீர் அரண் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே பாதுகாப்பாக இருக்கலாம்னு. ஆனால் சேரர்கள் தீவுக்குள்ளேயும் போய் பகைவர்களை அடிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அரச கட்டளை படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஆலங்குடி சோமுவோட வரிகளுக்கு KV மகாதேவன் இசையமைச்சிருக்கிறாங்க. TM சவுந்தரராஜன், P சுசீலா பாடியிருக்கிறாங்க.

பதிற்று பத்து காட்டும் கடற்போர் உத்திகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இலக்கிய சாரல். தரைப்போரில் தோற்ற பகைவர்கள் தீவுகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவாங்க, அதை நீர் அரண் அப்படின்னு நாம் பார்த்தோம். சேரர் படையினர் தப்பிச் செல்லக்கூடிய இந்த பகைவர்களை கடலில் புகுந்து தீவுகளுக்கும் சென்று தாக்கக்கூடிய திறன் பெற்றிருந்தாங்க. அதாவது நீர் நில இருவழி தாக்குதல் உத்தியையும் கூட கையாண்டிருக்கிறாங்க. மாந்தரஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிற மன்னன் இத்தகைய போரில் வல்லவனாக இருந்திருக்கிறான். அதே மாதிரி பதிற்று பத்து பாடல் படி

0: கடல்ல மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய கடற்கொள்ளையர்களான கடம்பர்களை இரண்டாம் பத்து தலைவன் இமயவரம்பனும் ஐந்தாம் பத்தின் செங்குட்டுவனும் அழிச்சதா பாடல்கள் நமக்கு செய்திகள் தருது. இப்ப குடியிருந்த கோயில் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல்கள்.
1: உன் விழியும் என் வாளும் சந்தித்தால்

0: உன் இதழ்கள்,
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கன்னம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்,
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

பதிற்றுப்பத்து நூலில் கப்பல் சார்ந்த சொற்களான நாவாய், களம், வங்கம் இது மாதிரியான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவை சாதாரண படகுகளாக இல்லாமல் கடலில் பல நாட்கள் தங்கி போரிடக்கூடிய வசதியான பெருங்கப்பல்களை குறிப்பிடக்கூடிய சொற்களாக இருக்குது. இந்த மாதிரியான கப்பல்களில் அம்புகள், எரி ஈட்டிகள், இடித்து தகர்க்கக்கூடிய மரக்கட்டைகளை பொருத்தி வச்சுருந்துருக்குறாங்க. சேரர்களோட கொடி பறக்க போர்க்கப்பல்கள் அணிவகுத்து கடல் நீரே தெரியாத அளவுக்கு நெருக்கமாக நின்றிருந்ததாக பதிற்றுப்பத்து வர்ணிக்குது.

நிறைவுபெற்றது இலக்கியச்சாரல். நாளை இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் பிள்ளை தமிழ் இலக்கியங்களில் ஆடை அணிகலன்கள்.

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். நேரம் 10 மணி.

இரவு நேரம் இனிக்கும் பாடல்களாக சுகமான ராகங்கள், நேயர்களின் விருப்பங்கள் கடிதம் வாயிலாக. இன்றைய நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் பேராட்சி அவர்களின் பாடல் தொகுப்பு இடம்பெற இருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். வீரவநல்லூர் திருமதி பேராட்சி அவங்க இனிய பழைய பாடல் தொகுப்பு நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஊரெல்லாம் அடங்கி அமைதியான இரவு நேரத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி வளம் வருவதற்காக உங்கள் உத்தரவுக்கு மிகவும் நன்றி. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் பாடல்கள் அனைத்தும் இனிமையான இரவு நேரத்தில் கேட்டால் உண்மையிலேயே சுகமாக இருக்கும். அந்த வகையில் சுகமான கீதங்கள் சிலவற்றை தேர்வு செய்து இத்துடன் எழுதி அனுப்பியிருக்கிறேன். என்னையும் என் போன்ற நமது நெல்லை வானவில் பண்பலை 102.6 நேயர்கள் அனைவரும் மகிழ்விக்கும்படி அன்புடன் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க.

அவங்களுடைய முதல் பாடல் குறித்து இப்படி குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அமைதியான இந்த இரவு வேளையில் அமுதமாய் ஒளியை பொழிந்து வரும் நிலவே, உன்னையே நினைத்து உருகி நிற்கும் உன் காதலியின் அருகே வராமல் நீ மறைந்து செல்வது ஏனோ? இனிமையான நினைவுகளும் இளமையான வளங்களும் கனவாய் கதையாய் போவதற்கு முன்பே அவளிடம் நீ வந்துவிடு. காதலனை நிலவாக பாவித்து இந்த காதலி விடுக்கும் அழைப்பை ஏற்று அவன் வருவானா? தங்கமலை ரகசியம் பட பாடல் கேட்டிருக்கிறார்.

வளங்களும் கனவாய் கதையாய் போவதற்கு முன்பே அவளிடம் நீ வந்துவிடு. காதலனை நிலவாக பாவித்து இந்த காதலை விடுக்கும் அழைப்பை ஏற்று அவன் வருவானா? தங்கமலை ரகசியம் பட பாடல் கேட்டிருக்கிறார்.

நமது நேயரின் அடுத்த விருப்பம் பாக்கியலட்சுமி படத்திலிருந்து. காதல் எனும் வடிவம் கண்டாள் அவள், கற்பனையில் இன்பம் கொண்டாள், மாலை ஆடும் நாளை எண்ணி மயங்கி நின்றாள். அவளுக்கு இனிமேல் வரும் நாள் எல்லாம் திருநாள்தான். தென்றலெனும் தேரில் ஏறி சென்றிடுவாள் அவள் இனி தனது காதலனோடு.

வீரவநல்லூர் பேராட்சி அவர்களின் அடுத்த பாடல் அஞ்சல் பெட்டி 520 என்ற திரைப்படத்திற்காக. திருமகள் அவள் வீட்டை தேடி வந்துவிட்டாள். வந்தவள் திருமணப் பாட்டு ஒன்றையும் பாடி முடித்து விட்டாள். அவளது வருங்காலம் இனி மணக்கோலந்தான் தருவது என்று தெய்வம் முடிவு செய்துவிட்ட பிறகு அதை தடுக்கவோ மறுக்கவோ யாரால் முடியும்?

நேரம் 10:13 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டுக்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க. போர்க்களம் சென்ற படைத்தலைவன் திரும்பி வரவில்லையே என்ற பரிதவிப்பில் இருக்கிறாள் துணைவி. பச்சை கிளியாக அவள் இருந்திருந்தால் இந்நேரம் பறந்தேனும் போய் அவனை தேடியிருப்பாள். பாடி வரும் தென்றலாக இருந்திருந்தால் தேரில் ஏறியாவது ஓடியிருப்பாள். பாவம், பெண்ணாக பிறந்து விட்டாள், என்னதான் செய்வாள் அவள். வரும் பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து.

கண் இழந்த பிள்ளைக்கு தெய்வம் தரும் தரிசனம் எது? அது அன்புமிக்க நல்லவர்கள் அவர்களிடம் காட்டும் கரிசனம். ஏற்றிவிட்ட ஏணியோ நின்ற இடத்திலேயே நிற்கின்றது, ஏறிவிட்ட ஒன்றோ வேறு வழி நடக்கிறது. ஏற்றியதில் குற்றமில்லை, ஏணியிலும் பாவமில்லை. இவையாவும் கடவுள் என்னும் மாயக்காரன் செய்யும் லீலை அல்லாது வேறு ஏது? வீரவநல்லூர் பேராட்சி அவர்களின் அடுத்த பாடல் ஏணி படிகள் படத்திலிருந்து.

வீரவநல்லூர் திருமதி பேராச்சி அவர்களின் பாடல் தொகுப்பில் இன்றைய சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல் தொகுப்பும் வளம் வரணும் அப்படின்னா குறைந்தது 15 பாடல்கள் முதல் 20 பாடல்கள் வரை உங்களுக்கு பிடித்த பாடல்களை எழுதி இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். நிலைய இயக்குனர் அவர்கள், சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி, நெல்லை பண்பலை 102.6 அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு. நிலைய இயக்குனர் அவர்கள், சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி, நெல்லை பண்பலை 102.6 அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான குறிப்பை இவ்வாறு தந்திருக்கிறார். வண்ண கூந்தலை அள்ளி எடுத்து பின்னல் அழகாய் போட்டு தேன்மணக்கும் தாழை மலர்கள் கொண்டு வடிவாய் ஜடையில் சூட்டி வெள்ளி நிலாவை வெட்டி எடுத்த நெற்றியில் குங்குமமிட்டு வடிவேலை அளந்த கண்கள் இரண்டில் சித்திரமையை தீட்டி மொத்தத்தில் சில்லென பூத்து சிரிக்கின்ற இந்த பெண்ணுக்கு இன்று வளைகாப்பு. நாமும் அவளை வாழ்த்துவோம். வடிவுக்கு வளைகாப்பு படப்பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கல்யாண ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து. ஊர் முழுவதும் பாக்கு வைத்து உறவையெல்லாம் வரவைத்து மாலை சூடும் நாள் வருமா என்று காத்திருக்கிறாள் அவள். மலர்ந்த விழி மலர்ந்தபடியே நின்றிருக்கிறாள். கூந்தலிலே மலரை சூட்டி கண்களிலே மையை தீட்டி வாசல் வழியை பார்த்திருக்கிறாள். மாலை சூடும் நாள் வருமா என்று காத்திருக்கிறாள்.

சுகமான ராகங்களில் நேரம் 10:32. அடுத்த பாடல் மன

பறந்தல் என்ற திரைப்படத்திலிருந்து. நாயகியின் தோழியே, இன்று உனக்கு மட்டும் மங்கையவள் ஒரு ரகசியம் சொல்வாள். நீ அதை யாரிடமும் சொல்லிவிடாதே. வாசலில் வந்து நின்ற மன்னவனை அவள் கண்களால் கண்டுவிட்டாள். கூந்தலில் பூ முடித்து நெற்றியில் பொட்டும் கூட வைத்து விட்டாள். மீதி இருப்பது எல்லாம் மாலை சூடுவது ஒன்று மட்டுமே.

வீரவநல்லூர் திருமதி பேராச்சி அவர்களின் பாடல் தொகுப்பில் இன்றைய சுகமான ராகங்கள். அடுத்ததாக பறக்கும் பாவை படத்தின் பாடலை கேட்டுள்ளார். இந்த பூமியில் நடப்பவை யாவுமே வஞ்சம், உறவுகள் எல்லாம் முட்களாய் ஆகிவிட்டன, உயிர்கள் எல்லாம் கல்லாய் மாறிவிட்டன. பெண்ணென்று பூமியில் பிறந்ததனால் தானோ இத்தனை துன்பங்கள்? யாரை நம்புவாள் அவள்?

உறவு என்ற சொல் இருந்தால் பிரிவு என்ற நிலை இருக்கும். காதல் என்ற கதை இருந்தால் கனவு என்ற முடிவு இருக்கும். இன்பம் என்ற ஒன்று இருந்துவிட்டால் ஏக்கம் என்ற நிலை இருக்கும். இன்பம் என்ற வழி நடந்தால் துன்பம் என்றொரு ஊர் போகும். பலரது வாழ்க்கையில் யாவும் இப்படித்தான் ஏறுமாறாகவே நடக்கின்றன. இதயத்தில் நீ பட பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள். கடிதம் வாயிலாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பில் இன்று வீரவநல்லூர் பேராட்சி அவர்களின் பாடல்கள். அவளது காதலன் வரும் நேரம் பார்த்து கண்களே நீங்கள் உறங்கி விடாதீர்கள். மல்லிகை முல்லை ஆகிய மலரினங்களே மலரணை தனிலே வந்து சேருங்கள். அவளது நெற்றியில் உள்ள குங்குமம் நீ அவனது நெஞ்சின் மீது பட வேண்டும். அவள் கூந்தலில் சூடியுள்ள மல்லிகை மலர்களே நீங்கள் அவனது தோளில் சென்று விழ வேண்டும். இருவர் உள்ளம் திரைப்படத்தின் பாடல்.

சொல்லும் இன்றி மொழியும் இன்றி மௌனமாக படித்தாள். உள்ளம் எனும் கோவிலுக்கு அவள் தன்னையே காணிக்கையாக கொடுத்தாள். துள்ளி எழும் ஆசையால் தூக்கமின்றி தவித்தாள். இவற்றையெல்லாம் ஏன் செய்தாள்? தன்னை கொள்ளையிட்ட கல்வனுக்கு மாலை சூடத்தான். குலமகள் ராதை திரைப்படத்தின் பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எங்கள் செல்வி என்ற படத்திற்காக. இதற்காக நமது நேயர் தந்திருக்கும் குறிப்பு, சொல்ல நினைத்ததை அவளால் சொல்ல முடியவில்லை, சொன்னாலும் அதை கேட்பவருக்கு அது புரியவில்லை. இல்லை இல்லை என்பவர்களுக்கு கவலை இல்லை, ஆனால் எல்லாம் இருந்தும் இல்லை என்பவர்களுக்கு அமைதி என்றுமே இல்லை. செல்வம் இன்று வரும் நாளை வரும், அது சென்றாலும் திரும்பி வந்துவிடும். ஆனால் இளமை சென்று முதுமை வந்த பிறகு காதல் இசை பாடுமோ உள்ளம்?

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று வீரவநல்லூர் பேராட்சி அவர்களின் பாடல் தொகுப்பு இடம்பெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக வானம்பாடி படத்திற்காக ஊமை பெண் அவள் கண்ட கனவை எப்படி, யாரிடம், எவ்விதம் வெளியே சொல்வாள்? சொல்வதற்கு மொழியும் இல்லை, அவள் வேதனை தீர வழியும் இல்லை. மண்ணில் வாழவும் அவளால் முடியவில்லை, விண்ணில் பறப்பதற்கு சிறகும் இல்லை.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். இனி நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் நாளை இடம்பெறக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குவவர் இமயமன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவவர் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள். 7:00 to 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் 7:00 புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமையில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். எட்டு வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

8:55 திரையருவி, 9:02 ஆனந்த பூங்காற்று. வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் கருதுபவை எவை? 10:02 மனம் விரும்புதே நேயர் உறுப்பு பாடல்கள். 11:00 மணித்திருநாடு, குஜராத்தின் மதாபர் கிராமம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, குடும்பத்தின் உண்மையான பலம் என்ன. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம்.

ஒன்று பத்துக்கு நலம் தானா கம்பு தரும் நன்மைகள். 1:55 நலம் தானாவில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம்.

ஒன்று பத்துக்கு நலம் தானா கம்பு தரும் நன்மைகள். 1:55 நலம் தானாவில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4:02 புதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை. ஏழு பத்துக்கு நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்களாக, 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல், பிள்ளை தமிழ் இலக்கியங்களில் ஆடை அணிகலன்கள், 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி ஒளி நேயர் விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

0: international solidarity, along with leaders of G7 countries, partner countries, and representatives of the World Bank and the African Development Bank. The French city of Evian is all set to host the 52nd G7 summit beginning tonight. The meeting is getting underway as the US and Iran have finalized a deal to end the West Asia conflict. French President Emmanuel Macron will formally welcome leaders of G7 countries, which include the United States, the United Kingdom, Canada, Germany, Italy and Japan, along with the presidents of the European Council and the European Commission later tonight. India, Brazil and South Korea, Kenya and Egypt have been invited to the summit as partner countries. Defence Research and Development Organisation DRDO today successfully conducted the flight test of the indigenously developed long-range land attack cruise missile from APJ Abdul Kalam Island in Odisha. In a social media post, Defence Ministry said that the missile achieved all mission objectives, validating critical technologies and demonstrating India's growing long-range precision strike capabilities. Union Public Service Commission UPSC today declared the result of Civil Services Preliminary Examination CSE for this year. UPSC informed that this year, against more than 1,000 vacancies, a total of more than 13,000 candidates have been shortlisted for the Civil Services main examination. UPSC also informed candidates that marks, cut-off marks and answer key will be uploaded on the Commission's website only after the declaration of the final result. The candidates can download the prelim result on the official website of UPSC, upsc.gov.in. Noida International Airport at Jewar in Uttar Pradesh commenced commercial flight operations today, marking a significant milestone in the country's civil aviation sector. IndiGo became the first airline to operate from Noida International Airport, with the inaugural flight landing in Jewar from Lucknow this morning. In the FIFA World Cup football, the Group H clash between Spain and Carabao underway at Atlanta, United States, and earlier in the day, Sweden thrashed Tunisia by 5-1 in the Group F match in Mexico. And that is the end of the news bulletin.
1: நேரம் 11:10. நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் என்ற ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:48 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: யே ஆகாஷ்வாணி ஹே 12 சால் விஸ்வாஸ் கே விகாஸ் கே ஜன் கல்யாண் கே விசேஷ் ஸ்ருங்கலா கே அந்தர்கத் ஆஜ் சுனியே கேந்திரிய ஊர்ஜா ஆர் ஆவாசன் ததா ஷஹரி காரிய மந்திரி மனோகர் லால் கட்டர் கே சாத் விசேஷ் சாக்ஷாத்கார் சாக்ஷாத்கார் கர் ரஹே ஹே நிகில் சிங்.
3: நமஸ்கார், பஹத் பஹத் ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா ஹமாரே இஸ் விசேஷ் காரியக்ரம் மே. மைன் ஹூ நிகில் சிங். 12 வர்ஷ் இத்திஹாஸ் கே பன்னோ மே யே ஏக் சோட்டா சா அத்யாய் லக் சக்தா ஹே, லேகின் அகர் ஆப் கிசி ராஷ்ட்ர கி ஜீவன் யாத்ரா கி பாத் கரேங்கே ஆர் காஸ் தோர் பர் அகர் பாரத் கி ஆஜாதி கே பாத் சே ஜீவன் யாத்ரா கி பாத் கரே தோ யே ஏக் பேஹத் மஹத்வபூர்ண படாவ் மே தப்தீல் ஹோ சுகா ஹே. ஏக் ஐசா படாவ் ஜஹான் சப்னே சங்கல்ப் மே பதல்தே ஹே ஆர் சங்கல்ப் பதலாவ் கா வாஹக் பன்தா ஹே, பதலாவ் கி ஏக் நயி தஸ்வீர் கட்தா ஹே. பிச்லே ஏக் தஷக் மே யா உஸ்ஸே தோடே சே ஜாதா வக்த் மே அகர் ஹம் பாத் கரே தோ யே ஜோ பதலாவ் ஹே இஸ்கோ பஹுத் தேஸ் கதி சே ஹம்னே தேகா ஹே, மஹ்சூஸ் கியா ஹே ஆர் பதலாவ் கே மாயனே பதல்தே பீ தேகே ஹே. ஆர் அப் ஹம் இன் பதலாவ் கே அகர் மஹத்வபூர்ண தத்வோ கி பாத் கரே தோ கர் ஷஹர் ஆர் ஊர்ஜா யே ஐசி வ்யவஸ்தாயே ஹே ஜோ ஆம் நாகரிக் கே ஜீவன் கி தட்கன் அகர் மே கஹூ தோ கலத் நஹீ ஹோகா ஆர் இஸ் தட்கன் கோ சம்ஹால்னே கி ஜிம்மேதாரி ஜிஸ் வ்யக்தி கே பாஸ் ஹே வோ ஆஜ் ஹமாரே சாத் ஜுடே ஹுவே ஹே, வோ ஆஜ் ஹமாரே சாத் சீதா பேபாக் சம்வாத் கரேங்கே. ஸ்வாகத் கர்தே ஹே ஹம் கேந்திரிய ஆவாசன் ஆர் ஷஹரி கார் ஆர் ஊர்ஜா மந்திரி மனோகர் லால் ஜி, பஹத் ஸ்வாகத் ஹே சார்.
4: தன்யவாத்.
3: பஹத் லம்பா ஆப்கா சார் சஃபர் ரஹா ஹே, முக்கியமந்திரி சே லேகர் கேந்திரிய மந்திரி தக் கா. தோ சப்ஸே ஜாதா ஃபோன் ஆஜ்கல் கஹா சே ஆதே ஹே, ஜாதா வக்த் கிஸ் மே குஜர்தா ஹே, யே பிஜ்லி வாலே விபாக் மே யா ஃபிர் ஷஹர் வாலே மே?
4: देखिए, मेरे लिए दोनों विभाग इक्वली इम्पॉर्टेंट हैं और उसमें कभी मैंने डिफ्रेंशिएट नहीं किया कि मुझे कौन से विभाग को समय ज़्यादा देना कौन सा कम देना. जितनी जांच की आवश्यकता होती है वो विभाग के लोग हमको बताते हैं, हमारे मन में विचार आता है हम उनको बताते हैं और मेरे पास समय की कमी होती नहीं है. अर्ली इन द मॉर्निंग 6 बजे उठता हूँ, 1-2-3 घंटे अपने व्यक्तिगत काम के लिए आवश्यक होते हैं. 9 बजे से लेकर रात के 12 बजे तक मेरा सारा समय डिपार्टमेंट्स के लिए है, सारा जनता के लिए है, सारा समाज के लिए है, देश के लिए है, प्रदेशों के लिए है. इसलिए मुझे समय की कमी नहीं होती है. इसलिए जो जितना

நேரம் 11:45. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் 1000-இல் ஒருவன் படத்திற்காக TM சௌந்தரராஜன் குழுவினருடன் பாடிய பாடல்.

0: Christopher Mirbant, Minister of the Foreign Affairs and Cooperation Isabelle Berrou Amadi, and Minister of the France Finance and the Economy Federico Cotalado in France yesterday. In a social media post, Mr. Goyal said the discussions focused on strengthening bilateral trade, exploring new investment opportunities, and deepening economic cooperation between India and Monaco. Union Public Service Commission UPSC has declared the result of civil services preliminary examination for this year. UPSC yesterday informed that this year, against more than 1,000 vacancies, a total of more than 13,000 candidates have been shortlisted for the civil services main examination. UPSC also informed candidates that marks, cutoff marks, and answer key will be uploaded on the Commission's website only after the declaration of final result. The candidates can download the prelim result on the official website of UPSC, upsc.gov.in. Union Home Secretary Govind Mohan has chaired a high-level review meeting to assess security and logistical preparedness for the NEET UG re-examination. The meeting yesterday reviewed the readiness of state governments for the examination with a focus on student convenience, security arrangements, and maintaining the integrity of the examination process. In cricket, India A suffered a defeat to Sri Lanka A in a super over thriller in the 50-over tri series at Dambulla yesterday. And that's the end of the news bulletin.
1: Akashvani Chennai Vanali Nilayam. நேரம் நள்ளிரவு 12:10. எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய் ஹிந்த். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவு 12:10. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் முதலில் உயிருள்ளவரை உஷா படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 12:25. நேயர்கள் தொடர்ந்து ஒருதலை ராகம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவ

எரிகிறது, விரல்கள் வேகிறது, நாதம் இட்டுகிறேன் வாராயோ. புயலும் வலுக்கிறது, கடலும் கொதிக்கிறது, படகை செலுத்துகிறேன் வாராயோ. எண்ணெய் இழந்த பின்னும் எரிய துடி

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:33 நேர்கள் கிட்ட ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃபம் கொள்ளாலை வரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாந்தி நிலையம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அறிவை தானே கூட்ட சொன்னேன், ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அடிமைத்தனத்தை காட சொன்னேன், அடக்கம் விட்டா

விடுதலை என்னும் தருதலைகளுக்கா விடுதலை வேண்டி பாடினேன், நான் விடுதலை வேண்டி பாடினேன். ஒரு தலையாத பொருள் குவியாமல்

0: பாடுகிற பாட்டை கண்டேனே மீண்டும் சென்றேனே. பாப்பா பாட்டு பாடிய பாரதி நாம் தானே.
1: இதுவரை நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இனிய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். இனி தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: expected to pave the way for reopening the Strait of Hormuz. Oil prices eased following the announcement. U.S. President Donald Trump said details of the agreement will be released after the formal signing ceremony, while Vice President J.D. Vance confirmed that it has been digitally signed. In FIFA World Cup football, 67th-ranked debutants Cape Verde shocked second-ranked Spain by holding them to a goalless draw in Atlanta, United States in their opening Group H match. In another Group G clash between Egypt and Belgium, currently underway in Seattle, U.S., and that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் பகலில் ஒரு இரவு, ரோசாப்பு ரவிக்கை காரி, பொண்ணு ஊருக்கு புதுசு ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம்.

தோட்டம் கொண்ட ராசாவே, சூடிக்கொண்ட ராசாத்தே.

எனத்துக்கோண்ணா எதுக்கோண்ணா சின்ன புள்ளனா பச்சை புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதியமா எங்கேயே படுத்துக்கிட்டேன்.

0: அப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
1: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா கேக்குறீங்க?
0: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
1: எனக்கா?

நான் திங்க போறேன், நான் திங்க போறேன். அப்புறம் பாரு நம் ஊரு காணைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வண்டி சோல செம்பட்டண்ணா வித்து வர பொங்கட்டாதான், எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நட.

0: ஏய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தரணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
1: ஓரமா போயா?
2: ஓரம் பாப்பா, ஓரம் போ.
3: ஓரம் போயா?

0: 2015 to a goalless draw in Atlanta United Shades. An impressive performance by 48-year-old goalkeeper Vuzina helped tiny Cape Verde hold one of the tournament favourites to a draw. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில் புஷ்கர்லி அவர்களின் பாட்டு, அதனைத் தொடர்ந்து உஸ்தாத் அமீர்கான், கங்குபாய் ஹங்கல் ஆகியோரின் பாட்டு ஆகியவை இடம்பெற இருக்கிறது.
2: புஷ்கர்லி லேனே காயா ராக் ஜன சம்மோஹினி மத்தியலய ஜப்தால் மே நிபத்த ஹே போல் ஹே யே ஹோ காஹே ரார் த்ருத கயால் தின் தால் மே நிபத்த ஹே போல் ஹே நிச தின ஜோ ஹரி கா குணகான காயே சாத் சங்கத் ஹே ஹார்மோனியம் பர் ராஜீவ் தாம்பே தபலே பர் விகாஸ் புரந்தரே ஆயே சுன்தே ஹே புஷ்கர் லேலே நே காயா ராக் ஜன சம்மோஹினி.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை புஷ்கர் லீலி, தொடர்ந்து உஸ்தாத் அமீர்கான், கங்குபாய் அங்கல் ஆகியோரின் பாட்டு கேட்டோம்.

அடுத்து ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் சதா பஜாமி. முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி. லலிதா ராகம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு டி பாலசுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எந்துக்கு பெத்தல ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடையாறு டி பாலசுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில்.

ஆடி வெள்ளி என்ற படத்திற்காக ஒலிக்கியிருக்கும் இந்த குரல் எஸ்பி ஷைலஜா. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:30.